நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 சிராவண மாதம் 8ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 30ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் இப்போது 5:49 நிமிடம் 50 நொடிகள். மங்கள இசை.

நாளொரு குரல். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ். பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த 156வது குரல். பொருள்: தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவர்க்கு ஒரு நாள் இன்பமே, பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு. மீண்டும் ஒருமுறை குரல்: ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5:54. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். படைப்பு: மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி: சின்னஞ்சல். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொத்தவரங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர்: காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு, வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் மாம்பழமாம் மாம்பழம் சித்திரம், எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயாளிகளுக்கான எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்றுபுற தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்புலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கி இசை நிகழ்ச்சியில் ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கிடம். நிகழ்ச்சி: சின்னஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் சௌமியா. 12:00 வளமான பாரதம். நோயிலிருந்து விடுதலை. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வைவந்தனா அட்டை குறித்த சித்திரம் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ராஜ்குமார் பாரதி அவர்களின் பாட்டு. 4:00 குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன். இயக்கம் ராமண்ணா. 5:00 பொன்மாலை பொழுது மாதங்கள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், பின்னர் 7:00 முதல் 7:15 வரையிலும், அதன் பின்னர் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சிகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் அந்த கிராமத்தில் தான் வயதுதான் சட்டம் என்று வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. இனி இந்த கிராமத்தில் என்னைத் தவிர வேறு யாரும் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் மொட்டையடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எதற்கு வம்பு என்று எல்லாரும் மொட்டையடித்து கொண்டனர். இதைக் கண்ட அவர், நான் ஒருவன்தான் இந்த கிராமத்தில் தலைமுடியோடு அழகாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கிராமத்திற்கு புதிதாக இசைக்கலைஞர் ஒருவர் குடி வந்தார். அவருக்கு தலைமுடி நிறைய இருந்தது. இசைக்கலைஞரை பார்த்த தலைமுடியுடன் இருக்கும் கிராமத்துக்காரர், என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு முன் நீ தலைமுடியுடன் இருப்பாய், இந்த கிராமத்து சட்டம் உனக்கு தெரியாதா என்றார். இசைக்கலைஞரோ, தலைமுடிக்கும் துணிச்சலுக்கும் என்னையா சம்பந்தம், தலைமுடி வளர கொஞ்சம் எண்ணெய் தேய்த்தால் போதும் என்றார். இந்த கிராமத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், என்னையே எதிர்த்து பேசுகிறாயா, வா நீயா நானா பார்ப்போம் என்று கூறி இரண்டு வாள்களை கொண்டு வந்தார். இதென்னடா வம்பா போச்சு, தலையில் முடி வைத்ததற்காக வாள் சண்டையா, சரி ஒருகை பார்ப்போம் என நினைத்தார் இசைக்கலைஞர். சண்டைக்கு வந்த கிராமத்துக்காரரிடம் சண்டையை தொடங்கும் முன் ஒரு வேண்டுகோள், நான் என் வீட்டிற்கு சென்று சற்று நேரத்தில் திரும்புகிறேன், வந்தபின் சண்டையை தொடங்கலாம் என்றார். கிராமத்துக்காரர், இப்ப எதற்கு வீடு வரை செல்ல வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். இசைக்கலைஞர், இந்த சண்டையில் நான் தோற்றால் என் குடும்பம் வழியற்று போகும், அதனால் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் தலைகளை கொய்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு என்ன நடந்தாலும் கவலையில்லை என்றார். மேலும் உனக்கும் என்னை போல் அபிப்பிராயம் இருந்தால் நீயும் வீட்டிற்கு போய் இதே செயலை செய்துவிட்டு வா, அப்போதுதான் நாம்

0: முழு மனதுடன் வாழ்ச்சண்டை போட முடியும் என்றார். இருவரும் தத்தமது இல்லத்திற்கு சென்றனர். கிராமத்துக்காரர் தன் வீட்டில் இருந்த அனைவர் தலைகளையும் வெட்டி சாய்த்து திரும்பினார். இசைக்கலைஞர் ஒரு மணி நேரம் கழித்து வந்தார். அவர் தலை மொட்டையடிக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து பளபளவென்று இருந்தது. கிராமத்துக்காரருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னையா, சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மொட்டையடித்து விட்டு வருகிறாய் என்றார். இசைக்கலைஞர், நிதானமாக வாளோடு வீட்டுக்கு போனேன். தலைமுடியை மழிப்பது சில நிமிட வேலை. இந்த விஷயத்திற்காக வீட்டில் இருப்பவர்களின் தலையை கொய்வது பாவம் என நினைத்தேன். நீ கொடுத்த வாளால் என் தலைமுடியை மழித்து விட்டேன் என்றார். கிராமத்துக்காரர் திகைத்தார், செய்வதறியாமல் விழித்தார். ஒரு சிறு விஷயத்திற்காக நம் குடும்பத்தை பலி கொடுத்து விட்டோமே என கலங்கினார். இசைக்கலைஞரை போல எல்லா மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்களே. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நான் யார், எவ்வளவு பெரிய ஆள், என் கௌரவம் கொள்கை என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நம் பிடிவாதம் மட்டுமே நமக்கு மிச்சம். இதனால் பல இழப்புகள் நிச்சயம். பிடிவாதம் என்பது நம் மனத்தை பிடித்து கொண்ட வாதம். பைசாவுக்கு பயன்படாத பிடிவாதத்தை விட்டுவிட்டு இழப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளுவது சாமர்த்தியம். நம் பிடிவாதத்திற்கு நாமே காரணம். நாம் நிறைய படித்திருக்கலாம், பல விஷயங்களை கரைத்து குடித்திருக்கலாம், வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்திருக்கலாம். ஆனால் பிடிவாத குணத்தோடு இந்த உலகை நாம் எதிர்கொள்ளும் போது இவையெல்லாம் நம் உதவிக்கு வருவதில்லை. பிடிவாதம் தவிர்ப்போம், பிடிவாதம் தகர்ப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:15. தெய்வீக ராகம். காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீச வரும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலைகள் மிதந்து பக்தி மனம் கலந்து வீசிக்கொண்டிருக்கும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. லீலா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:23. காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேரிழந்தோர் தாஜிதீன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசியது தெய்வீக ராகம். இனி கேட்கலாம் சேவை செய்தி. புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொம்யூன் வி மனவிலே அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை உடனுரை, ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய ஸ்ரீ சப்தகன்னிகள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தில் இன்று காலை 9 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், 7 மணிக்கு சாமி திருவீதி உலா நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி திங்கள் 14 நாள், வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொத்தவரங்காய் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: சரி, டவுனுக்கு போயிட்டேன், உளுந்து பயிர் ஏற்றுக்கிட்டு வருவோம். ஹே ஹே, டவுனை பார்த்து நேராக போங்கடா. ஹே,
1: மாட்டு வண்டியில் வர்றது நம்ம கருத்த முத்து தான். நிப்பாட்டுவோம் நிப்பாட்டுவோம். கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து, வண்டியை நிப்பாட்டுப்பா.
0: நீ சொன்ன உடனே தான் மாடு கிளம்புத.
1: ஆமாப்பா, சக்கரம் சுத்தி போச்சுன்னா அப்புறம் நான் சக்கரத்துல மாட்டிக்கணுமா?
0: இல்ல இல்ல,
1: சரிப்பா உட்காந்துட்டா. சரி, வண்டி எடுப்பா.
0: ஓடுற ஓடுற ஓடுற ராஜா. காத்தமுத்த, நம்ம டவுனுக்கு போக ரொம்ப நேரம் ஆகும், அலுப்பு தெரியாம இருக்கா. அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வரேன், சரியா? மன

0: வண்டி கொஞ்சம் நிப்பாடுப்பா நிப்பாடுப்பா.
1: என்னப்பா என்னப்பா?
0: எப்பா அங்க பாருப்பா.
2: ஒழுங்கா படிக்கிறியா? ஒழுங்கா படிக்கிறியா?
0: அவங்க அப்பா அவ்வளோ இருக்க எப்படி போட்டு அடிக்கிறாரு பாருப்பா.
2: மார்க்கு கம்மி அடிப்பியா? மார்க்கு கம்மி அடிப்பியா?
1: ஓ குப்பமாவா ராமசாமியாவா? ஓ அவனா காத்தமுத்தா? அது எனக்கு தெரியும் காத்தமுத்தா. அவன் சின்ன பையன் கணக்கு படத்துல அடிக்கடி கம்மியா மார்க் எடுக்கிறானா, அதனால போட்டு அடிப்பான். பையன் படிக்க மாட்டானு காத்தமுத்தா. வேலையாட டவுனுக்கு போனா வண்டியை விடுறான்.
0: கருத்தமுத்த, பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே நல்ல சத்துள்ள உணவுகளை நம்ம கொடுத்தோம்னா இந்த மூளை வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும் போது அவங்க மூளையும் நல்லா வேலை செய்யும்பா.
1: கரெக்டாக சொன்ன காத்தமுத்த.
0: கிராமத்தில் இந்த கொத்தவரங்கா இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அது பல இடத்துல பயிர் செய்கிறாங்கல்ல, இதை உணவில் குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுத்தோம்னாவே அதில் போலிக் அமிலம் அப்படின்னு ஒன்று இருக்குது.
1: ஓஹோ,
0: மூளை வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி முதுகு தண்டு வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இது தேவைப்படுதுப்பா. அதுவும் குழந்தைங்களுக்கு முக்கியமா இது கொடுக்கணும்பா.
1: இது கொத்தவரங்காய் இல்லையா?
0: ஆமாப்பா, கொத்தவரங்காய சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உணவுல கொடுக்கணும்பா.
1: சரி சரி சரி. காத்துமுத்தா, கொத்தவரங்காய் சாப்பிட்றதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு நான் குப்பங்கட்டையும் சொல்லிடுறேன். ஆனா நான் இது வரைக்கும் இந்த கொத்தவரங்காய் சாகுபடி செஞ்சதே இல்லை காத்தமுத்தா. இருந்தாலும் என்னுடைய தொழில்நுட்பங்களை பற்றி சொல்லலாம், நானும் சாகுபடி செய்கிறேன்.
0: கொத்தவரை ஒரு அருமையான பயிர்ப்பா. ஆப்பிரிக்க காட்டில் காட்டு வகை செடியாக இருந்துச்சான் ஒரு காலத்தில்.
1: ஓஹோ,
0: அதை உண்ணக்கூடிய ஒரு காயாக இனங்கண்டு பயன்படுத்தியது இந்தியா அப்புறம் பாகிஸ்தான். இதை ஒட்டின பகுதிகளில் தான்ப்பா, அதுவும் குறிப்பாக இன்னைக்கும் ராஜஸ்தான் மாநிலம் இருக்குல்ல, அங்கே தான் இந்த கொத்தவரங்காயை அதிகமாக பயிர் பண்ணுறாங்களாம்ப்பா.
1: காத்தமுத்தா, இந்த கொத்தவரங்காய் சாகுபடி செய்வதற்கான ரகம், மண், பருவம் இதெல்லாம் கொஞ்சம் விவரமாக சொல்லு காத்தமுத்தா எனக்கு.
0: கருத்தமுத்த, பூசா மௌசாமி அப்படின்னு ஒரு ரகம் இருக்குதான், பூசா நவுபகார் அப்படின்னு ஒரு ரகம் இருக்குதான்,
1: சரி,
0: அப்புறம் பூசா சதபாகர், அப்புறம் கோமா மஞ்சரி, இப்படி ரகம்லாம் இருக்குதான்ப்பா. ஆனால் அதெல்லாம் நமக்கு வாயிலே நுழையாது. நமக்கு நம்ம பகுதிகளில் என்ன கொத்தவரங்காய் விதை கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம பயிர் பண்ண வேண்டியதுதான்.
1: சரி.
0: ஜூன் ஜூலை அப்படி இல்லைன்னா அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்கள் ஏற்ற பருவம்ப்பா. மண்ணை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மணற்பாங்கான மண் அல்லது வண்டல் மண் இதில் நல்லா வருதான்ப்பா. இந்த கார அமிலத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லதுங்கிறாங்க. அதாவது 7.5-8 வரைக்கும் கார அமிலத்தன்மை, அதாவது 7 மேலே போயிட்டாவே அது காரத்தன்மை உடைய மண். அதில் 7.5-8 வரைக்கும் இருந்ததுன்னா இந்த கொத்தவரை சாகுபடி நல்லா வருதான்ப்பா.
1: காத்தமுத, இந்த கொத்தவரங்காய் சாகுபடி செய்வதற்கான அந்த விதை அளவு, விதை நேர்த்தி, அப்புறம் மேல் உரமாக என்னென்னலாம் போடலாம் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல.
0: ஒன்றும் இல்லைப்பா, நிலத்தை நல்லா உழுது போட்ட பிறகு பார் சால்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதை 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் அமைக்கணும். அப்புறம் 1 ஹெக்டேருக்கு 10 கிலோ வரைக்கும் விதை தேவைப்படும்பா. அந்த விதைகளை விதை நேர்த்தி செய்யறதுக்கு 6 அரிசி கஞ்சி இருக்குல்ல, அதில் வந்து 600 கிராம் ரைசோபியன் நுண்ணுயிர் கலவையை கொண்டு நாம விதை நேர்த்தி செய்யணும்.
1: ஓ, இது இந்த வடிச்ச தண்ணியா?
0: ஆமாப்பா, வடிச்ச தண்ணி, சூடாக இருந்துடக்கூடாது. ஆறின பிறகு அதில் இந்த நுண்ணுயிர் இருக்குல்ல ரைசோபியம், அதை 600 கிராம் எடுத்துக்கிட்டு இந்த 6 அரிசி கஞ்சியில் நல்லா கலந்துட்டு அதில் வந்து விதைகளை வந்து நம்ம போட்டு 15-30 நிமிடம் நிழல் அப்படியே நல்லா உலர்த்தி வச்சு அந்த விதைகளை நம்ம பயன்படுத்தணும்.
1: பரவாயில்ல,
0: பார்கள் நம்ம அமைச்சிருந்தோம் இல்லையா 45 சென்டிமீட்டருக்கு இடைவெளியில், அதில் 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைகளை நம்ம ஊண்டிக்கிட்டே போகணும். விதைகளை ஊன்றின பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் தேவைக்கு ஏற்ப நம்ம அப்பப்போ தண்ணியை பாய்ச்சிட்டு இருக்கணும். நம்ம கிராமத்தில் எப்போதுமே இந்த ஆடி மாதத்தில் எல்லாருமே விதை போட்டு கொத்தவரங்காயை பயிர் செய்வாங்க.
1: அப்புறம் மேல் உரம் என்ன போகிறதுன்னு கேட்டேன்.
0: கடைசி உழவின் போது 1 ஹெக்டேருக்கு மக்கிய தொழு உரம் 25 டன்னு, அசோஸ்பைரிடலாம் உயிர் உரத்தை 2 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 2 கிலோ, அப்புறம் தழைச்சத்து 50 கிலோ, மணிச்சத்து 50 கிலோ, சாம்பல் சத்து 25 கிலோ, இதெல்லாம் அடி உரமாக போட்டுணும்பா.
1: சரி.
0: நடவு செஞ்ச 30வது நாளில் 1 ஹெக்டேருக்கு 20 கிலோ தழைச்சத்தை மேலுரமாக போட்டோம்னா செடி நல்லா அமோகமாக வளர்ந்து வரும்பா.
1: ஓஹோ,
0: ஆமாம்.
1: சரி சரி சரி.
0: களைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப

0: காலை இருந்துச்சுன்னா நம்ம கொத்தர்வா செடி வந்து சரியா வளராது.
1: ஆமா, நோய் எதனா தாக்குமா?
0: ஒண்ணுலப்பா, இலை தத்து பூச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மீத்தைல் டெமட்டான் 25 EC 1 மில்லி, அல்லது டை மெத்தையேட் 30 EC 1 மில்லி. இதுல ஏதாவது ஒரு மருந்தினை 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நாம தெளிக்கணும்பா. இந்த இலை தத்து பூச்சியை நம்ம கட்டுப்படுத்திடலாம். காய்ப்புழு வரத்து கூட வாய்ப்பு இருக்கு. இந்த எண்டோசல்ஃபான் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும்பா. அப்புறம் இன்னொன்று வந்து இலை புள்ளி நோய் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மேங்கோ சோப் 2 கிராம்,
1: ஓஹோ,
0: இதை 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும்.
1: அறுவடை எப்போ செய்யணும் அதான்ப்பா முக்கியம். எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அது சொல்லுப்பா, ஏன்னா நமக்கு லாபம் கிடைக்கணும்ல.
0: ஒன்றும் இல்லைப்பா, காய் ரொம்ப முத்திடாமல் பார்த்துக்கிறது முக்கியம். அதனால் காய் பிஞ்சாக இருக்கும் போதே நம்ம பதம் நமக்கு தெரியும்.
1: ஆமாம்,
0: 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம அறுவடை செஞ்சிட்டே வரணும்.
1: ஓஹோ,
0: ஆமாம், விதைச்ச 90 நாளில் 5-7 டன் வரைக்கும் நமக்கு மகசூல் கிடைக்கும்பா. நமக்கு நல்ல லாபம் தரக்கூடிய இந்த பயிரை
1: சரி
0: நம்ம கிராமத்தில் நீ தொடங்கி வைக்கிற.
1: ஆமாம் காத்தமுத்தா, கண்டிப்பாக செய்யறமா. நானே காத்தமுத்தா, கொத்தவரங்காய் பயன்களை பற்றி சொன்னால் இன்னும் வேற என்னென்னலாம் பயன்கள் இருக்குது அதையும் சொல்லலாம்.
0: கொத்தவரங்காயில் நார் சத்து அதிகமாக இருக்குதுப்பா. பொட்டாசியம், அப்புறம் வந்து போலேட், இதெல்லாம் இதயத்துக்கு வரக்கூடிய பல்வேறு நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது.
1: காத்தமுத்தா, டவுனுக்கிட்ட வந்துட்டோம், ஆனால் ஒத்த பண்ண மரத்தை காணுமா?
0: கருத்தமுத்த, நீ பேசிக்கிட்டே இருந்ததுல கவனிக்கல. நம்ம ஒத்த பனைமரத்தெல்லாம் தாண்டி டவுனுக்கே
1: வந்துட்டோம்பாடா. கதமுத்த, பேசிட்டு வந்ததெல்லாம் நேரம் போனதே தெரியலப்பா.
0: கருத்தமுத்த, நான் போக வேண்டிய இடம் வந்தாச்சு. வண்டி ஓரமா நிப்பாட்டு போனா இறங்கிக்கிறேன்.
1: சரி சரி சரி,
0: நீனும் போயிட்டு உன் வேலையெல்லாம் பார்த்துட்டு வா.
1: ஆமா,
0: நான் போகும்போது அப்படியே நம்ம ஊருக்கு பஸ்ல போயிடறேன்ப்பா.
1: சரி காதமுத்த.
0: கொத்தவரங்காய குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்த அந்த குப்பன்ட்ட சொல்ல மறந்துடாதப்பா.
1: சொல்லிடுறேன், நான் பொழுதுக்கு போவேன்ல வீட்டுக்கா. அப்ப நான் கண்டிப்பா குப்பன்ட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போவேன்.
0: சரிப்பா சரிப்பா, அப்ப நான் போயிட்டு விட்டுமா?
1: சரி சரி, உன் வேலையை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்து வீட்டுக்கு போயிடறேன்.
0: சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை கொத்தவரங்காய் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையில் இருந்தஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தப்ப விடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் லட்சியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் முறைகேடுகளை தடுத்து வெளிப்படைத் தன்மையையும் நேர்மையையும் உறுதி செய்யவும் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார்.

0: இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துழல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாடாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்து கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மணிக்கு மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: இருவரி செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும்

விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார்.

0: சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலிஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8ஆம் இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் இப்போது 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு. வழங்குபவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
3: இந்த உலகத்தின் பெரும்பகுதி நீரால் சூழ்ந்துள்ளது. அதனால்தான் பூமியை நீர்க்கோளம் என்கிறோம். அந்நீரானது எல்லையற்ற உணவுகளை வழங்குகிறது. அவற்றை பெரும்பாலான பறவைகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நீரிலோ நீருக்கு அருகிலோ வாழ்ந்து வருகின்றன. எண்ணற்ற பறவை இனங்கள் நீரில் நன்றாக நீந்தும் இயல்பினை பெற்றுள்ளன. ஆனால் அவை வெவ்வேறு விதமாக நீந்துகின்றன. சில இறக்கைகளை நீந்துவதற்கு பயன்படுத்துகின்றன. வேறு சில கால்களை அதிகமாக பயன்படுத்தி நீந்துகின்றன. இவ்வாறு இனத்திற்கினம் நீந்தும் முறைகள் மாறுபடுகின்றன. நீரில் நீந்தும் பறவைகளின் கால்கள் நீந்துவதற்கேற்ற தகவமைப்பை பெற்றுள்ளன. பெரும்பாலான நீந்தும் பறவைகளின் கால் விரல்களுக்கிடையில் சவ்வு வளர்ந்திருக்கும். இந்த சவ்வு நீந்துவதற்கு பெருமளவு உதவுகிறது. இந்த சவ்வைத்தான் விரலடை சவ்வு என்று சொல்கிறோம். இந்த விரலடை சவ்வின் அளவு இனத்திற்கினம் மாறுபடுகிறது. நீந்துகின்ற எல்லா பறவைகளும் விரலடை சவ்வை பெற்று இருக்கின்றனவா என்றால் இல்லை. முக்குளிப்பான்கள், நாமக்கோழிகள் முதலியவற்றுக்கு ஒவ்வொரு கால் விரலிலும் தனித்தனியாக தசையாலான மடல்கள் அமைந்திருக்கின்றன. இது நெகிழும் தன்மை உடையதாக இருப்பதால் நீந்துவதற்கு நன்றாக உதவுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கால் விரலும் தனித்து இயங்குவதால் சேற்றில் நடக்கவும் ஓடவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தாமரை கோழிகள் நீண்ட கால்களையும் அகன்ற தட்டையான பாதங்களையும் கொண்டிருப்பதால் அவற்றால் நீரின் மேல் படர்ந்திருக்கும் இலைகளின் மேல் வெகு இயல்பாக நடக்க முடிகிறது. அதே நேரத்தில் நீரை உந்து தள்ளி நன்றாக நீந்தவும் முடியும். நன்றாக நீந்தக்கூடிய பறவைகளின் கால்கள் தட்டையாக இருப்பதால் நீரின் எதிர்ப்பு இயக்கம் குறைகிறது. முக்குளிப்பான்கள் மற்றும் நீரில் மூழ்கி இறை தேடும் பறவைகளின் காலின் குறுக்குவெட்டு தோற்றத்தை பார்த்தால் அவற்றின் கால் அகலத்தை விட நீளம் 4 மடங்கு அதிகமாக இருக்குமாம். பெங்குயின் போன்ற வெகு சில பறவைகள் இறக்கைகளால் நீந்துகின்றன. காற்றை விட நீருக்கு எதிர்ப்பு இயக்கம் அதிகம். எனவே பெரிய இறக்கைகளை உடைய பறவைகள் எளிதில் காற்றில் பறப்பது போல் நீரில் இறக்கைகளை பயன்படுத்தி எளிதாக நீந்த முடியாது. அதனால்தான் பெங்குயின்கள் மிகச்சிறிய இறக்கைகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த இறக்கைகளை பயன்படுத்தி அவற்றால் பறக்கவே முடியாது. மாறாக மிகச்சிறப்பாக நீந்த முடியும். நீரில் மூழ்கி இறை தேடும் சில வகை வாத்துகள் இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வை வைத்துள்ளன. அவை நீருக்கடியில் இறக்கைகளை மடித்து குறிப்பிட்ட தூரத்திற்கு வேகமாக செல்ல முடியும். ஆனால் நீரை உந்தும் திறம் கால்களிலிருந்தே வரும். அதே நேரத்தில் சற்று தூரம் சென்றவுடன் இந்த இறக்கைகளை கொஞ்சம் பிரிக்கும். இது டால்பின்களின் துடுப்பு போல செயல்பட்டு நீந்துவதற்கு பெரிதும் உதவுகின்றன. மிதக்கும் தன்மை அதிகமாக இருந்தால் பறவைகளால் நீரில் மூழ்கி இரையை பிடிக்க முடியாது. எனவே நீரில் மூழ்கும் பறவைகள் கனமானதாக இருக்கின்றன. பறவைகளுக்கு பொதுவாக குழல் போன்ற எலும்புகள் அதிக அளவில் இருக்கும். ஆனால் நீரில் மூழ்கும் பறவைகளுக்கு கனமான எலும்புகளும் குறைவான காற்றுப்பைகளும் இருக்கின்றன.

0: நீரில் அதிக நேரம் செலவிடும் பறவைகளுக்கு அடர்த்தியான இறகுகள் இருக்கின்றன. அவ்விறகுகள் அப்பறவைகளை நீரின் குளிரிலிருந்து காக்கிறது. நீர்ப்பறவைகள் சுரப்பியிலிருந்து சுரக்கும் மெழுகு போன்ற பொருளை இறகுகளில் தடவுகின்றன. இதன் மூலம் பறவைகள் தேவையான அளவுக்கு நீரில் மிதக்கும் தன்மையை பெறுகின்றன. மற்ற பறவைகளுடன் ஒப்பிடும்போது நீந்தும் பறவைகளுக்கு குறைவான எண்ணிக்கையிலான நீர்ப்புகா இறகுகள் இருக்கின்றன. இதன் மூலம் அவற்றால் நீரில் நன்கு மூழ்கி இறை தேட முடிகின்றது. ஆனால் அவற்றின் இறகுகள் முழுவதுமாக நனைந்து போகின்றன. எனவே அவற்றை உலர்த்துவதற்காக இறக்கைகளை விரித்து வெயிலில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கலாம். நீர்க்காகம் மற்றும் பாம்பு தாராவை இதற்கு நல்ல சான்றாக சொல்லலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு. வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
2: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 7 மணி. சிந்தனை மலர். நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிந்தனை இது.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
9: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சிகள்.
10: நேயர்கள் கேட்க இருப்பது மாம்பழமா மாம்பழம் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
11: நம்ம சந்திரு மாதிரி இருக்க, சந்திரு தான். ஏப்பா சந்திரு, இங்க பாருப்பா, திரும்பி பாரு.
12: யாரு, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஓ

0: வாங்க வாங்க வாங்க கோபால் சார், வாங்க சார், உங்களை பார்த்து ரொம்ப நாளா ஆகுது சார்.
1: என்ன சந்திர, கால நேரத்துல கட்ட பைய எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல வந்து அது என்ன பையில?
0: பழம் வாங்கலாம்னு வந்த சார், வாங்கிட்டேன் சார்.
1: ஓஹோ,
0: அப்புறம் இப்ப கிளம்பலான்னு நடந்தப்பதான் நீங்க என்ன கூப்பிட்டு கேட்டுதே. ஆமா சார், நீங்களும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயமா வந்தீங்க?
1: ஒண்ணுலப்பா, காய்கறி வாங்கலாம்னு வந்தேன், வாங்கிட்டேன். அடுத்து மாம்பழம் வாங்கணும், பங்கனப்பள்ளி கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், அப்பதான் உன்னை பார்த்தேன்.
0: அப்படியா கோபால் சார், ஒரு பழக்கடை ஓனர் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட தான் நான் பழம் வாங்கினா. அங்க மாம்பழம் நிறைய இருக்கு சார், வாங்க வாங்க வாங்க, அந்த கடைக்கு போய் மாம்பழம் வாங்கலாம்.
1: சரிப்பா, போகலாம். சந்துரு, மாம்பழம்னா என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: கோபால் சார், மாம்பழம்னா யாருக்கு தான் பிடிக்காத?
1: ஆமா சந்துரு, மாம்பழம் நம்ம நாட்டோட தேசிய பழமாச்சே.
0: ஓஹோ, நம்ம இந்தியாவோட தேசிய பழம் மாம்பழமா?
1: ஆமா சந்துரு, பாகிஸ்தானுக்கும் மாம்பழம் தான் தேசிய பழம். அப்புறம் பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு இருக்கு,
0: ஆமா,
1: அந்த நாட்டுக்கும் மாம்பழம் தான் தேசிய பழம். அப்புறம் மாமரம் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அது பங்களாதேஷ் நாட்டின் தேசிய மரம். பொதுவா மாம்பழத்தை பழங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா.
0: கோபால் சார், இந்த கடை தான், இந்த கடை தான், அது அதோ பாருங்க, பங்கனப்பள்ளி மாம்பழம் நிறைய இருக்கு பாருங்க.
1: ஆமாப்பா, ஏமா பங்கனப்பள்ளி 2 கிலோ கொடுங்கம்மா. என்ன விலைமா?
2: 2 கிலோ 100 ரூபா.
1: சரிம்மா, கொடுங்கம்மா. சந்துரு
0: சார்,
1: பங்கனப்பள்ளின்னு இந்த பழத்துக்கு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா?
0: நீங்களே சொல்லுங்களா சார்.
1: சஃபேடா அல்லது பெனிஷன் அப்படின்னு இந்த மாம்பழத்தை ஆந்திராவில் சொல்லுவாங்கப்பா. குறிப்பா பங்கன்பல்லே நகரில் இது பிரபலமானது. அங்கேருந்து நம்ம பகுதிக்கு விற்பனைக்கு வரும்போது ஊரு பேரை வச்சு பங்கனப்பள்ளி அப்படின்னு நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்.
2: இந்தாங்க சார், 100 ரூபாய் கொடுங்க சார்.
1: இந்தாங்கம்மா. சந்துரு, அந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிறகு போகலாமா?
0: ஓகே சார், வாங்க வாங்க வாங்க, எப்படி உட்காரலாம் சார்? கூழ் குடிக்கிறீங்களா, டீ சாப்பிட்றீங்களா?
1: வேணாம்ப்பா, நீனு உட்காருப்பா.
0: சரி சரி சரி,
1: நான் மாம்பழ ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன்.
0: ஓஹோ,
1: அதை குடிக்கலாம். இந்தாப்பா உனக்கும், இந்த பாட்டில் இருக்கிறத நீனு குடிப்பா.
0: கொண்டாங்க சார். அப்பா கோபால் சார், மாம்பழத்தில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்கு சார்?
1: ஓட காலத்தில் மாம்பழம் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குதுப்பா. இது குறைந்த கலோரி, அப்புறம் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குது. முக்கியமாக மாம்பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குப்பா.
0: ஓஹோ,
1: வைட்டமின் ஏவும் நிறைஞ்சிருக்குது. அப்புறம் மாம்பழம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததுப்பா. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது.
0: அடடா,
1: இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதுப்பா மாம்பழம். செரிமான அமைப்பை மேம்படுத்துது, நமது பார்வை திறனையும் அதிகப்படுத்துது, முடி உதிர்வை குறைக்குது, சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுப்பா.
0: கோபால் சார், நமது தேசிய பழமான மாம்பழத்துல இவ்வளவு நன்மைகளா, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். உலக அளவுல மாம்பழம் உற்பத்தி பத்தி சொல்லுங்களேன்.
1: மாம்பழம் உலகின் வெப்ப மண்டல பகுதிகளில் அதிகம் விளையுதுப்பா. இந்தியா, பாகிஸ்தான், சீனா, மியான்மார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பர்மா, இது போன்ற ஆசிய நாடுகளில் இதன் விளைச்சல் அதிகம். மாங்கனி உற்பத்தியில இந்தியா தான்ப்பா முதல் இடத்துல இருக்குது.
0: அப்படியே சொல்றீங்க?
1: ஆமாம்ப்பா, உலகத்துக்கு தேவையான மாம்பழங்கள்ல பாதி அளவு இந்தியாவில் தான்ப்பா விளையுது.
0: ஓஹோ, அதனாலதான் வருஷம் வருஷம் ஜூலை மாசம் 22ஆம் தேதி தேசிய மாம்பழ தினமா கொண்டாடுறாங்களோ?
1: ஆமா சந்துரு, மாம்பழம் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இந்தியாவில் மக்களால் விரும்பி உண்ணப்படும் பழம். இந்தியாவில் இருந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்கு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, இப்படி உலகின் பிற பகுதிகளுக்கு மாம்பழ விதைகள் கொண்டு செல்லப்பட்டு பயிரிடப்பட்டன.
0: ஏன் சார், இந்த மாங்காய் என்று நம்ம கூறுவதற்கும் மேங்கோ என்று ஆங்கிலத்தில் கூறுவதற்கும் ஒரு தொடர்பு இருப்பது போல தோணுது.
1: ஆமா சந்திர, ஆங்கில

0: அப்புறம் ஸ்பானிஷ் மொழியில மேங்கோ அப்படின்னு இந்த பழம் அழைக்கப்படுது. போர்ச்சுகீசியர்கள் 1500களில் மசாலா வியாபாரத்திற்காக கேரள பகுதிகளுக்கு வந்தபோது மாங்கா அப்படின்னு பெயரை மாற்றினர்.
1: மாம்பழத்தின் வரலாற்றில் முக்கியமான சுவையான செய்திகள் ஏதாவது இருக்கா சார்?
0: இருக்குப்பா. புத்தர் மாமரத்தடியில் இளைப்பாறியதாக பக்தி கதைகள். அப்புறம் முகலாய பேரரசர் பாபர் சுவையான இந்திய மாம்பழங்களை ருசித்த பிறகுதான் இந்தியாவை கைப்பற்ற முடிவு செய்தார் அப்படிங்கிற கதைகளும் உண்டு. பேரரசர்களில் ஒருவரான ஷாஜகான் அரண்மனையில் மாமரங்களை வளர்த்து மாங்கனிகளை விரும்பி உண்டார் அப்படிங்கிற செய்தியும் இருக்குப்பா.
1: காரைக்கால் அம்மையாருக்கு இறைவன் மாம்பழங்களை கொடுத்து காத்ததாக நம்பப்படுவதும், அதுக்காக வருஷம் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடத்தப்படுவதும் நம்ம அறிந்தது தானே கோபால் சார்? மாம்பழம் சாப்பிட்றதால கிடைக்கும் சத்துக்கள் பத்தி சொன்னீங்க, மாம்பழத்தால நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பத்தி சொல்லுங்களேன்.
0: சந்துரு, மாம்பழங்களை உண்பதால் வயிற்று தொல்லைகள் சரியாகும், இரத்த உற்பத்தி அதிகமாகும், இதயத்துக்கு நல்லது. மாங்காயில மாவு சத்து அதிகமா இருக்குது. இது தவிர சிட்ரிக், ஆக்சாலிக் போன்ற அமிலங்களும் இருக்குது. இது பித்த நீர் சுரப்புல உதவி செய்யுது. மேலும் வயிற்றை கிருமிகளிலிருந்து பாதுகாக்கிறது. மிருதுவான முற்றாத காயில் பெக்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குப்பா. இது பேதிய குறைக்கும்.
1: கோபால் சார், நீங்க மாம்பழத்துல இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு சொல்றீங்க, மாம்பழத்தை நிறைய சாப்பிடணும்னு சொல்றீங்க, இந்த சுகர் பேஷண்ட் மாம்பழத்தை பார்த்தாலும் பயந்து போடுறாங்களே.
0: ஏப்பா, மாம்பழம் ஒரு அளவா சாப்பிடலாம். தினமும் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சக்கரை வியாதி இருக்கிறவங்க ஒரு அளவா சாப்பிடலாம்ப்பா. அதிக நார் சத்து உடையதுப்பா மாம்பழம். இரும்பு, கால்சியம், துத்தநாகம், அப்புறம் வைட்டமின் இ ஆகியவையும் மாம்பழத்துல இருக்குதுப்பா.
1: கோபால் சார், மாம்பழங்களின் வகைகள் பத்தி சொல்லுங்களேன். சில பழங்கள் வந்து சிவப்பு நிறத்துல இருக்குது, சில ஆரஞ்சு கலர்ல இருக்குது, சில மஞ்சள் கலர்ல இருக்குது, சில குங்குமப்பூ கலர்ல இருக்கு, சில பச்சை நிறத்துல இருக்கு.
0: சந்துரு, கோடை காலம்னாவே நமக்கு தமிழ்நாட்டின் மாநில பழமான பலாப்பழமும் இந்தியாவின் தேசிய பழமான மாம்பழமும் தான் நினைவுக்கு வரும். மாம்பழத்தின் வகைகள்ல முதல்ல அல்போன்சா இந்த மாம்பழத்தை பத்தி பார்ப்போம்.
1: கோபால் சார், எனக்கு பிடிச்ச மாம்பழங்கள்ல அல்போன்சாவும் ஒண்ணு.
0: மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி பகுதிகளை சேர்ந்தது அல்போன்சா. சர்வதேச அளவுல விரும்பி ருசிக்கப்படும் பழம். மஞ்சள் மற்றும் நறுமணம் கொண்டதுப்பா, வாசனை அப்படி இருக்கும். ஹபுஸ் ஆம் அப்படின்னு மகாராஷ்டிராவில் அழைக்கப்படுது.
1: கோபால் சார், நான் ஒரு முறை குஜராத் போனப்ப அங்க கேசர்னு ஒரு வகை மாம்பழம், அப்பப்பா குங்குமப்பூ கலரு, சுவையா சுவை, நினைச்சாலே நாங்களே எச்சு உருது.
0: வித்தியாசமான இனிப்பு சுவைக்கு பெயர் போனது கேசரி. குஜராத் அப்புறம் அதன் அண்டை பகுதிகளில் விளையிற ரகம்பா. மாம்பழங்களின் ராணி அப்படின்னு அந்த பகுதிகளில் சொல்றாங்க. அப்புறம் லக்னோ மற்றும் மலிகாபாத் பகுதிகளில் விளையிற தாகேரி அப்படின்னு ஒரு மாம்பழ வகை இருக்கு. ஆந்திர மாநிலத்தில் சஃபேடா அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு. உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் விளையக்கூடிய லாங்க்ரா அப்படிங்கிற மாம்பழமும் உண்டுப்பா. இப்படி பல ரகங்கள் இருக்குது.
1: கோபால் சார், தமிழ்நாட்டில் ஃபேமஸான மாம்பழங்கள் பத்தி சொல்லவே இல்லையே நீங்க, சேலம் மாம்பழத்தை மறக்க முடியுமா?
0: சந்துரு, சேலம் மாம்பழ விளைச்சலுக்கு பேர் போன ஊரு. ஒருவேளை அந்த பகுதி மண் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது அந்த பழங்களுக்கு அதிக சுவைய கொடுக்குதோ என்னமோ. சேலத்துல விளையிற மாம்பழம் தனி ரகம் தான்ப்பா.
1: ஆமா ஆமா.
0: அப்புறம் நீல மாம்பழம் மாம்பழ சீசன் முடிகிற வரைக்கும் கிடைக்கும். கடைசியா நீல மாம்பழமும் கிடைக்கலன்னா மாம்பழ சீசன் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம்ப்பா. நம்ம
1: ஒட்டு மாம்பழம், நார் மாம்பழம், கிளிமூக்கு மாம்பழம், ருமேனியா, காலாபணி, இது போல இன்னும் பல மாம்பழங்கள் மார்க்கெட்ல இருக்கு சார்.
0: ஆமா சந்துரு, வாசனையாலையும் கவரும், வண்ணத்தினாலையும் கவரும், உண்பதாலையும் கவரும், எல்லா விதத்திலையும் நம்மள கவரக்கூடியது மாம்பழம் தான்ப்பா. 300க்கும் அதிகமான ரகங்கள் இந்தியாவில் இருக்குது. 500க்கும் அதிகமான ரகங்கள் உலகமெங்கும் இருக்குது. மாம்பழத்தின் விதைகள் கூட மருந்தாகவும் பயன்படுது. நம்ம முகலாய மன்னர் அக்பர் ஒரு லட்சம்

0: மரக்கன்றுகளை பீகார்ல தர்பங்கா அப்படிங்கிற பகுதிகளில் நட்டு மாம்பழங்களை விரும்பி உண்டார் அப்படிங்கிற செய்தியும் இருக்குதுப்பா.
1: தமிழ் இலக்கியங்களில் முக்கணிகளில் ஒன்றா சொல்லப்படும் மாம்பழத்தை பத்தி பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். பழமாகவும் பழச்சாறாகவும் காயாகவும் பிஞ்சாகவும் பலவித உணவு வகையில இது பயன்படுது சார். சரிங்க சார், நாம கிளம்பலாமா?
0: ஓகே சந்துரு, நான் நடந்துதான் வந்தேன், நடந்தே வீட்டுக்கு போயிடுறேன். நீ வண்டியில போகும்போது ஹெல்மெட்டை மறந்துடாதப்பா.
1: ஓகே சார், மறக்கவே மாட்டான், போயிட்டு வரேன். பாய் பாய்.
0: ஓகே சந்துரு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மாம்பழமா மாம்பழம் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வலுவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கலந்தாய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு ஜே பி நட்டா அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி கூறியது போல் உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ, விளம்பரப்படுத்தவோ, இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கிய

0: மான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த் குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின் போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் ஆந்திர பிரதேச அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில் பாங்கிப்பூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசாவில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்று படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கொராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்புப் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிசா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில்

0: 8,800-க்கும் மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷ் ஷா, மனவ் தாக்கர், ஹர்மீத் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா குலா, சைந்தலின் தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகளும் எலும்பின் ஆரோக்கியமும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேர்களுக்கு வணக்கம். இன்று சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய் மற்றும் எலும்பு ஆரோக்கியம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இது வந்து நம்ம உடலில் இருக்கிற எலும்புகளை மட்டுமல்ல கண்களை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், இரத்த நாளங்களை பாதிக்கும், மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை தடைபடுத்தி பக்கவாதம் ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமைய அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது ரொம்ப அவசியம். நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எப்படின்னா, சாப்பிடாம ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சாப்பிடாம, அதாவது வெறும் வயிற்றில் இருக்கும்பொழுது, எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பு இரத்த மாதிரி எடுத்து அதில் சர்க்கரை அளவை பார்க்கும்பொழுது 70-110 இருக்கணும். இதுதான் ஐடியல். 60-110 mg இருந்ததுன்னா நீரிழிவு நோய் இல்லை அவங்களுக்கு. 100 கண்டிப்பாக சேஃபான ஜோன், 100-110 பார்டர் லைன் சொல்லலாம். 110 தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அதிகமாக இருக்கு. அதே போல சாப்பிட்டுட்ட பிறகு 1.5 மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு ரத்த மாதிரி எடுக்கும்பொழுது அது 160 மிகாமல் இருக்கணும். 110 அல்லது 120-160 இருக்கணும். அது 170-180 தாண்டுது, 200 தாண்டுதுன்னா நிச்சயமாக அவங்க சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டே ஆகணும். அடுத்தது HbA1c, இதை பற்றி நேர்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின், அதாவது கடந்த 3 மாதத்தில் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்பதை இந்த HbA1c மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். HbA1c வந்து நார்மலாக 5-6% குள்ள இருக்கணும். சுலபமாக புரியுற மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ உதாரணத்துக்கு ஒரு குலோப் ஜாமுன் செய்கிறோம், அதை வந்து ஒரு சர்க்கரை பாகில் ஊற விடுறோம். இன்னொரு குலோப் ஜாமுன் செய்கிறோம், அதையும் ஒரு சர்க்கரை பாகில் இருக்கிறோம். இந்த முதல் சர்க்கரை பாக செஞ்சது 1 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ சர்க்கரை போட்டு செய்கிறோம். இன்னொன்னுத்தில் 1 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ சர்க்கரை போட்டு செய்கிறோம். எந்த குலோப் ஜாமுனில் சர்க்கரை அதிகமாக உறிஞ்சப்படும், எதில் 2 கிலோ போட்டோமோ அதில் நிறைய சர்க்கரை உறிஞ்சிக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும், நம்ம ரத்தத்தில் சிகப்பணுக்கள் தான் நம்மளுக்கு வேண்டிய குளுக்கோஸை நம்ம கல்லீரல் கொண்டு போய் எல்லா அணுக்களுக்கும் போய் கொடுக்குது. 120 ஒரு சிகப்பணு வாழ்நாள் நம்ம உடம்புல. அதன் பிறகு அது மண்ணீரல்ல போய் அதை அழிக்கப்பட்டு இரும்பு சத்து கிரகிக்கப்பட்டு மீதி எல்லாம் அதை டிஸ்இன்டெகிரேட் பண்ணி அது வெளியேற்றிடும் உடம்பு. இதுதான் நார்மல் பிசியாலஜி. இப்போ இந்த HbA1c, இந்த 120 இருக்கு இல்லையா ஒரு சிகப்பணுக்கள், அந்த 120 அது எவ்வளோ நாள் எவ்வளோ சுகர்ல ஊறி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற டெஸ்ட் தான் இந்த HbA1c. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது 6% அளவுக்கு அது ஊறி இருக்கணும் சர்க்கரையில். அதுக்கு மேல ரத்தத்தில் சர்க்கரை இருந்ததுன்னா அதிகமா ஊறிடும் இல்லையா. அப்ப அதிகமா ஊறிச்சுன்னா அது 6% பதிலாக 7-8-9-16 வரைக்கும் போகும். இப்ப ஏற என்ன அர்த்தம்?

0: சக்கரை மூணு மாசமாகவே ரொம்பவும் இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். HbA1c ஒரு 7% ஒருத்தருக்கு 15% ஒருத்தருக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு சக்கரை நோயோட உக்கரம் ரொம்ப அதிகம். யாருக்கு 15% இருக்கிறவங்களுக்கு, இதே 7% இருக்கிறவங்களுக்கு மைல்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கும் போது கண்டிப்பாக அதற்குண்டான சிகிச்சை முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும், எலும்புகள், தசைகள், தசை நார்கள், கிட்னி, கண், இருதயம், மூளை, இது எல்லாமே ஆரோக்கியமாக இருந்திருக்கும். அதனால நம்ம பாதத்துல ஏதேனும் புண் ஏற்பட்டா கூட அது சீக்கிரமா ஆறாது. அதனால நம்மளுடைய புண்கள் ஏற்படுதுனாலும் அந்த சுகர் கண்ட்ரோல் இல்ல அப்படின்றது நம்ம சந்தேகப்படணும். அதை நம்ம உங்களோட மருத்துவர் அணுகி சாப்பிடாம ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்பாண்டியல் பிளட் சுகர், HbA1c இந்த மூணு மாசம் சுகர் கண்ட்ரோல், இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணா நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை நோய் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தோள்பட்டை ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர், அது வர்றதுக்கு காமன். கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், மணிக்கட்டுல தசைகள் வீங்கி போறது, ட்ரிகர் பிங்கர், நம் கை விரல்ல டைட் ஆகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கால்சியம், புரோட்டீன், விட்டமின் டி உள்ள உணவுகளை எடுத்துட்டு தினமும் 30 நிமிஷம் நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்குள்ள வந்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இயலும். புகைப்பிடிக்கிற பழக்கத்தை அறவே நிறுத்திட வேணும். பாதங்களை தினமும் கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். அதனால நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, சர்க்கரையை கட்டுப்படுத்துங்கள், எலும்புகளையும் மூட்டுகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகளும் எலும்பின் ஆரோக்கியமும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா, தன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்கல்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது, இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர், கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது, இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலேருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு, அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே மேஜிக் பண்ணுறது மாதிரி, அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும், அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே, அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்டேருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம், உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிகிட்ருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டுருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம், அரசே நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார், மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதிச்சு ராஜா கிட்டே வந்தார். அரசே இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோடு படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுனார். அரசே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துல இருந்தே அதை தீர்த்து

0: கேட்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருனதும் நீங்கள் ஒன்று சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இளவரசர் விழுந்துட்டாருனதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு. அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடா கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாரான். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புகிறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்றைக்கி ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:35. நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரை ஒளி உலா வருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சி. இன்று நாம் உலா வர இருக்கும் ஊர்தான் மதகடிப்பட்டு. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள வெளியனூர் வட்டம் மற்றும் மன்னாடிப்பட்டு கொம்யூனுக்குட்பட்ட கிராமம்தான் மதகடிப்பட்டு. இந்த நகரை பற்றிய சிறப்பு தகவல்களைத்தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். தொடக்கமாக ஒரு பாடல்.

Candidato! Candidato! Candidato!

வேலைவாய்ப்பு செய்தி. டிப்ளமா முடித்தவருக்கு தமிழக அரசில் பணி. தமிழக அரசில் காலியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிடப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் 278 இடங்களும், பயிற்சி துறையில் 127 இடங்களும், பொதுப்பணி துறையில் 115 இடங்களும், உதவி வேளாண் அதிகாரி பதவிக்கு 110 இடங்களும், நெடுஞ்சாலைத்துறையில் 46 இடங்கள், சர்வே இயக்கம் அசிஸ்டன்ட் பிரிவில் 32 இடங்கள், உதவி தோட்டக்கலை அதிகாரி பதவிக்கு 24 இடங்களும், கைத்தறிக்கு 20 இடங்கள் உள்பட மொத்தம் 839 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமா, பிஇ, பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு பொதுப் பிரிவினருக்கு 18 முதல் 37 வயது வரை, 1/7/2026 அன்று உள்ளபடி மற்ற பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு இல்லை. தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்ப கட்டணம் பதிவு கட்டணமாக ₹100, தேர்வு கட்டணமாக ₹100. மேலும் விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 15 நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் மதகடிப்பட்டு என்ற ஊரைத்தான் உலா வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு புதுச்சேரி எல்லையில் முக்கிய நுழைவாயிலாகவும், புதுச்சேரியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள முக்கிய வழித்தடமாக மதகடிப்பட்டு அமைந்திருக்கிறது. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் என கல்வி நகரமாக வேகமாக உருவெடுத்து வருகிறது இந்த மதகடிப்பட்டு. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கும் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கும் உட்பட்டு விளங்குகிறது இந்த மதகடிப்பட்டு.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நகர்வுலா நிகழ்ச்சியில் மதகடிப்பட்டு என்ற உரைத்தான் நாம் காற்றலையில் கலந்து ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறோம்.

மதகடிப்பட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட குண்டாங்குழி மகாதேவர் கோவிலும் இந்த மதகடிப்பட்டில்தான் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எடுப்பி தருளின திருக்கற்றாலி என்ற ஒரு குறிப்பு வருகிறது. அதாவது ராஜராஜ சோழன் பூரிப்பட்டன் கட்டுனர் என்ற நபரை வைத்து இந்த கோவிலை கட்டியதாகவும், தஞ்சை பெரிய கோவிலை கட்டுப்பிடிப்பதற்கு முன்பே இந்த குண்டாங்குழி மகாதேவர் கோவிலை கட்டப்பட்டதாகவும் வரலாற்று ஆய்வுகள் கூறுகிறது.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை 110 கிலோ வோல்ட் பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் பகுதி, குரவல்லிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம் மற்றும் சுள்ளியாங்குப்பம் பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. புதுவை 110 கிலோ வோல்ட் திருபுவனை துணைமின் நிலைய

நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருபுவனை பிரதான சாலை, திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம், மதகடிப்பட்டு நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள் அனைத்தும் மின் ஊர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று அறிவிக்கப்படுகிறது. நகர்புலா நிகழ்ச்சியில் மதகடிப்பட்டு என்ற ஊரைத்தான் நாம் காற்றலையில் கலந்து ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறோம். மதகடிப்பட்டு வாரச்சந்தை என்பது பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றும் சிறப்பாக செயல்படும் ஒரு சந்தையாகும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் கூடும் சந்தையாக இப்பகுதி உள்ள விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை இந்த வார சந்தையில் விற்பனை செய்கின்றனர். இப்பகுதியை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட தமிழக புதுச்சேரி கிராம மக்கள் பயன்பெறும் சந்தையாகவும் சிறப்புமிக்க சந்தையாகவும் இந்த வார சந்தை இயங்கி வருகிறது.

நகர்புலா நிகழ்ச்சியில் மதகடிப்பட்டு என்ற உரைத்தான் நாம் காற்றலையில் கலந்து ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறோம். மதகடிப்பட்டு வாரச்சந்தை என்பது பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றும் சிறப்பாக செயல்படும் ஒரு சந்தையாகும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் கூடும் சந்தையாக இப்பகுதி உள்ள விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை இந்த வார சந்தையில் விற்பனை செய்கின்றனர். இப்பகுதியை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட தமிழக புதுச்சேரி கிராம மக்கள் பயன்பெறும் சந்தையாகவும் சிறப்புமிக்க சந்தையாகவும் இந்த வார சந்தை இயங்கி வருகிறது.

வேலைவாய்ப்பு செய்து விண்வெளி ஆய்வு மையத்தில் உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இஸ்ரோ காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அசிஸ்டன்ட் கிளார்க், ஜூனியர் பெர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் ஆகிய பிரிவுகளில் மொத்தம் 242 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு வயது வரம்பு 16/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹100. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 16 மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும்.

0: நகர்புற நிகழ்ச்சிகள் இதுவரை காற்றலையில் கலந்து ஒளிபுலா வந்தது மதகடிப்பட்டு.
1: இன்று ஒரு தகவல்.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சத்தீஸ்கரின் புகழ்பெற்ற பஸ்தர் தசரா திருவிழாவில் முக்கிய பங்கு வகிக்கும் பல்வேறு பழங்குடியின சமூகங்களின் பிரதிநிதிகள் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை ராஷ்டிரபதி பவனில் சந்திக்க உள்ளனர். மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா புதுடெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டிற்கான எல்லைகளற்ற வளர்ச்சி என்ற கருப்பொருளை நேற்று வெளியிட்டார். இந்த மாநாடு அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பீகாரின் பாங்கிபூர், குஜராத்தின் மஞ்சள்பூர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் தாதியா ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஒடிசாவில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது. ஆற்றுப்படுகை பகுதிகளை ஒட்டி வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நிவாரணம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தி வருவதாகவும் மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாகூர் துணை மின் நிலையம் பண்டசோழநல்லூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முள்ளோடை, மூர்த்திக்குப்பம், கொரவள்ளிமேடு, வண்ணாங்குப்பம், மதிகிருஷ்ணாபுரம் மற்றும் சூழியாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் உன்னதி ஹூடா, HS பிரணாய், அன்மோல் கார்ன், தருண் மன்னப்பள்ளி, தன்வி சர்மா, தனியா ஹேம்நாத் உள்ளிட்டோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக நடைபெற்ற பாரா தடகள போட்டிகளில் 100 மீட்டர் ஓட்ட பிரிவில் திலீப் மகாதுக்காவி தங்கப்பதக்கமும் முகமது பாசில் மொர்சிங்கநாகத் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 8:02. தகவல் தளம் நித்தமும் புத்தம் புது தகவல்களை அள்ளித்தருகிறது. நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்று நாம் வன உயிரினமான ஓநாய்கள் பற்றிய அரிய தகவல்களைத்தான் காற்றலையில் பகிர இருக்கிறோம். உலகிலேயே அறிவார்ந்த மற்றும் கூட்டமாக வாழும் உயிரினங்களில் ஒன்றான ஓநாயும் ஒன்றாகும். இவற்றின் சமூக அமைப்பு, வேட்டையாடும் திறன், மனித குலத்துடனான வரலாற்று தொடர்பு ஆகியவை மிகவும் சிறப்பானதாகும். ஆதிகாலத்து மனிதர்கள் இந்த ஓநாய்களை பழக்கி வீட்டில் வளர்த்துள்ளனர். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஓநாய்கள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஓநாய்கள் கூட்டு குடும்பமாக வாழும் குடும்பத்தில் 6 முதல் 10 ஓநாய்கள் வரை இருக்கும். உணவு அதிகமாக கிடைக்கும்போது விதிவிலக்காக 30 ஓநாய்கள் கூட கூட்டமாக வாழும். ஓநாய்கள் கூட்டம் என்பது பெரும்பாலும் ஒரே குடும்ப உறுப்பினர்களை கொண்ட குழுவாகவும் செயல்படுகிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஓநாய்களின் பெற்றோர் ஆல்பாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஓநாய்கள் இணைந்து வேட்டையாடும் பெரிய விலங்குகளை கூட வேட்டையாடும் திறன் கொண்டது. ஓநாய்களில் 2 வகை காணப்படுகிறது. ஒன்று சாம்பல் நிற ஓநாய்கள், மற்றொன்று செந்நாய்கள். பெரும்பாலும் சாம்பல் நிற ஓநாய்களே பரவலாக காணப்படுகிறது. காட்டில் வாழும் செந்நாய்கள் அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் இருக்கிறது. நாயை விட உருவத்தில் சற்று பெரியதாக காணப்படும் ஓநாய்கள் 35 முதல் 55 கிலோ எடையும் 75 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும். பெண் ஓநாய்கள் சற்று சிறியதாக இருக்கும். தனது குட்டிகளுக்கு ஆண் ஓநாய்களை வேட்டையாடி உணவினை கொண்டு வரும். மான்கள், காட்டு முயல்கள் என்றால் ஓநாய்களுக்கு கொள்ளை பிரியம். அதேபோல் தான் வேட்டையாடிய உணவை மிச்சம் வைப்பதில்லை இந்த ஓநாய்கள்.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை 110/22 பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முள்ளோடை மூர்த்திக்குப்பம் பகுதி, குரவல்லிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம் மற்றும் சுழியங்குப்பம் பகுதிகளும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று அறிவிக்கப்படுகிறது.

0: strains of the virus have been found to be in circulation simultaneously in 8 states and union territories. And finally, ahead of the Delhi High Court's review of the capital's stray dog management measures, a ground inspection suggests the problem in Delhi remains unresolved, writes the Tribune. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes anti-paper leak amendment bill with stricter punishment of up to 10 years in jail. Polling begins for by-elections to 3 assembly constituencies in Bihar, Gujarat and Madhya Pradesh. Bihar government decides to reopen closed sugar mills at Rayam in Darbhanga and Sakri in Madhubani. India's merchandise exports rise 15% despite Red Sea crisis and global turmoil. Annual Kamar Yatra for Shravan month to begin today. And para-athlete Dilip Kavit wins gold, while Mohammad Basil bags silver in men's 100-meter race at Commonwealth Games. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:30. தகவல் தலைமை நிகழ்ச்சியில் ஓநாய்கள் பற்றிய தகவல்களைத்தான் இன்றைய காற்றலையில் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஓநாய்கள் வட அமெரிக்காவிலும் ஆசிய காடுகளிலும் அதிகமாக காணப்படுகிறது. இந்திய ஓநாய்கள் தென்மேற்கு ஆசியாவிலிருந்து இந்திய துணைக்கண்டம் வரை காணப்படுகிறது. இது திபெத்திய மற்றும் அரேபிய ஓநாய்களுக்கு இடைப்பட்ட அளவில் காணப்படுகிறது. இந்திய ஓநாய்களுக்கு திபெத்திய ஓநாய்களைப் போல் ரோமங்கள் கிடையாது. இது வெப்பமான பகுதியில் வசிக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் 2004 கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுவதும் சுமார் 2000 முதல் 3000 ஓநாய்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. ஓநாய்களில் சாம்பல் நிற ஓநாய், செந்நாய் என 2 வகைகள் இருக்கிறது. இது செந்நாய்கள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தலைமை கட்சியில் ஓநாய்கள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆர்டிக் ஓநாய்கள் பனி நிறைந்த ஆர்டிக் பகுதியில் வாழும் விலங்கினமாகும். இவை துருவ ஓநாய்கள் அல்லது வெள்ளை ஓநாய்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவை பாலூட்டும் வகையை சார்ந்தது. மீன்கள், பறவைகள், பூச்சிகள், ஆர்டிக் முயல்கள் என பிற பாலூட்டும் விலங்குகளையும் உணவாக உட்கொள்கிறது இந்த ஆர்டிக் ஓநாய்கள். உணவுக்காக காத்திருக்கும் போது இறந்த திமிங்கலம் போன்ற விலங்குகளின் உடல்களை கிடைத்தால் அவற்றையும் உண்ண பல மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் கூட கூட்டமாக கூடிவிடும் இந்த ஓநாய்கள். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே நீரில் நீந்தும். நகரும் பனிக்கட்டிகள் மீது ஏறி இவை கடலில் பயணம் செய்யும். இந்த ஓநாய்கள் விலங்குகளை வேட்டையாட தனது கூர்மையான பற்கள் இரையை துண்டிப்பதற்கு தனது 2 அங்குல நகங்களையும் பயன்படுத்துகிறது இந்த ஓநாய்கள்.

இமாலய ஓநாய்கள். மெல்லிய பழுப்பு நிறம் கொண்டது, காட்டு விலங்குகளின் சாம்பல் நிறமும் இதற்றில் காணப்படும். இமாலய ஓநாய்களுக்கு வெள்ளை அல்லது கருப்பு நிறம் முகத்தை சுற்றி படர்ந்து காணப்படும். நெஞ்சு பகுதியிலும் அதே நிறம் காணப்படும். ஓநாய்கள் வேட்டையாடும் முறையில் ஒரு நேர்த்தியும் தந்திரமும் இருக்கும். எப்போதும் யூ வடிவ முறையில் ஓநாய்கள் கூட்டமாக சென்று வேட்டையாடும்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

தகவல் தலைமை கட்சிகள் ஓநாய்கள் பற்றிய தகவல்களை தான் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஓநாய்கள் 2 வயதை தொட்டதும் இமாலய ஓநாய்கள் உடல் அளவில் இனவிருத்திக்கு தயாராகிவிடுகிறது. இதன் காரணமாக தமக்கு 1.5 வயதாகும் போது கூட்டத்தை விட்டு விலகிவிடுகிறது. தனக்கு ஒரு ஆண் துணையை தேடிக்கொண்டு தனக்கான ஒரு பிராந்தியத்தை ஏற்படுத்திக் கொள்ளவே இந்த முன்னேற்பாடு. பொதுவாக ஒரு பெண் ஓநாய் 4 முதல் 6 குட்டிகளை இனம். முதல் 2 மாதங்கள் தன் குட்டிகளை தன் இருப்பிடத்தில் வைத்து பத்திரமாக பராமரிக்கும். அதன் பிறகு தன் கூட்டத்தோடு இணைந்து இந்திய ஓநாய்களும் இமாயகல ஓநாய்களும் மிகவும் நெருக்கமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

ஓநாய்களின் ஊளை சத்தம் எனப்படுவது இது கூட்டத்தினரை ஒன்று சேர்ப்பதற்காகவும் அல்லது எல்லையை குறிப்பதற்காகவும் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் இந்த சத்தம் ஒலிக்கப்படுகிறது. அடர்ந்த காடுகளில் ஊளையிடும் சத்தம் 9 கிலோமீட்டர் வரை கேட்குமாம். வெட்டவெளியான பகுதிகளில் 16 கிலோமீட்டர் தூரம் வரை கூட இந்த ஓநாய்களின் ஊளை சத்தம் கேட்குமாம். பிரிந்த கூட்டத்தினரை இணைக்கவும் இந்த ஓநாய்கள் இந்த ஒலியை பயன்படுத்துகிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஓநாய்கள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தவுடன் நம்மை பயமுறுத்தக்கூடிய விலங்குகளில் ஒன்றுதான் இந்த ஓநாய்கள். இதன் ஊளையிடும் சத்தமே நமக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும்.

0: ஏற்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஓநாய்கள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தவுடன் நம்மை பயமுறுத்தக்கூடிய விலங்குகளில் ஒன்றுதான் இந்த ஓநாய்கள். இதன் ஊளையிடும் சத்தமே நமக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும். பார்ப்பதற்கு நாய்களைப் போன்றே இருக்கும் ஓநாய்களை பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஓநாய்கள் மிகவும் பாசமான விலங்கு. ஓநாய்கள் பெரும்பாலும் கூட்டமாகவே வாடும், கூட்டமாகவே வேட்டையாடும். ஓநாய்கள் பெரும்பாலும் குகைகளிலே அதிகமாக வாழும். உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் பார்க்கும்போதே பயத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருப்பதற்கு இதன் கண்களும் ஒரு மிகப்பெரிய காரணம். இரவு நேரத்தில் ஓநாய்கள் நன்கு பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 250 டிகிரி வரை அதன் கண்களை சுழற்றி பார்க்க முடியும் ஓநாய்களால். ஓநாய்கள் அதிகமாக இறைச்சி உணவுகளையே உட்கொள்கிறது. உணவுக்காக ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்யக்கூடியவை இந்த ஓநாய்கள்.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: தகவல் தலைமை கொள்கையில் இதுவரை ஓநாய்கள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டோம். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர்கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நென்னருஞ்சரா சிம்ஹவாகினி ராகம் ஆதிதாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:34 40 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த சௌக்கியமணி காப்பி ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம்.

0: இருக்கிறது. இந்த யாத்திரையின் போது ஏராளமான பக்தர்கள் உத்தராகண்டில் உள்ள ஹரித்வார், கௌமுக், கங்கோத்ரி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு சென்று கங்கை நதியின் புனித நீரை எடுத்துச் செல்வர். இந்த யாத்திரையொட்டி உத்தராகண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகள் விரிவான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேற்கொண்டுள்ளன. ஸ்ராவன் மாதம் இன்று தொடங்குவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த விமான எரிபொருள் உற்பத்தி, அதன் பயன்பாட்டை அதிகரித்தல், கார்பன் உமிழ்வை கண்காணித்தல் மற்றும் விநியோக வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் நாட்டின் தயார்நிலை குறித்து ஆய்வு செய்தார். மத்திய பிரதேசத்தில் அரசு மற்றும் விவசாய பிரதிநிதிகள் இடையே நடைபெற்ற பாசி பயிர் கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து விவசாயிகளின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. தகுதியுடைய ஒவ்வொரு விவசாயியிடமிருந்தும் பாசி பயிர் விளைச்சலில் 60% வரை இனி கொள்முதல் செய்யப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜப்பானில் அந்நாட்டு குடிமக்களின் மக்கள் தொகை கடந்த 42 ஆண்டுகளில் முதல் முறையாக 12 கோடிக்கு கீழ் குறைந்துள்ளது. பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதால் அந்நாடு மக்கள் தொகை தொடர்பான கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருவதாக அந்நாட்டு உள்துறை மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரியவந்துள்ளது. கேரளத்தின் வடக்கு மாவட்டங்களான கோழிக்கோடு, வயநாடு மற்றும் கண்ணூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், மேலும் 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 10:02. இனி கேட்கலாம் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிட ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள். கேட்டு மகிழலாம்.

0: நேரம் இப்போது 10 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். இந்துக்களின் புனித மாதமான ஸ்ராவன் மாதத்தையொட்டி ஆண்டுதோறும் நடைபெறும் கன்வர் யாத்திரை இன்று தொடங்கி

நிகழ்ச்சியில் தொடக்கமாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள் விரும்பிய பாடல் சர்வதேச நண்பர்கள் தினத்திற்காக உன்னை சரணடைந்தேன் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழலாம்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிட ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள். கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்னக்காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் அவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. கவிக்குயில் படத்திற்காக

நேரம் இப்போது 10:14. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் எடுத்ததாக மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா இவர்களின் விருப்பத்திற்காக ஒலிக்கிறது. கலங்கரை விளக்கம் படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உறவாடும் நெஞ்சம் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னை சிவராம் நாகராஜன்.

நேரம் 10:27. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நிகர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரியமூர்த்தி அவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது, தர்மயுத்தம் படத்திற்காக.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்டிருக்கோடு நேயர் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவளுக்கென்று ஒரு மனம் படத்திற்காக பாடல் ஒழிக்கிறது.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நட்பணப்படுவது என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை தொலைபேசி வழியில் நேரடியாக பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறார் சௌமியா. நேரம் இப்போது 10:42. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேதாரண்யம் 4 வேதபதி கே.பி. ராஜதுரை அவர்களின் விருப்பத்திற்காக ஒலிக்கிறது புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக பாடல்.

நேரம் இப்போது 10:48. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை தேடி வருவேன் படத்திற்காக பாடல் உழைக்கிறது. பாடலை விரும்பி கேட்ட நேயர் நெல்லை பாரதி.

இந்த கொம்பு இல்ல காளையிடம்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்முடைய இன்று பாடல் வழங்க இயலாத நேயர்களாக வேட்டவலம் குமார், தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், சதீஸ்கர் ஹிராமணி வர்மா, பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், முல்லக்காடு பாபு, தாராபுரம் துரைராஜ், புவனகிரி துளசிராமன், கொழுமங்குண்டான் ராமகிருஷ்ணன், மதுரை சண்முகசுந்தரம், பெங்களூர் குப்பநத்தம் ராமு, திருப்பதி பிரகாஷ் இவர்களின்காக பொதுவான ஒரு பாடலை ஒலிபரப்பு செய்கிறோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.
1: நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று பதக்கம் வென்ற இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர், திலீப் மகாத் காவித் மற்றும் முகமது பாசில் முர்சிங்கநாகத் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொது தேர்வுகளில் வினாத்தால் கசிவை தடுக்க கடுமையான தண்டனைகள் மற்றும் விரைவு நீதிமன்றங்களுக்கு வழிவகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரியகர் மின்சார திட்டத்தின் கீழ்

ஜம்மு காஷ்மீரில் இதுவரை 39,000 குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செங்கடல் கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் நிலவும் நெருக்கடிகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் சரக்குகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய திரு பியூஷ் கோயல் இதை தெரிவித்துள்ளார். உலகளாவிய சந்தைகளில் ஏற்றத்தாழ்வான நிலை காணப்பட்ட போதிலும் இந்திய உள்நாட்டு பங்கு சந்தைகள் சமநிலையுடன் இன்று வர்த்தகத்தை தொடங்கின. டெலகிராம் நிறுவனரும் அதன் தலைமை செயல் அதிகாரியுமான திரு பாவில் துரோவ் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு துணை போனதாக ரஷ்யாவின் மத்திய பாதுகாப்பு படை அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அவரை தேடப்படும் சர்வதேச குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஜப்பானில் அந்நாட்டு குடிமக்களின் மக்கள் தொகை கடந்த 42 ஆண்டுகளில் முதன்முறையாக 12 கோடிக்கு கீழ் குறைந்துள்ளது. அதேவேளையில் ஜப்பானில் வசிக்கும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை 354,000 அதிகரித்து 431,159 உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோட நேரம் 11:20 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நேயர் நேரம் நிகழ்ச்சி தொடங்கியாச்சுங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் செல்லத்தோழி சௌமியா இணைஞ்சாச்சு. இன்னைக்கு நேயர் நேரத்தில் நீங்கள் பேச ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேயர் நேரத்தோட தலைப்பு நட்பெனப்படுவது. நேர்களை நீங்களும் நேர் நேரத்தில் பங்கேற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04132275240 மற்றும் 22752250. நம்ம கூட மொதல் நேயர் இணைஞ்சாச்சு. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
2: இயங்குகிறோ அதே மாதிரி தான் நட்பை கொண்டு போய் சேர்க்கும் இந்த பிரபஞ்சம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நண்பரும் நமது மனது போலதான் இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நட்புன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஏதாவது கிடைக்கும், ஒரு உதவி கிடைக்கும், ஒரு அப்படி பழகுவது நட்பு இல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு அன்கண்டிஷனலா இருக்கணும், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம.
2: ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரங்களில் பாத்தீங்கன்னா நம்ம வானொலி உறவுகள் தான் நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்காங்க. கன்னியாகுமரியில குற்றாலம் சொல்லிட்டு ஒரு இருக்காரு. அவரு தினமும் எனக்கு இரவு நேரங்கள்ல கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சாப்பிட்டீங்களான்னு
0: கேப்பாங்க. இரவு நேரத்துல
2: ஆமா தினமும் கேப்பாரு, சாப்பிட்டீங்களான்னு கேப்பாரு. அது ஒரு நட்பு அப்படின்னா அது உறவுக்காரங்க கூட கால் பண்ணி பேச மாட்டாங்க, அப்படி ஒரு கேப்பாரு அவரு.
0: அந்த சாப்பிட்டீங்களான்ற ஒரு வார்த்தை தான் எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க, ஆனா அந்த நெருடலா இருக்கும் அந்த தருணத்துல.
2: ஆமா, அதை விடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு நட்பு பழவர்காடு, திருவள்ளூர் மாவட்டம் பழவர்காட்டுல செல்லப்பாண்டியன்னு ஒரு நண்பர் இருக்காரு. அவரு அனைத்தையும் கடந்து பேசும்போது என்ன கேப்பாரு, மழை பெஞ்சுதான்னு கேப்பாரு. ஊர்ல
0: மழை பெஞ்சுதா
2: ஏன்னு கேட்டா நம்ம ஊரு நல்லா இருக்கணுங்கிற மாதிரி அவரு கேப்பாரு. மழை பெஞ்சா ஊரு நல்லா இருக்கும், மழை பெஞ்சுதான் அடிக்கடி கேப்பாரு. அந்த மரங்கள்லாம் உங்களை பகுதி அதிகமா இருக்கும், அதெல்லாம் தண்ணி மரங்கள்லாம் தண்ணி இல்லாம இருக்கும், மழை பெஞ்சுதான்னு கேப்பாரு. நட்புனா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுமா?
0: இன்னைக்கு ஜென்சி தலைமுறைகள் வந்து ஃபேஸ்புக்கில் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து வெளிப்படையாவோ நேரில் அதிகபட்ச ஃப்ரெண்ட்ஸே கிடையாது சார் இந்த தலைமுறையினருக்கு. கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் ரொம்பவே அழகாக இருந்தது சார்.
2: ஆமாம்,
0: நன்றி நன்றி சார், நன்றி சார்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் வணக்கம் மேம். யார், எங்க இருந்து பேசுறீங்க மேம்?
0: சத்தம் கேக்குதாங்கம்மா?
1: ஆ கேக்குதுமா. எங்க எங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் பரமக்குடில இருந்து ராஜ்.
1: ஓகேம்மா, இன்னைக்கு தலைப்பு தெரியுங்களா? நேர் நேரத்தோட தலைப்பு.
0: ஆமாங்கம்மா, நட்பு. நட்பு பத்தி.
1: நட்பு எனப்படுவது, நட்புனா என்னம்மா? உங்களோட கருத்துக்களை நீங்க பகிரலாம்.
0: நட்புனா வந்து ஒரு பாடலாவே நான் சொல்லிடலாம் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பாம்மா.
0: நண்பனில் பல வகை உண்டு கண்டு கொள்ளணும், நண்பரை பார்த்து பார்த்து தேர்ந்து எடுக்கணும். தோழமை இல்லா வாழ்வு நரகமாகுமே, என்றுமே கை கொடுக்கும் உறவு என்றார். நட்பு ஒன்றுதான், நண்பனில் பல வகை உண்டு பட்டு கொள்ளணும், நண்பரை பார்த்து பார்த்து தேர்ந்து எடுக்கணும்.
1: ரொம்ப

0: என்றும் மகிழ்ச்சியை கொடுப்பான். தன்னிடம் இருக்கும் கிட்டும் வாழி வழங்கும் அல்லவோ. ஆண்களில் மட்டும் தோழமை இல்லை, பெண்களின் நட்பும் உயர்ந்ததுதானே. அதற்கு எடுத்து காத்துகள் உண்டு அதிகமானவை பள்ளியம்மை காந்தி. இவர்களின் நட்பை என்றும் உலகம் இன்று போற்றி வாழுமே. உறவுகள் அனைத்தும் எதிர்பார்த்து பழகும், நட்புகள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அல்பத்தில் 60 குரலில் நட்புக்கு தானே இடமளித்திருப்பார். அத்தனை உயர்வு கொண்ட நட்பு கூட்டம் நம் நாட்டில் தானுண்டு. நண்பனில் படவரை கொண்டு கண்டு கொள்ள நண்பனை பார்த்து பார்த்து தேர்ந்து எடுக்கணும்.
1: கண்டிப்பா உங்களோட அந்த கருத்துக்களை வந்து பாடல் மூலமாவே அழகா தெரிவிச்சிட்டீங்கம்மா. ரொம்ப அருமையான வாய்ஸ். நன்றிம்மா, நன்றிம்மா. நேரம் 11:08 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நேயர் நேரம் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, நட்பு எனப்படுவது. நட்பு உங்களோட அகராதியில் என்ன அப்படின்றத மீன் பண்ணுறதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்களும் பகிரலாம். நேர்களை நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. உங்கள் வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஒரு நண்பர் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருப்பாங்க. அவர் ஏன் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமானவங்க? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் அழைக்க மறவாதீர்கள் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலே வரிசையின் நேயர் நேரம் நிகழ்ச்சியோடு.

0: நேர்களை நேரம் 11:12 ஆயிடுச்சுக்கு. நம்ம கூட முகமது இக்பால் சார் ஐநிப்பில் இருக்கிறாரு, பேசிடலாங்களா? ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்களுடைய பெயர், ஊர் சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் சார்.
1: நான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் பகுதியிலிருந்து முகமது இக்பால் பேசுகிறேன்.
0: ஓகே சார், ஓகே சார்.
1: அனைவர் நேய நெஞ்சங்களுக்கும் எனது மனமார்ந்த நண்பர்கள் தின நட்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி சார். தங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நட்பு எனப்படுவது உங்களோட கருத்துக்களை நீங்க பகிரலாம் சார்.
1: திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தமிழ் இதுல உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் கலை. அதாவது இடுப்புல உள்ள துணி எடை நழுவும் போது டக்குன்னு கைக்கு போய் ஆட்டோமேட்டிக்கா அந்த மானத்தை காப்பாத்துறதுக்காக குடிக்கிற மாதிரி, நம்ம ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான நேரத்துல வந்து யாரு உதவி செய்யறாங்களோ அவங்க தான் முக்கியமான நல்ல நட்பர்னு சொல்றாங்க.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: அதே மாதிரி
0: மகிழ்ச்சியான தருணங்களை விட நெகிழ்வான தருணங்கள்ல கூட இருக்கிற நண்பர் தான் சிறந்த நண்பர்.
1: அது மாதிரி நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. கல்லூரி பள்ளியில படிக்கும்போது நண்பர் கிடைக்குது, கல்லூரியில படிக்கும்போது நண்பர் கிடைக்குது, இப்ப வானொலி கூட நீங்களும் எனது நண்பர் தான்.
0: நன்றி, நன்றி.
1: பார்க்காமலேயே பார்க்காமலே அடிக்கடி உங்கள்கிட்ட பேசிக்கிறோம். அது மாதிரி காரை நண்பர்கள் இருக்காங்க, காரைக்கல் எஃப்எம்ல. அது மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் வானொலி நண்பர்கள் இன்னும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி எனக்கு வெளிநாட்டிலயும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள்ன்றது நம்ம ஒருவர்களும் மனம் விட்டு பேசிக்கணும், நம்மளுடைய சுக துக்கங்களை வந்து பங்கெடுத்துக்கணும். அவங்க கஷ்டமான சூழ்நிலையில அவங்க உதவி பண்ணா கேட்காமலே அவங்க உதவி, அதுதான் முக்கியமான நண்பர்.
0: கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
1: அதுதான் முக்கியமான நண்பர் சொல்லுவாங்க.
0: ஒரு சிறிய கேள்வி கேட்டிருந்தேங்க ஐயா, உங்க வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத ஒரு நண்பர் இருப்பாங்க கண்டிப்பா இல்லைங்களா? அவங்க ஏன் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமானவங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு
1: சொல்ல முடியுமா? கேக்குறீங்களா?
0: சொல்ல முடியுங்களா?
1: வாழ்க்கையில வந்து எனக்கு முக்கியமான நண்பர்னா, நானும் அவரை சேர்ந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம். படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வெளிநாட்டுல வந்து வேலைக்கு போயிட்டாருங்க. போய் எங்க குடும்பத்தோடய இருந்தாரு. மக்காவுக்கு போகும்போது ஒரு விபத்துல வந்து அங்க அவரு இறந்துட்டாரு. அதே இடத்துலயே ரொம்ப ஒரு நல்ல எனக்கு இது மாதிரி செஞ்சிட்டு இருப்பாரு, உதவி பாரு, எல்லாத்துமே செய்வாரு. நண்பர் சொல்லும் போதே எனக்கு அந்த அவர் ஞாபகம் தான் வருதுங்க.
0: ஓகே, நன்றி. சரிங்க சார், நன்றி, நன்றி, நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார்.
2: ஓம் சக்தி. வணக்கம் சிஸ்டர்.
0: வணக்கம், வணக்கம் ஐயா.
2: ரெண்டுக்கு இப்ப மாறு முந்திக்கு சிஸ்டர்.
0: ஒரு அஞ்சு பேர்
2: அப்ப சொல்லி சொல்லிட்டு உன் தங்கச்சி தங்கச்சி எப்படி கணக்கு கேளுங்க, நீங்க பர்மிஷன் கொடுத்தது. அது எப்படி எப்படி கணக்கு கேட்பேன், நல்லா இருக்காதா? அந்த பொண்ணு கேக்குவோம்,

0: அண்ணன் எப்படி கண்டு சேர்க்கீங்களே, இன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, நண்பரோட தங்கி.
0: இன்னைக்கு அண்ணன் எப்படி கண்டு கேட்கும்? அந்த உரிமை அப்ப குடுத்து பாருங்க. அவன் அவன் சொல்லி பேசுங்க, நீங்க அதுன்னு பேசுனா உரிமையை அசிங்கம் எடுக்க நல்லா இருக்காது. அதே மாதிரி உள்ளூர் பண்ண இருக்காங்க, அவன் வந்து நான் சமைச்சா வடை பழம் கும்பிடுவேன், அவன் என்ன சக்தி சக்தின்னு
1: கூப்பிடுவான்,
0: இதெல்லாம் சுத்திக்க முடியல சக்தின்னு கூப்பிடுவான். ரெண்டாவது அவன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கீங்களா, உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ண சொன்னா மாத்திரை கொடுப்பான், மாத்திரை கொடுக்கும்போது பயந்து மாத்திரை கொடுப்பான், இந்த மாதிரி ஒத்துக்குமா ஒத்துக்காதா
1: வணக்கம் சார்.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நிகழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: இன்னைக்கு நேர் நேரத்தோட தலைப்பு தெரியுங்களா? நட்பு எனப்படுவது.
2: நட்பு எனப்படுவது அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களின் நல்வாழ்த்துக்கள். நட்பு எனப்படுவது, அதாவது நட்பு இல்லாத வாழ்க்கை வந்து துடிப்பு இல்லாத படகை போன்றது.
1: கண்டிப்பா அழகான வரி.
2: ஆமா, எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு இது நிச்சயமா இருக்கும். அது வந்து அந்த நட்பை நம்ம செலக்ட் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல கூட, ஆமா சில
1: நேரங்கள்ல
2: ஆமா, அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையே பாதிச்சுதான். அதனால அது போன்ற நண்பர்கள்ட்ட நம்ம விலகி இருக்கலாம். ஆனா உண்மையான புனிதமான நண்பர்களுடைய நட்பை வந்து நம்ம நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அதை வந்து ஏத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார விஷயத்துல வந்து நண்பர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, பண விஷயங்கள்ல, ஏன்னா பணத்தினாலே நண்பர்களுடைய நிறைய பேர் பகையா இருக்காங்க.
1: கண்டிப்பா, கடன் அன்பை முறிக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா?
2: ஆமா,
1: நண்பர்களுக்குள்ள கடன் அந்த பண பரிவர்த்தனைகள்லாம் வச்சுக்க கூடாது, மனஸ்தாபங்கள்.
2: ஆமா ஆமா, அந்த பொருளாதார விஷயத்துல வந்து கரெக்டா இருந்தாங்கடா அவங்களுடைய நட்பு வந்து இறக்கும் வரை தொடரும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: வாங்கினாங்களே
1: தரலைய அப்படின்ற ஒரு நினைப்பு உள்ள வரும் நெருடலாவே இருந்துட்டு இருக்கும்.
2: தூய நட்புல பாத்தீங்கன்னா தடம் மாறுறப்ப அந்த நண்பர்களை வந்து திருப்பி கொண்டு வரலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அதான் ஐயா திருவள்ளுவர் வந்து நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தர் பொருட்டு, அதாவது நல்ல நட்பு என்பது கூடி சிரிச்சு பேசுறது மட்டும் கிடையாது, நல்ல நெறி இல்லாத போகும் பட்சத்துல அவரை நல்ல நெறி படுத்துறதும் நல்ல நட்பு தான் சொல்றாங்க.
2: ஆமா, அவங்க வந்து தவறான வழிக்கு போறப்ப அவங்களை திருப்பி கொண்டு வர்றது கூட, ஏன்னா நம்ம நிறைய பார்க்கறோம் நிஜ வாழ்க்கையும் சரி சினிமாவிலையும் சரி, இது போன்ற நண்பர்கள் எல்லாம் திருப்பி நல்வழிப்படுத்துற இதெல்லாம் நம்ம பாக்குறோம்.
1: நன்றி, உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி ஐயா. அழைப்பிற்கு நன்றி. தேங்க்யூ சார். நேரம் 11:19 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நேர் நேரம் நிகழ்ச்சியில் நட்பு எனப்படுவது அப்படியே ஜாலியாக முஸ்தஃபா பாட்டு கேட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்குல்ல, அடுத்த நேர் வந்தாச்சு.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம் சார். உங்களுடைய
3: பேர்? வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுற. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
3: அருமையான ஒரு தலைப்பு.
1: கண்டிப்பா,
3: எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னலம் கருதாது அந்த ஒரு சுயநலத்தை விடுத்து ஒரு பொது நலத்தோட இருக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: நட்பு அப்படிங்கறது எதனால பிடிக்கிறதுனா, என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய கேரக்டர் அவனோட கேரக்டரோட ஒத்து போகுது, ரெண்டு பேருடைய அந்த வேவ்லென்த் ஒன்னா இருக்கு, அதனாலதான் நாங்க நட்பாகுறோங்கிறாங்க.

0: விதத்திலையும் பாக்கலாம் மேம். ஒண்ணு, தவறாக குணங்கள் படைத்த நண்பர் நல்ல நட்போட சேர்ந்து அது நல்ல நட்டாகவும் மாறி இருக்கு. அதே மாதிரி வயசு சவர்க்கு நல்ல குணம் படைத்தவர்கள்
1: தவறான வழியில போறவங்களை திருத்தவும் வாய்ப்பு இருக்கு. ஹலோ சார், இனிப்பில் இருக்கீங்களா? சந்திரசேகர் சார், இனிப்பில் இருக்கீங்களா?

0: ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: செல்ல தோழி, சங்கரிக்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தங்களுக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார், தலைப்பு தெரியுங்களா?
1: நம்ம பண்பலையில வேலை செய்யறதுனால நான் இப்படி குறிப்பிட்டு சொன்னேன். நண்பனே, நட்பு பெருமைப்படுத்தக்கூடிய பாடல்கள் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. நட்பு பெருமைப்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் அன்னைக்கு இன்னைக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதே போல நண்பன் நட்பு அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல அம்மையார் வந்து சேரிடம் அறிந்து சேர்,
0: சேரிடம்
1: சேராத இடத்தினை சேர வேண்டாம்னு சொல்றாங்க. இது நண்பர்களுக்கும் ஒரு சில உறவினர்களுக்கும் மிக சரியா பொருந்தும். நட்புக்காகவே ஒரு ஒரு அகராதியை ஒதுக்கி இருக்கிறார் திருவள்ளுவர்.
0: திருவள்ளுவர்
1: நட்பன்றில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் முழுசும் படிக்கிற போதும், அந்த பொருளை படிக்கிற போதும், நண்பர்கள்னா என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த நண்பர்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற நிறைய செய்திகள் அதுல உள்ள இருக்கும். நண்பர்கள் சொல்ற நேரங்கள்ல நான் சிறுவனா இருக்கிற போது என்னோடு பாடி பழகிய உறவினர் நண்பர்கள், தொடக்க உயர் மேல்நிலை பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போது இருந்த நண்பர்கள்,
0: பாலிய நண்பர்கள்,
1: தொழில் முறையில எனக்கு கிடைத்த நண்பர்கள், அதுக்கு பிற்பாடு வானொலி மூலமா எனக்கு கிடைத்த நண்பர்கள் சொல்லி இந்த நட்பு வட்டங்கள் ரொம்ப தூரம் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கு. இந்த பயணங்கிறது வந்து கடைசி வரையும் இருக்கும் நான் நம்புறேன்.
0: கண்டிப்பா
1: நண்பர் நட்புன்னு சொல்ற நேரங்கள்ல தொடக்கத்திலே நண்பர்களை எழுந்தாங்க, சரியானவங்களா, இவங்க நல்ல பழக்க வழக்கத்துல இருக்காங்களா, இவங்க நம்ம குடும்பத்துல வழிமுறை கொண்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நாம வந்து தவறு செய்யறதுக்கு நாம உடன்படுறவங்க இருக்க கூடாது. எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நண்பரா இன்னொரு நண்பர் அமையணும். அத தனிமையில சுட்டி காட்டுற நேரங்கள் ஒரு நல்ல ஒரு பண்பாடா இருக்கும்.
0: பண்பான ஒரு நல்ல ஒரு குறிப்பு சொன்னீங்க.
1: ஒரு நண்பர் வந்து செயற்கரை ஒரு செயலை சிறப்பா ஒரு பண்ணிருக்காரு, அது ஒரு கண்டுபிடிப்பா இருக்கும், ஒரு சாதனையா இருக்கும், ஒரு படிப்பா இருக்கும், வேலை வாய்ப்பா இருக்கும். அப்ப இதுல வந்து வரதட்சணை வாங்காத நண்பர் திருமணம் கூட பண்ணிருக்காரு. அப்ப நாலு பேர் பாராட்டுற மாதிரி இருக்கிறோம். இந்த மாதிரி பாராட்டுகிற போது இன்னொரு நண்பர் இவரை போல நாமளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை அவருக்கு தடை அறியாமலே உருவாக்கும். எந்த ஒரு விட்டில் போச்சு விலக்கொலிய வாயினை அடைப்பதில்லை. சவாலான இப்ப என்னுடைய காலம், என்னுடைய தந்தை காலம், என்னுடைய மகன் காலங்கிறத தாண்டி என்னுடைய பேரன் காலங்கிற போது பெரும்பாலான கிராமத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து தவறான பழக்க அடிமையா போயிடுறாங்க. அடிமையா போயிருந்தாங்க, தான் அழிஞ்சு போறது கூட இருக்கிறவங்க சேர்த்து அழிஞ்சு சிதைச்சு போடுறாங்க.
0: அந்த நட்பு வட்டத்துல ஒரு நல்லவர் இருந்தாலும் அவங்கள
1: தீர்ந்தவங்களுக்கும் கெட்ட பேர்
0: கண்டிப்பா.

0: பார்க்க போனாலும் மாப்பிள்ளை பார்க்க போனாலும் எத்தனை கடை சொத்து இருக்கு, என்ன பழக்கி இருக்கிறாரு, என்ன சம்பளம் வாங்குறாரு, கேள்வி முதல்ல இங்க வரல. நல்ல நல்ல மணமகனா,
1: நல்ல மணமகனா, அதுதான் முதல்.
0: நல்ல பண்பு உள்ளவரா, கொடுக்கணுமா அப்படிங்கறத பல முறை ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்ப பொண்ணு கொடுக்கற காலத்துக்கு நாம வந்திருக்கோம். பல நேரங்கள்ல இடத்துல இது சரியான கோணத்தில் அமையற போது திருமணமே நடக்குது. ஒரு தப்பு பண்ணுகிற போது எவ்வளவு சமுதாயத்தில் அமைப்பை நம்ம உண்டாக்கி விடுறோம் பாரு. இது தவறு இப்ப இருக்கிற நண்பர்கள் உணரணும். நட்புங்கிறது வந்து எப்படி கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கடைசி வரை இணைப்பு பாலமா நம்ம வாழ்க்கையை கொண்டு போறோமோ, அதே போல இன்பத்திலும் துன்பத்திலும் மரணத்திலும் கடைசியில நம்ம வழி கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி நண்பர்கள்
1: அமையணும்.
0: இருக்கிற காலம் நண்பர்கள் இயந்திரமயமான வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறாங்க. அதனால பெரும்பாலான நட்புகளைகளால தொடர முடியாம இடத்துல நாங்க இருக்கிறோம். அந்த நட்புகள் ரெண்டு தரப்புல இறக்கமான நல்ல ஒரு இருக்கணும். நாமளும் அவங்க கிட்ட போகணும், அவங்களும் நம்ம கிட்ட வரணும். நாமளும் தொழில் பேசியில பேசணும், அவங்களும் நம்ம கிட்ட பேசணும். அந்த நட்பு ஒரு ஒரு இணைப்பு பாலம், ஒரு தொடர் கதை எழுதணும் சொன்ன காலத்துக்கு தகுந்த மாதிரி நண்பர்கள் எங்களை மாத்திக்கணும். நண்பர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும்,
1: விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைய காலகட்டத்துல
0: அதனுடைய பின்விளைவை சந்திக்க வேண்டியிருக்க நேரங்கள எப்படிப்பட்டாலும் எனக்கு முன்னாடி தெரியாம போச்சு, இவர் எவ்வளவு எங்க நண்பர் கூட வந்து சொன்னாரு, நான் கேட்காம சொல்லி மனம் பிரிஞ்சு ரொம்ப சொல்லணும். துயரங்களுக்கு ஆள் பறஞ்சு நாங்க கிராமங்கள்ல
1: பாக்கிறோம்.
0: நண்பர்கள் தினம் அதை ஒட்டி நல்ல தலைப்புகளை கொடுத்திருக்கீங்க,
1: நன்றி.
0: தலைப்புகள் தான் நிறைய விழிப்புணர்வு செய்தியை வானொலி கொண்டு வந்து சேர்க்கும். கைபேசி தொலைக்காட்சி கணினி கொடுக்காத செய்திகளை
1: கண்டிப்பா தகவல் வானொலி மூலமா தான் மக்களுக்கு தெரிவிக்கும்.
0: வானொலி வந்து மற்ற ஊடகங்களும் முதன்மை இடத்துல இருக்கு, பல செய்திகளை
1: உண்மையான நட்பு இன்னும் இருக்குதா இன்றைய சமூக வலைதள நட்புகள்
0: வந்து சில கோளாறுகள் இருக்கு. சமூக வலைதளத்துல இருக்க நண்பர்களை நம்ம இனம் காணணும், நம்ம கூட பழகக்கூடிய பேசக்கூடிய அவங்களுடைய நண்பர்களை என்ன
1: காணணும்,
0: சரியான கோலத்துல பயணிக்கிறாங்களா, தவறான கோலாங்களா, நம்ம தொடக்கத்துல கண்டுபிடிச்சலாம். அப்படி தவறுதுல சில மாதங்கள் சில ஆண்டுகள்ல கண்டுபிடிச்சலாம். இவங்க சரியில்லைன்னு தெரியுதா, கிட்டாதா எத்தனை மர விட்டு நம்ம விலகி வந்தது
1: விலகி வந்து
0: நல்ல பேரை கொண்டு வந்து கொடுக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா நன்றி.
0: அவரால் நம்ம தந்தையிடையோ இருக்காது சொல்லி அவருடைய நம்ம போயிட்டு இருந்தோம்னா இது ஒண்ணும் உயர்ந்த மனிதன் படத்துல வந்த மாதிரி சிவாஜி கணேசன் மேட்ச சுந்தரராஜன் இருந்த மாதிரி நட்பா இது அமையாது.
1: நன்றி நன்றி ஐயா, நட்புக்கு இலக்கணத்தை அழகா வந்து நம்ம கலையரசன் சார் சொல்லிட்டார்.
0: அப்படி போனா மட்டும்தான் மனைவி குழந்தைக்கும் வாழ்க்கை வர பெத்தவங்களுக்கு ஒரு பேரை கொடுக்கல, இல்லைன்னா நம்ம எதிர்காலத்துல வாழ வேண்டிய சில வாழ்வை சொல்லிட்டு அகால மரணம் போற காலம் கூட வந்து சேர்ந்துடும். அது நம்மளே இல்லாம இருக்க கூடாது.
1: நன்றி ஐயா உங்களோட கருத்துக்கள்.
0: நான் முன்னதான இருக்க இது மகளுக்கு நல்ல வாழ்வியல் வீசிய செய்திகளை நிறைய சொல்லி கொடுக்குறேன். அவர் என்ன வாழ்ந்துட்டு இருந்தாலும் நல்ல பண்புள்ள மனிதரா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பெற்றோர்கள் முன்னதரமா இருக்கணும், குழந்தைகளுக்கு வாழ்வியல் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்துல இருக்க வகுப்பு ஆசிரியர்களும் இதெல்லாம் ஒரு துணைப்பாடமா ஓய்வு கிடைக்கிறத அவரால் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு மாணவி மாணவர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்கும்.
1: கிடைக்கும். நன்றி நன்றி ஐயா, வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி ஒரு மாறல் வகுப்புகள்.
0: ஆமா
1: நன்றி ஐயா, உங்களோட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.
0: அனுபவத்தாலே தோழி இது மாதிரி நம்மளை பேச சொல்லுது. நன்றி.

0: நேரம் 11:30 ஆயிடுச்சுக்கு. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு நட்பெனப்படுவது. அடுத்த நேயர் நம்ம கூடரும்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார்.
1: சந்திரசேகர் மாவட்டம். ஆமா, நான் வேலூர் மாவட்டம் பட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சார், முன்னாடி அழைப்பு ஏதோ ஒரு
1: தடங்கப்பட்டது, பரவாயில்ல மேம். அதாவது இந்த நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம், எந்தவித பிரதிபலன் எதிர்பார்க்காத இருக்கணும் மேம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நடுப்புற ஒரு கேள்வி கேட்டீங்க சென்ற நேயர்கிட்ட, இன்றைய கால

0: காலகட்டத்திலும் உண்மையான நட்பு அப்படிங்கிறது இருக்கான்னு, நிச்சயம் இன்றைய காலகட்டத்திலும் உண்மையான நட்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறது தான் உண்மை. அதை எந்த அளவுக்கு யார தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கை பயணத்தை அவங்க கூட மேற்கொள்றோம் அப்படிங்கறதுலதான் அதனுடைய அந்த தாத்பரியம் அப்படிங்கறதே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு பிடித்த குணம் படித்த நண்பர் ஒரு தவறு செஞ்சிடாரு அப்படின்னா அந்த தவறை மன்னிச்சு நான் மறந்தே ஏத்துக்கணும். அதே மாதிரி புதுசா ஒரு நட்பு அப்படிங்கறது எனக்கு கிடைச்சிருந்தாலும் முன்னாடி இருந்த நட்பு அந்த முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுக்கணும்.
1: முந்தைய நட்புக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் அளிக்கணும்.
0: ஆமா, ஏன்னா நிறைய பேர் செய்ய தவிர என்னன்னா புதுசா ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு பழைய நட்பை விட்டுறாங்க. அதே மாதிரி பழைய நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சில சமயங்கள்ல கோபத்துல வார்த்தைகள் அப்படிங்கறது விட்டாலும் நீ அப்ப இவ்வளவுதான் என்கிட்ட நடிச்சியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தவறான புரிதல்ல பிரிஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி ஈகோ பார்க்கவே கூடாது மேம் நட்புல, அது ரொம்ப முக்கியம். நீ பெருசா நான் பெருசா, நீ தப்ப செஞ்சா நீதான் முதல்ல வந்து மன்னிப்பு கேட்டு என் கூட பேசணும் அப்படின்லாம் இல்ல மேம். நட்பு அப்படிங்கறது ரெண்டு பேருக்கும் தேவையான ஒன்றுதான். அப்ப ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துட்டு அந்த ஒரு சரியான சமயத்துல ரெண்டு பேருமே பயணிக்கலாம். அந்த தப்பு அப்படிங்கறது கிடையாது இல்லையா. அதே மாதிரி ஒரு நட்பு தவறு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தவறு சுட்டி காமிச்சு அதை திருத்தணும். மேம் சரி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களை அப்ரிசியேட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு அப்படின்ட்டு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த நட்பினுடைய இலக்கணம். அதே மாதிரி இந்த நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதிபலன் பாக்காதது. இப்போ ஒருத்தவங்க மனசு ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு அவங்களுடைய உடல்மொழி கோறுகள் மொத்தத்தையும் நம்ம அறிஞ்சுக்கணும். அவங்க என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற ஆளு திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட அந்த காரணத்தை கேட்டு அந்த பிரச்சனைகளை போக்கி அவங்களை சந்தோஷப்படுத்தணும். அதுதான் உண்மையான நட்பு. அதே மாதிரி இந்த நட்புல வந்து எப்பொழுதுமே எனக்கு இவங்க இதை செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. எந்த நட்புல எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கோ அந்த நட்பு சீக்கிரம் முறிஞ்சிடும். எந்த நட்புல எதிர்பார்ப்பு இல்லையோ அந்த நட்பு நிலைத்து நீடித்து
1: இருக்கும்.
0: அவங்களாகவே செய்யறாங்களா நட்புல, ஓகே எடுத்துக்கலாம் தப்பு இல்ல. ஆனா நீ இதை செய்ய, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணலன்னா கெட்டவன், நீ செஞ்ச ஓஹோ ஆகும் கொண்டாடுவாங்க சிலரு. அதுதான் நட்பு முறிஞ்சு போவதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதே மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள தகராறு வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசலன்னா பேசுற நட்பையும் நீ அவன் கூட பேசாதன்னு தடுக்க கூடாது. ஏன்னா மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்துல அதிகம் தான் இல்லையா மேம். அப்போ ரெண்டு பேருடைய பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ள கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது. உனக்கு தெரியுமா அவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணா, எந்த சூழ்நிலையில எப்படி யாரு என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ ரெண்டு கசப்பான அனுபவம் நடந்தது அந்த ரெண்டு உறவுகளுக்குள்ளதான். அங்க நடந்த நிகழ்வை கேரக்டரை ப்ரொஜெக்ட் பண்ணி அசாசினேட் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்கிட்ட அந்த குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கு.
1: ஒருத்தர்கிட்ட
0: தப்பு தப்பு அந்த நட்பு முறிஞ்சிச்சுன்னா மத்த ஃப்ரெண்ட்ஸையும் நீ பேசாதன்னு தடுக்கிறதாக இருக்கட்டும், அவங்க பத்தி இல்லாதது போலாததெல்லாம் சொல்லி அவங்க கீழ்த்தனமா தூக்கி போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்குது. அது நட்புக்கு சிறந்த இலக்கணமே அல்ல. அதே மாதிரி மேம் இந்த நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வயதை கடந்ததுன்னு சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வயசு பையன் ஈவன் 35-45 அவங்களோட டபுள் மடங்கு வயசு இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட பேசலாம் பழகலாம் நட்பு கொள்ளலாம், தப்பே இல்ல. ஏன்னா அந்த நட்பு வயதை கடந்தது. நல்ல நட்பு அப்படிங்கறது மலர்வதே பெரியவங்களுக்கும் இளையோருக்கும் இருக்கிறது தான். ஒருபோதும் தவறான பாதையில நம்ம வயசோட டபுள் மடங்கு வயசு இருக்கிறவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்போ பெரியவர்களுடைய நட்பு தன்னுடைய ஒத்த வயது நண்பர்களை விட பெரிய வயது நண்பர்களை வைத்துக் கொள்வது நம்ம வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் அடுத்த படிநிலைக்கும் நம்மள கொண்டு போகும்.
1: அனுபவங்களே அவங்களுக்கு வழி நடத்தி காட்டுவாங்க. ரொம்ப அழகான கருத்து சொல்லிருக்கீங்க சார்.
0: ஆமா, நிறைவே ஒரு கருத்து சொல்லி முடிக்கிறேன்.
1: கண்டிப்பா சொல்ல,
0: அதாவது ஆண் பெண் இந்த பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்ததுதான் நட்புமே. அந்த காலகட்டத்திலேயே ஔவையார் அதியமானுடைய நட்பு நீங்க கேட்டிருப்பீங்க. தனக்கு ஒரு சிறந்த நெல்லிக்கனி கிடைக்கும் பொழுது ஔவையார் வந்து அதியமானுக்கு விட்டு கொடுத்ததும் உன்னை போட்டி சிறந்த அரசர் இந்த உலகத்துக்கு தேவை, நீதான் உயிர் வாழணும்னு சொல்லி அவருக்கு கொடுத்து கொடுத்தாங்க. அதே நீங்க இல்ல, நீங்க தான் புலவர், நிறைய ஊருக்கு நிறைய விசிபிலிட்டி உங்களுக்கு தான் இருக்கும், நீங்க தான் இந்த நெல்லிக்கனியை சாப்பிடணும்னு அவர் ஔவையாருக்காக விட்டு கொடுத்தாங்க. அந்த நட்பினுடைய சிறந்த இலக்கணமாக இந்த பாலினம் கடந்த அந்த நட்பு அப்படிங்கறது இருந்தது. அந்த மாதிரியான நட்பு இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்களாலும் அங்கீகரிக்கப்படுகிறது. கண்ணியமாக நடந்துக்கக்கூடிய ஆண் பெண் நட்பும் இருக்கு. அந்த பெண்களும் ஆண்களும் சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொள்ளதுனால அந்த ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கறது வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு மேம். அந்த நட்புலதான் அந்த நிறைய விஷயங்கள், ஆண்களுடைய உணர்வுகள் என்ன பெண்கள் புரிக்கிறதுக்கும், பெண்களுடைய உணர்வு என்னன்னு ஆண்கள் புரிவதற்கும் இந்த ஆண் பெண் நட்பு

0: அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப சிறந்த வடிகாலாகவும் இருக்கும். எனவே அந்த நட்பு அப்படிங்கறதும் இன்றைய காலகட்டத்தில் பெரியோர்கள் அங்கீகரிக்கிறாங்க. சோ அதற்குரிய வரைமுறையோட நம்ம பழகும் பொழுது நிச்சயம் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நட்பாகவும் சிறந்த முன்னுதாரணமாகவும் இருக்கும்.
1: கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி சார், அழகிய விளக்கம் அளிச்சீங்க. நிலையத்திற்கு நன்றிகள் சார்.
0: நன்றி,
1: நன்றி சார். நேர்நேரம் நிகழ்ச்சியில அடுத்த அழைப்பு வந்திருக்கு. ஹலோ, வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: அன்பு அறிவிப்பாளர் சௌமியா அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் சையத் பேசுறோம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார். சையத் சார் சொல்லுங்க, ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களாங்க சார்?
2: கேக்குது, கேக்குதுமா. அதாவதுமா உண்மைய சொல்லட்டுமா?
1: கண்டிப்பா சார், உண்மை வரவேற்கப்படும்.
2: நிச்சயமா, அதுதான் வாய் தடுமாறுது. எதுக்கு வாய் தடுமாறு? நட்பு என்பது வெறும் வந்து வார்த்தை அளவில் கிடையாது, உள்ளத்தால் மனதால் வரக்கூடிய ஒன்று. தேன் மாதிரி பேசக்கூடாது. நிச்சயமா, அதைத்தான் நான் உணர்த்த வரமா. நட்புக்கு மறுபெயர் கற்புன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நூத்துக்கு நூறு அதுக்கு மேலேயே நான் நட்பை வந்து மதிக்க வரமா. எனக்கு தந்தை சொல்லி கொடுத்த பாடங்கள், அவரே வந்து அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதே அவரே ஏமாந்திருக்காரு. அவருக்கு பிறந்த மகன் நான். இன்றைக்கு வந்து ஒரு அரசாங்க பதவியில வந்து வந்து அதுல இருந்து கல்லூரி படிப்பை எத்தனையோ கடந்து வந்துட்டோம். தேடுகிறேன் தேடுகிறேன், உண்மையை தேடுகிறேன், எங்க தேடுறது? அதாவது இனிப்பில வந்து ஈக்கல் மொய்க்காதுமா, எறும்பும் மொய்க்கும். அதே வந்து நம்முடைய கழிவுல வந்து எறும்பு காராது, ஈக்கல் தான் காரும். மனித கழிவு கழிவு இல்லை. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நட்பு அதாவது சரித்திரங்கள் புராணங்கள் இதெல்லாம் சொல்லுது, எல்லாத்தையும் சொல்லுது. மகாபாரதத்துல சொல்லுது கிருஷ்ணன் அப்படின்னு, எல்லா மதங்களும் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் எல்லா மதங்களும் நட்பை பற்றி போட்டி புகழ்கின்றன. நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் கிடையாது. உண்மையான நட்புகள் தெரியுமா இருக்கு? அந்த சதையும் எலும்பும் போல இருக்கணும், நகையும் சதையும் போல இருக்கணும்,
1: சதையும் போல.
2: ஆமா, வெறும் பணத்துக்காக மட்டும் கிடையாது.
1: அவருக்கு ஒரு இன்னல் நடந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம இருந்து கூடவே இருக்கும்.
2: அதுதான், ஆமா. அதாவது சோழ மன்னன் வந்து தன்னுடைய அந்த புறாவுக்காக தன்னுடைய சதையாத்து கொடுக்கும்போது அதையும் மீறி அந்த எடையும் மீறி தானே நிற்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த நாம வெறும் வாயளவு நட்பு நட்பு வெளி உலகத்தில் இருக்கான் அது இருக்கான் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது தரமறிந்து உதவும் நாம. எப்படின்னா தரமறிந்து நாம ஒரு உயர்ந்த நாம, அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒருவன் தாழ்ந்த நிலைக்கு செல்லும் போது அவன் யார்த்த கேட்க கையெழுத்துக்கு அவங்க கூச்சப்படுவான். இப்படி வாழ்ந்த நாம் வாழ்க்கை கொடுத்தோம்னு நம்மிடம் இல்லைன்னு கேட்க மாட்டான். அதை புரிந்து கொண்ட நபர்கள் என்ன பண்ணுவான்? எதுவுமே பேச மாட்டான். ஏய், உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரில, உன் பையன் என் பையன் மாதிரில, அவனுக்கு வேண்டிய படிப்பு செலவு நான் பார்த்துக்கிறா, நீ அனுப்பட வீட்டுக்கு அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதுதான், அதுதான்மா இந்த காலத்துல யார் இருக்கான்? கூற வீட்டுல இருக்கான் ஒருத்தர் நண்பன், அவன் உயர் நிலையில இருக்கான். கூரை வீடு போறான், அன்னைக்கு மழை பெய்து ஒழுகுது, சொல்லாம கொள்ளாம வந்து அந்த கூரை வீட்டை தீச்சு அல்லது ஏதோ ஒரு ஓட்டு ஓடு கட்டி கொடுக்கலாமா? அவன் தான் நண்பன். பண உதவி மட்டும் கேட்காம அவன் கேட்க மாட்டான், கூச்சப்படுவான். உண்மையான அன்பன் கூச்சப்படுவான்மா கேட்கறதுக்கு. அவங்க உறவினர்கள் யாராவது இறந்து விட்டாங்கன்னா தோளோடு தோல் நின்றாங்க. ஒரு கட்டத்துல வந்து சிவாஜி கணேசனுடைய தாயார் இருந்தப்ப அவங்க அமெரிக்கால வெளிநாட்டுல இருக்காரு. அப்ப எம்ஜிஆர் வந்து என்ன பண்றாருன்னா, தானே வந்து நின்று எல்லா காரியங்களும் செய்ததா நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட சிமா நட்புமா சிவாஜி ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு சினிமா உலகத்துல அவங்க வந்து வெளிப்படையா பார்க்க போனா வேற மாதிரி இருப்பாங்க. உண்மையான வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இருந்தாங்க. அந்த மாதிரி

0: இருக்குமா, வெறும் காசு பணம் பொருள் பேசுறது நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டியான்றதெல்லாம் கிடையாது. அது ஒரு இயற்கையான சம்பவம், அது ஒரு நட்புக்கு ஒரு அது செயல். அது தன்னுடைய மனைவியை பிற மனைவியை வந்து தாமணி நினைக்கிறான் பாருங்க, அவனை சேர்க்க கூடாது. அவனுடைய கண்பரு மோசமானது,
1: தீ நட்பு.
0: ஆமாமா, அவனுடைய பாவையில தெரிஞ்சது எட்ட உட்காரை யாரா இருந்தா உறவுகள் இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலும் சரி, ஏன்னா அதுதான் வந்து வாழ்க்கையை கெடுத்துடுமா. இந்த மாதிரி எத்தனையோ சொல்லி விட்டு பாருங்க, உதாரணங்கள் சொல்றது கணக்கு இல்லாத இருக்கு. அதெல்லாம் சொல்லி மன நட்புக்கு நட்புக்கு ஒரே ஒரு சொன்னதான் நகையும் சார் நகையும் நகையும் அது வளர்ந்துடும். ஆனா தலை வளரவும் இல்லையாது, அந்த இடத்துல தான் இருக்கும், எலும்பு அதுக்குள்ளதான் இருக்கும், மாறவே மாறாதுமா. அந்த மாதிரி இருக்கணும் கடைசி வரைக்கும், இப்போ உயிர் பிரியவரே அந்த மாதிரி இருக்கு.
1: நகமும் சதையுமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க.
0: இல்ல நகமும் கூட வளரும் போது வெட்டிட்டோம் வெட்டிதான், ஆனா அந்த உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க சதை எலும்பு அந்த விலா எலும்பு விலா எலும்பு போல இருக்கும்.
1: நன்றி சார், நன்றி சார், உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. நேரம் 11:42 ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி நேயர் நேரத்தோட தலைப்பு நட்பெனப்படுவது, நட்புக்கு என்ன சிறந்த இலக்கணம். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பகிரலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0413-2275-240 மற்றும் 2275-250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். அடுத்த நேயர் இணைப்பில் வந்தாச்சு. ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: உடையார்பாளையத்தில இருந்து அஜீம்.
1: அஜீம் சார், சொல்லுங்க சார், இனி நேய நேரம் தலைப்பு தெரியுங்களா?
2: நண்பர்கள் நட்பு.
1: நட்பெனப்படுவது, நட்புனா என்ன, நட்போட இலக்கணங்கள், உங்களுக்கு பிடித்தமான நண்பர்கள், அதை பத்தின சொல்லலாம் சார்.
2: நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை மேடம், நரம்பற்ற வீணைக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆமா, மகாபாரதத்துல கர்ணன் வந்து நட்புக்கு இலக்கணமாக இருந்தவரு. யாருக்கு பிறந்தோம் என தெரியாமலே பழிபாவத்துக்கு பழி சுமந்தவரு. பீமனால ஏளனம் செய்யப்பட்டவர் கர்ணன். இருந்தாலும் அங்க தேசத்தினுடைய அரசனாக ஆக்கினான்
1: துரியோதனன்.
2: ஆமா, அது வந்து நட்புக்கு பெரும் இலக்கணம்,
1: பெரும் இலக்கணம்.
2: உண்மையான நட்புங்கிறது அதுதான். நல்ல நட்பு வந்து சாகும் வரை தொடரும். அத
1: மாதிரி அவருக்குரிய தீய குணங்கள் அப்படின்னு சொன்னாலும் துரியோதனன் நட்புக்கு இலக்கணமா அங்க தேசத்தையே கொடுத்திருக்காரு கர்ணன்.
2: ஆமா, கண்டிப்பா பல எதிர்ப்பு மத்தியில கொடுத்திருக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி எனக்கு வந்து முத்துக்குமரன் பள்ளி காலத்து தோழன் இன்று வரை நல்ல நட்புறவோடு இருக்கிறார்.
1: கண்டிப்பா முத்துக்குமரன் சார் கேட்டுட்டு இருந்தா கண்டிப்பா மகிழ்ச்சி அடைவாரு சார்.
2: அவரு வந்து சென்னையில மாநில மனித உரிமை ஆணையத்துல ஒர்க் பண்றாரு.
1: நன்றி நன்றி
2: நன்றி மேடம்,
1: நன்றி சார், உங்களோட ரத்தின சுருக்கமான கருத்துக்கள். நன்றி சார், நன்றி சார்,
2: நன்றி நன்றி.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார்,
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார், பாபு சார் நிகழ்ச்சி
3: அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
1: வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட கருத்துக்களை
3: வானொலி மூலமா எனக்கு நட்புகள் நிறைய கிடைச்சது.
1: வானொலி நண்பர்கள்
3: தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எனக்கு முகம் தெரியாத நண்பர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை தந்தது வானொலி. அந்த இடத்துல இந்த நண்பர்கள் தினத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன், வானொலிக்கு நான் நன்றி சொல்றேன். உண்மையான நட்புங்கிறது வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றதுதான் உண்மையான நட்பு.
1: கண்டிப்பா
3: நம்மளுடைய இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக பழகாம உண்மையான நட்பு கடைசி வரைக்கும், அதாவது நம்மளுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் போட்டால வந்து பெருகும். எதையும் எதிர்பார்க்காம நம்ம நல்லது கெட்டதுக்கு அவங்க வீட்டுக்கு நம்மளும் போகணும், நம்ம வீட்டுக்கு அவங்களும் வரணும்.
1: கூப்பிட்டாலும்
3: பரவாயில்ல, கூப்பிடறதால நம்மளால போய் தெரிஞ்சுதான் போய் முதல்ல போய் நிக்கிறோம். அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அன்பை கொடுப்போம், அன்பை விதைப்போம்.
1: இன்றைய காலகட்டத்துல உண்மையான நட்பு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு

0: சார், அதை பத்தி உங்களோட
1: கருத்து. மேடம் உண்மையான நட்பு இருக்கு, 50-50 இருக்கு மேடம்.
0: 50-50 இருக்கு,
1: 50-50 இருக்கு தான் என்னோட கருத்து. அதாவது பாதி பேர் அவங்க ஒரு சில ஆதாயத்துக்காக நம்மளால ஏதாவது ஒரு காரியம் ஆகும்ட்டு பழகுறாங்க, பாதி பேர் உண்மையா பழகுறாங்க இருக்கலாம். சொல்லிட்டு அந்த பெரியவங்க, அதாவது 50 வயசுக்கு மேல உள்ளவங்க, அந்த காலத்துல உள்ள ஆட்கள்லாம் வந்து உண்மையான நட்போட இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. எதையும் எதிர்பார்ப்பு எந்த பிரதிபலனும் இல்லாம பழகிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள ஜெனரேஷன் அப்படி இல்லைங்கிறதா வருத்தப்பட வேண்டிய விஷயம்,
0: வருத்தப்பட வேண்டிய விஷயம்.
1: இப்ப உள்ள ஜெனரேஷன் மட்டும்தான் சொல்றேன் மேடம், அந்த பெரியவர்கள்
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தாண்டவமூர்த்திக்கு போ.
0: ஓகே சார், அபு சாஹிப் சார் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிரலாம்.
2: கலங்கம் இல்லாத நட்பா இருக்கணும் மேடம்.
0: கலங்கம் இல்லாத நட்பு,
2: நம்மள வந்து விட்டு கொடுத்து நம்ம வந்து அவங்க நண்பர்களே நம்மள ஒண்ணு திட்டா கூட நம்ம வந்து அதை பொறுப்படுத்த கூடாது. அதை அந்த வந்து அவங்க ஒரு சபையில வச்சு நம்ம அவங்கள கேவலப்படுத்த கூடாது மேடம்.
0: கண்டிப்பா சபையில அவங்க சொல்லியிருக்க கடுமையான வார்த்தைகள் இருந்தாலும் தனிமையில கூப்பிட்டு சொல்லணும்.
2: என்னுடைய நண்பர்கள் மேடம், மூத்த நண்பர்கள் தான் இன்னைக்கு அவங்களை நான் வந்து மதிச்சு நடந்துன்னு இருக்கிற மேடம். நொலம்பூர் மூத்த நேயர் ஐயா, ராஜ ஐயா, மா நல்லாப்பாளையம் மா கலையாரு, ஓம் சக்தி ஐயா, இவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனை தரக்கூடிய நண்பர்களாக
0: இருக்கிறாங்க.
2: ஆமாங்க மேடம்,
0: ரொம்ப பெருமையா இருக்கு சார்.
2: படிக்கும் போது நண்பர் மேடம் சத்யராஜ் என்ற நண்பர் வந்து நாங்க வந்து பென்சில் நோட் புக் வந்து சின்ன ஒரு விரிசல் ஆயிட்டா கூட எங்களுக்கு அடிச்சுக்குவோம், அவர் என்னை அடிச்சிருவாரு, நானும் வந்து அதை பெருசு பார்த்தாதான் அப்படியே ஒரு விரோத எண்ணத்துல தான் இருப்போம். இருந்தாலும் நான் ஒரு பையனும் பள்ளி பருவ 5வது வகுப்பு படிக்கக்குள்ள இந்த குளத்துல வந்து ஒரு 15 அடி ஆழத்துல எனக்கு நீயே தெரியாது, அவரு நான் அந்த இதுல மாட்டினா அந்த ஆபத்தான நேரத்துல அவர் தான் வந்து என்னை மீட்டாரு மேடம். அந்த விரோதி எண்ண இல்லாத அந்த நண்பரை நாங்க இழந்துட்டோம் மேடம். இப்போதே எங்களை விட்டு 2017 மறைஞ்சிட்டு என்ன அந்த சம்பவம் எனக்கு நடந்து வந்து 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேடம்.
0: 35 ஆண்டுகள்
2: அப்பே நான் என்னுடைய இறுதி மூச்சு அடங்கிட்டு இருக்கு மேடம். எனக்கு நீச்சல் தெரியாது, வந்து இன்னும் அவருக்கு நீச்சல் தெரியும், இன்னொரு உதவியாளரை கூட்டு கூச்சல் விட்டு என்னை வந்து காப்பாற்றினாரு மேடம். அந்த நண்பரை
0: எவ்வளவு பெரிய உதவி இல்லைங்க சார்,
2: அது என்னால வாழ்நாளும் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அந்த நண்பரை நாங்க இழந்துட்டோம் மேடம் 2017.
0: வருத்தமா இருக்கு சார்.
2: அதே மாதிரி எனக்கு வானொலிக்கு வரக்கூடிய காரணமா இருந்த நண்பர் வந்து வாழப்பட்டாமலை வசந்தராஜ், அவர் எங்களை விட்டு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைஞ்சிட்டாரு மேடம். அவங்களும் எங்களுக்கு வந்து வானொலிக்கு தந்த ஒரு ஆசனாக இருந்தவர்கள், இப்போதும் இல்ல, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 3 நேயர்கள் இருக்கிறாங்க. ஓம் சக்தி ஐயா, நொலம்பூர் ஐயா, நல்லாப்பாளையம் எங்க மூத்த ஐயா. இருந்தாலும் எங்களுக்கு நட்பர் இன்னும் ஒரு விரிசல் இல்லாத இருந்துன்னு இருக்கிறேன் மேடம்.
0: நன்றி, உங்கள் நட்பு தொடர வாழ்த்துக்கள் சார்.
2: இன்னொரு நேயர் மேடம்,
0: சொல்லுங்க சார்.
2: இளமங்கலம் முருகன் அவரு எங்க அப்புறம் வருத்த போட என்னையா பிரிச்சுட்டு சொல்லுவாரு மேடம்.
0: அப்புறம் உங்க கூட அன்பு சண்டை போடுவாரு
2: மேடம்,
0: அன்பு சண்டை போடுவாரு.
2: ஆமா, அவரு எங்களுக்கு வந்து ஒன்னு விட்டு ஒரு நாளுக்கு போன் கால் வந்து நிறைய எப்படி இருக்கிற குடும்ப எல்லாம் எப்படி எல்லாத்தையும் விசாரிச்சுனே இருப்பாரு மேடம்.
0: சரிங்க சார், சரி. நன்றி சார் உங்களோட இன்னொரு
2: நன்றி சார்
0: அழைப்பு.
2: கலங்கம் இல்லாத நட்பா இருக்கணும் மேடம்.
0: கலங்கம் இல்லாத நட்பு. நன்றி சார் உங்களோட கருத்து.
2: நன்றி சார்
3: ஹலோ
0: வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன். நலமா?
0: நலம் சார். ஆசை தம்பி
3: பாண்டிச்சேரியில இருந்து ஆசை தம்பி.
0: ஓகே சார், நன்றி. உங்களோட கருத்துக்களை நீங்க பகிரலாம் சார். நட்பு எனப்படுவது உங்களுடைய கருத்துக்கு?
3: நட்போ உறவோ இரண்டும் சிறப்புதான். அதுக்கு ஒன்று சில இலக்கணம் இருக்குது, ரெண்டுமே சிறப்பா இருக்கும். நட்பு என்பது முகமது மலர்வது நட்பதான், நெஞ்சத்து அகமது அகமதி மலர் ஆமா எப்படி நான் நெஞ்சத்துல இருந்து உண்மையா இருக்கணும் முகத்துதி நட்பு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்புல வந்து கண்ணன் குசேலன் நட்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு வரலாறு. அப்புறம் வந்து செஞ்சோற்று கடன் தீர்த்து

0: வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடா. அதுல வந்து அவர் உண்மையில அந்த நட்பை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவர் வந்து அங்க தேசத்தை கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சாரு, ஆனா தீய வழியில போகும்போது இவரும் அந்த தீய வழியில போறாரு. அப்ப தீய வழியை காட்டுவது நட்பா? எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த தீய வழியில போயிட்டாரு இல்லையா, அவரு ஒரு மா மனிதர், அவர் யாரு, ஒரு கர்ணன். இன்னைக்கு கேட்டா கூட நான் சொல்லுவேன் கர்ணன் மாதிரி. ஆனா அது அந்த இடத்துல தடுமாற்றம் வந்து போச்சு. யாருக்காக? ஒரு நட்புக்காக. நீ நட்புக்காக தடுமாறலாமா? அப்ப நட்புக்காகவும் தடுமாறக்கூடாது, உறவுக்காகவும் தடுமாறக்கூடாது. உறவு பெரியதான், நட்பு பெரியா, ரெண்டுமே சிறப்பு தான். ஆனால் நம்மிடம் இருக்கிறது அது சிறப்பா சிறப்பு இல்லையா? சிறப்பாக வைத்துக் கொள்ளுவது நாம். நாம் அவர்களை சிறப்பாக வைத்துக் கொள்ளும் எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கணும். சில இடங்களில் அவருக்கு அதிக உரிமைகளை கொடுத்து விட்டு பின்பு நாம் அவர்களை சூற்றுவது என்பது நமக்கு தப்பு. நம்மை நம்மைகளை சூற்றிக் கொள்வது போன்றது. ஆமா, நம்ம தான் இன்றைய காலகட்டம் அப்படி இருக்குது. அன்று உடுக்கை இருந்தவன் கைவுகள் அங்க இடுக்கான்னு சொன்னாங்க தான், உண்மைதான், எல்லாம் உண்மைதான். நட்பும் அப்படித்தான், உறவும் அப்பதான். உறவையும் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிட முடியாது. உறவுகளும் நமக்கு கை கொடுக்குது, நட்புகளும் கை கொடுக்கு. நட்பு சிறந்ததா உறவு சிறந்ததா? ரெண்டுமே சிறந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஆனா இன்னொன்னு சொல்றேன் மேடம், நட்பு நட்பு நட்பாகவே வைத்துக் கொள்ளுங்கள், தப்பு இல்லை, நட்பு நன்மைதான். ஆனால் அந்த நட்பு தவறு செய்யும் போது நீங்கள் அந்த நட்பை பத்தி வெளியில் கேவலமாக சொல்லி தங்களை தாங்களே தூற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்க அதை கண்டுபிடிச்சு ரொம்ப இந்த காலகட்டம் அப்படி இருக்குது மேடம்.
1: பத்து
0: லட்சம் 20 லட்சம் நண்பன் கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஏன் கொடுக்குறீங்க? உங்களை சேவ் பண்ணீங்க, சேஃபான முறையில கொடுங்க. உறவுகளிடமும் அப்படித்தான். அதனால்தான் நான் கூறுகிறேன், இரண்டும் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம் கடமை. நாம் தான் இந்த இடத்துல முக்கியமா இருக்கணும்.
1: நன்றி சார்.
0: ஓகே, நன்றி,
1: வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
1: ஹலோ, வணக்கம். நேர் நேரம் நிகழ்ச்சி சார், சொல்லுங்க சார்.
2: திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: வெங்கடேசன் சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு நட்போட இலக்கணமும் நட்பெனப்படுவது யாது, அதை பத்தி தான் சார் பேசுறீங்க.
2: நட்பெனப்படுவது யாதுன்னு கேட்டுருக்கீங்க. தொடர்ந்து நேயர்கள் சிறப்பா பங்கேற்கிறாங்க. நீங்க ரொம்பவும் பொறுமையா, அதாவது என்னன்னு துயரமா, அது பாண்டிய கண்ணகி வந்து தன்னோட வழக்குகள் வந்து பாண்டியம்மன்கிட்ட முன்வைக்கும் போது அவ்வளவு பொறுமையா கேட்டானா ஒவ்வொரு சொற்களையும். அதனாலதான் அந்த அந்த இதுல வந்து அந்த நீதிய வந்து புரிஞ்சு உடனே நிலைநாட்ட முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேர்கள் சொல்றத உள்வாங்குறீங்க.
1: நன்றி சார், ரொம்ப
2: நன்றி. மாதிரி அது கிட்ட நான் ஏதாவது நட்புங்கிற அந்த ஒரு தூய்மையான ஒரு செயல் திட்டம் வந்துமா, உறவுகள் அல்லாத உரிமைகளை ஏற்றுக்கொள்வது.
1: உறவுகளை அல்லாத உரிமைகளை ஏற்றுக்கொள்வது ஒரு புதிய பரிமாணத்துல சொல்றீங்க சார்.
2: ஆமா, அது இலக்கண ஏதுன்னு கேட்டீங்களா? அதனால உறவுகள் இல்லாத உரிமைகளை ஏற்றுக்கொள்வது. இப்ப உறவுன்னு வந்துட்டாக்க ரத்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்குள்ள வந்துருவாங்க. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகளை பரிமாறிக்கொள்ளணும். பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது, இது மாதிரி வேலை, சித்தப்பா பெரியப்பா பங்காளிங்கன்னு சொல்லிட்டு உறவுக்குள்ள வர்ற நிலைங்கிறது ஒரு வகையான வழக்கு. அப்போ இரத்த சம்பந்தம்ங்கிறது ஒரு வகையான வழக்கு. ஆனா இது ரெண்டையும் அப்பாற்படுத்தி நட்புங்கிறது வந்து அந்த உறவுக்குள்ள உரிமைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கூடியது நட்பு. அதோட உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடியது நட்பு. ஏன்னா இவங்க எந்த தொடர்புமே இல்லாதவங்க, யாரோ எவரோ எங்கேயோ எப்படியோ, முகத்துக்கு முகம் ஒரு அறிமுகத்தின்பால் அந்த நட்பு நம்மளுக்கு கிடைக்குது.
1: ரத்த உறவை தாண்டி.
2: ஆமா, ரத்த உறவை தாண்டி. அந்த மாதிரி உறவு வந்து ரத்த உறவை தாண்டி, அப்ப ரத்த உறவுக்குள்ள நாளைக்கு நாளைக்கு நன்மைகள் தீமைகள் எது நடந்தாலும் அது வந்து ஒரு சகஜ நிலைக்குள்ள மாறிக்கொள்ளும்.

0: ஆனா அதே இது ஒரு நட்புங்கிறதே வந்து உறவு இல்லாத உரிமையை எடுத்துக்கணும்னா அதை எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நாளைக்கு வழக்குகள் வரும்போது அது வந்து நிலுவையில வருமே. அதுக்காக தான் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அஞ்சு அதிகாரத்தை வள்ளுவன் போடுறாரு. அப்படி எடுத்த உடனே சாதாரணமா நீ நட்பை தேடிடக்கூடாதுப்பா. ஆமா, உறவு அதாவது உரிமை இல்லாத உறவையும் உரிமையும் நீ ஒரு நண்பன்ட்ட கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த நண்பை எப்படி அமையணுங்கிறத ஆராயணுங்கிறதுக்காக தான் இத்தனை அதிகாரத்தை போறாரு. நட்புல இருந்து ஆரம்பிச்சு நட்பு ஆராய்தல் சொல்லி ஒரு அதிகாரத்தை போட்டு பழமை பழமைன்னு ஒரு அதிகாரம் போட்டு தீ நட்பு கூடா நட்புன்னு சொல்லி இந்த அஞ்சு அதிகாரத்தின்படி ஒரு நண்பனை தேர்வு செய்ய சொல்றேன்.
1: நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம்
0: இருக்கிறதாலதான் அதுக்கு அந்த நட்போட முக்கியத்தை கொடுக்கறதுக்காக அதுக்குதான் சொன்னேன் உறவுகள் இல்லாத உரிமைகள் எடுத்துக்கொள்ற அதனாலதான் இத்தனை அதிகாரம் போடுற. அதை போட்டு போட்டு போட்டு ஒவ்வொரு அதிகாரத்துல அவர் சொல்ற சொற்கள்ல பாத்தீங்கன்னா ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தன் சாம்

0: செய்ய சொல்றார்.
1: நட்புக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதால தான் ஐந்து
0: முக்கியத்துவம்,
1: அதிகாரத்தை
0: அதுதான்
1: ஒதுக்கி
0: அதுதான்
1: இருக்கிறாரு.
0: ஆமா, அது அஞ்சு அதுக்கு அந்த நட்போடு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக, அதுக்குதான் சொன்னேன் உறவுகள் இல்லாத உரிமைகள் எடுத்துக்கொள்ற, அதனாலதான் இத்தனை அதிகாரம் போடுறாரு. அதை போட்டு போட்டு போட்டு ஒவ்வொரு அதிகாரத்திலயும் அவர் சொல்ற சொல்கிறல பாத்தீங்கன்னா, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தன்சாம் செய்யும் துயரம் தரும் போற. அது ஒரு முறையில முகம் பார்த்த உடனே நம்ம சரியில்லாத நிகழ்வுக்குள்ள போயிட்டா அது அது நம்மளுக்கு கடைசி காலம் வரலும் நமக்கு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த நட்புங்கிறது. அதனால நட்பை வந்து ஆய்ந்து ஆய்ந்து ஆய்ந்து ஆய்ந்து பார்க்க சொல்றாரு. இவன் நம்ம கூட தொடர்பு வச்சுக்கலாமா? இதுல இன்னொரு செய்திமா, நம்ம வந்து பிறரோட நிலைய நாம கிட்ட எப்படி அணுகிறாங்கிற மட்டும்தான் எல்லாருமே சிந்திப்போம். நம்ம பிறர்கிட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிற நிலையில ஒருத்தர் சிந்திச்சுட்டாலே போதும், அந்த இடத்துல நட்பு சிறப்பா.
1: ரொம்ப அழகான ஒரு
0: நாம அணுகிறதுல நாம அணுகிற முறையதான் முதல்ல பார்க்கணும். அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்கிறார். அதை விட நம்ம ராவணனை பத்தி நம்ம எல்லாரும் சொல்றோம், தவறுகளை பத்தி சொல்றோம். ராவணன் வந்து இப்போ கதாநாயகன்னா எதிர் கதாநாயகன் ராமன், வில்லன் வந்து ராவணன் சொல்லி தீர்மானம் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த முகம் அதோட மனம் வந்து பேராசை நிகழ்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராமனை போல தூய்மையானவன் யாரும் இல்ல. அதுக்குதான் சூர்பனை வந்து தன்னோட மூக்க இருந்து வந்து இந்த சூழல்ல கூட நீ இந்த தவறு அவங்க உனக்கு இந்த மாதிரி மானபங்கப்படுத்திருக்கிறாண்டா, நீ என்ன தவறு செஞ்சன்னு கேள்வி அங்க வைக்கிற. அது மாதிரி மனிதர்கள் வந்து நாம என்ன செஞ்சு எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிட்டு சீருந்தோம் மண்ணும் உயிருக்குன்னு வலுவும் போடுறாரு. அதனால நட்பு நட்பு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதுல அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பிறரோட நிலையை ஆராயறதுக்கு முற்படுறோமே தவிர, நாம அந்த நட்புக்கு உள்ள செய்திக்குள்ள நம்ம பிறரை பத்தி ஆராய்ஞ்சு சொல்லக்கூடிய குற்றத்துல என் மேல இருக்கா அப்படிங்கறத நான் என்ன முதல்ல சுய பரிசோதனை
1: பண்ணுவேன்.
0: அப்பதான் நட்பு வந்து மேன்மைப்படும். அது நட்பு மட்டும் இல்ல, இந்த செயல் திட்டம் வந்து எல்லா காரியத்துக்கும். அதுதான் ஒரு மனிதன் சொல்றாமா, ஒவ்வொரு மனிதனும் பிறரோட குற்றங்களுக்கு சிறந்த சிறந்த மிக சிறந்த நீதிபதியாகவும், தான் செய்யும் குற்றம் குறைகளுக்கு சிறந்த சிறந்த வழக்கறிஞராகவும் இருக்கான். அந்த நிலை மாறி நட்பு ஆராயறது மட்டுமில்ல, உலக பிரபஞ்சத்துக்கே தன்னிலை உணர்றதுதான் சிறப்புங்கிற நட்புங்கிற நல்ல செய்தி விடைபெறுகிற வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி சார், நன்றி சார். நேர்களை, இன்னைக்கு நேயர் நேரம் நிகழ்ச்சி இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனதுனே தெரியல. அவ்வளவு கருத்துக்கள் ரொம்ப அழகாக நம்மளோட நேயர்கள் அனைவரும் சொன்னாங்க. நல்ல நட்பு என்பது மனப்பூர்வமாக பாராட்ட தெரிவிங்க, குறை கூறக்கூடாது, குற்றம் சாடக்கூடாது, மற்றவர்களோட விருப்பங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சு கொண்டு உண்மையாக அக்கறை காட்டுறது, புன்னகையோடு பழகிறது, ஒருவரோட பெயரை நினைவில் வைத்து அழைக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ கோட்பாடுகள் இலக்கணங்களோட ஆகச்சிறந்த ஒரு உறவுதான் நட்பு. நட்பு பாராட்டுவோம், நட்பால் இணைவோம். நேர்களே, நாளைக்கு நேர் நேரத்தில் இன்னொரு ஒரு அற்புதமான தலைப்போடு நீங்கள் இணையலாம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கவிருப்பது
2: வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் 2ம் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: சங்கர்
4: சொல்லு மணி.
3: இப்படி ஆப்பா, இப்படி உட்காருப்பா. டிஃபன் என்ன சொல்லலாம்?
4: டிஃபனு எனக்கு இட்லி.
3: எனக்கு பூரி தான்ப்பா பிடிக்கும். பூரி எனக்கு ஆர்டர் பண்ணிவிடு.
4: சரி,
3: உனக்கு இட்லி சொல்லு.
4: ஆமாம்,
3: அப்படியே வந்து உட்காருப்பா.
4: வணக்கம். எனக்கு 4 இட்லி, 2 வடை, என் ஃப்ரெண்டுக்கு 1 செட்டு பூரி. பூரி கேழ்வு கொடுத்துருப்பான்
3: சங்கர். நம்ம இந்த நோயிலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ்,

0: இந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு விஷயங்கள், அதில் முக்கியமாக ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு,
1: ஆமாம்,
0: ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட், இது சம்பந்தமாக நிறைய செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா?
1: ஆமாம் மணி.
0: இது போக இன்னும் ரெண்டு திட்டங்களும் இங்கே அறிவித்து செயல்படுத்துகிறாங்கப்பா.
1: அப்படியா? அது என்ன திட்டம்?
0: ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை.
1: ஓஹோ,
0: அதுவும் கொடுக்க போகிறாங்க. அடுத்து ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை.
1: ஓ, வை வந்தனா அட்டையா?
0: ஆமாப்பா. இந்த ரெண்டு அட்டையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
1: ஓஹோ,
0: எனக்கு ஓரளவு இது பற்றின விஷயம் தெரியும்.
1: சரி,
0: பூரி வந்துருப்பா.
1: ஆமாம் மணி, உனக்கு பூரி வந்துருச்சு.
0: உனக்கு தான் இன்னும் இட்லி வரல. சரி, நான் சாப்பிட்டுக்கிட்டே உனக்கு சொல்கிறேன் என்ன கேட்கணும் என்கிட்ட.
1: மணி, நீ சொன்ன மாதிரியே இந்த ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு சொல்லிட்டேன், ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை, அதை பற்றி சொல்லுப்பா எனக்கு.
0: இப்போ இந்திய அரசால் வழங்கப்படும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம்ப்பா இது.
1: ஓஹோ,
0: இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரையிலான மருத்துவ சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுதுப்பா.
1: 5 லட்சம் இலவசமா?
0: ஆமாப்பா, காப்பீட்டு தொகைன்னு பார்த்தோம்னா 5 லட்சம் வரை கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை.
1: ஓஹோ, பரவாயில்ல.
0: இதுல எது அதெல்லாம் அடங்கும் தெரியுமா?
1: விளக்கமா சொல்லு எனக்கு.
0: பரிசோதனை செய்யறோம் இல்லையா?
1: ஆமா.
0: நம்ம உடம்பு சரியில்லைன்னா டெஸ்ட் எல்லாம் பண்றோமே.
1: ஆமா.
0: அதுக்குள்ள காசு. அப்புறம் அறுவை சிகிச்சை. டாக்டர் வந்து சில நேரத்தில் ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ணுங்கிறாங்கல்ல.
1: ஆமா.
0: அந்த அறுவை
1: சிகிச்சை, இந்த சிடி ஸ்கேன் எல்லாம் நிறைய காசு காறாங்க.
0: ஆமாப்பா, எதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் இதுல பார்த்தோம்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்வாங்க. மருந்துலாம் வாங்கிக்கிறோம்ல.
1: ஆமா.
0: அது உட்பட
1: 5 லட்சம் ரூபாய்
0: வரைக்கும் கட்டணம் இல்ல மருத்துவ சிகிச்சை பெறலாம்ப்பா.
1: பரவாயில்ல, நல்ல வசதி பாத. ஏன் மணியா, இந்த 5 லட்சம் அட்டையை பயன்படுத்துறவங்களை யார் யாராக இருக்கலாம், என்னென்ன பயன்கள், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம்.
0: ஒன்றும் இல்லைப்பா, சமூகத்தில் அப்புறம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை மக்கள், அப்புறம் 70 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும்
1: பரவாயில்லையா
0: இந்த திட்டம் வந்து பயனளிக்குதுப்பா.
1: ஓஹோ,
0: இவங்க எல்லாரும் இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க. ரைட்டா?
1: சரியா.
0: குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை, வயது, அப்புறம் பாலினம், இதுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் இல்லைப்பா. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் கூட இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். வயதை பற்றியும் ஒன்றும் இல்லை. ஆண் பெண் யாராக இருந்தாலும் எவ்வித கட்டுப்பாடும் கிடையாதுப்பா.
1: ஓஹோ, இடையில காசெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா?
0: இடையில காசெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா.
1: ஏன் மணியா, இந்த சலுகைகளை பயன்படுத்தணுன்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம பயன்பெறலாம்?
0: தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த திட்டத்தின் மூலம் பணமில்லா சிகிச்சை நாம பெற்றுக்கொள்ளலாம்ப்பா.
1: பரவாயில்லையா, நல்ல வசதி பாத.
0: ஆமாப்பா, இதுல சேரணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்கு.
1: என்னது?
0: ஆவணங்கள் சிலது நம்மகிட்ட வேணும்.
1: என்னென்ன வேணும்?
0: ஆதார் அட்டை கட்டாயம் வேணும்.
1: இருக்குது.
0: அப்புறம் ரேஷன் கார்டு,
1: அது இருக்குது.
0: அப்புறம் வருமான சான்று மற்றும் குடியிருப்பு சான்று,
1: தாசிதட்ட போட்டு அதையும் எடுத்துடலாம்.
0: ஆமாப்பா, அந்த சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை.
1: ஏன் மணியா, இதுக்கெல்லாம் எந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் அட்டை பெறதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும், அந்த இடம்லாம் எங்கே இருக்குது?
0: நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொது சேவை மையம் அல்லது இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ ஆயுஷ்மான் அட்டை வலைத்தளம், இது மூலம் நாம தகுதியானவரா அப்படிங்கிறத சரிபார்த்து நாம எந்த மாவட்ட சேர்ந்தவர் அப்படிங்கிறத அதுல நம்ம சொன்னோம்னா அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை பக்கத்துல எங்க இருக்கு அப்படிங்கிற பட்டியல் வந்துரும்பா.
1: ஏமா, நம்ம வீட்டு பக்கத்துல ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயும் பதிஞ்சிக்கலாமா?
0: வா, ஜிப்மர்ல இந்த வேலையை தானே செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது நோயிலிருந்து விடுதலை அப்படிங்கிற ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ் கேம்பெயின், இது மாசம் முழுக்க நடக்குதுப்பா. அதாவது ஜூலை 16 2026 தொடங்கி ஆகஸ்ட் 15 வரை நடைபெறுதுப்பா.
1: அதுக்கு மேலே நடக்காதோ?
0: அது வரைக்கும் தான்ப்பா. இதுல தகுதியான பயனாளிகளுக்கு நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அபாட்டை, அப்புறம் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை, அப்புறம் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை, இதெல்லாம் இலவசமா பதிவு செஞ்சு கொடுக்குறாங்கப்பா.
1: பரவாயில்லப்பா.
0: இன்னும் வேற என்னப்பா தெரிஞ்சுக்கணும்?
1: ஏன் மணியா, இந்த பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய அட்டை பத்தி நல்ல விளக்கமா சொன்ன, இதனால மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்தி

0: சொல்லலாம்.
1: ஆயுஷ்மான் அட்டை மூலம் ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சைன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா?
0: ஆமாம்.
1: பணமில்லா சிகிச்சை, இது வந்து நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறதையும் சொன்னேன் இல்லையா?
0: ஆமாம்.
1: மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய செலவு,
0: ஓஹோ,
1: அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவு, சில நேரத்தில் ஐசியூலாம் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும்ல,
0: ஆமாமா,
1: அப்புறம் அறுவை சிகிச்சை கட்டணங்கள்,
0: ஓஹோ,
1: இது எல்லாமே இந்த அட்டையில் வந்து அடங்கும்பா.
0: ஏமா நீ சொல்கிறதெல்லாம் அதிக பணம் கேட்பாங்க ஹாஸ்பிட்டலெல்லாம்.
1: ஆமாப்பா, நம்ம இது இல்லாமல் போனோம்னா நிறைய செலவாயிடும். அதனால இந்த அட்டையை வாங்கிட்டு போனோம்னா செலவு கம்மி. அப்புறம் 70 வயது அதுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, இந்த அனைத்து முதியவர்களுக்கும் வருமான வரம்பு இன்றி, ஏன்னா அதுக்கு கீழே இருந்ததுன்னா வருமான சான்றிதழ்லாம் ஏற்கனவே வாங்கணும்னு சொன்னேன்.
0: ஆமா, இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும்ங்க.
1: அது 70 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கிடையாது.
0: பரவாயில்ல.
1: வருமான வரம்பு இன்றி 5 லட்சம் வரை இலவச காப்பீடு இந்த அட்டை கொடுக்குறாங்க.
0: நல்ல சலுகைங்க அது.
1: ஆமா, இப்போ குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இருந்தால் எல்லாரும் கூட வந்து அதுக்கு பயன்படலான்னு நான் சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே நோயாளியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த காப்பீடு பொருந்தும்பா.
0: ஓஹோ.
1: ஆ சங்கர், உனக்கு இட்லி வந்துருச்சுப்பா.
0: ஆமாம் மணியா.
1: ஆ சாப்பிட்டுட்டே இரு.
0: ஆ சரி சரி சரி.
1: அப்புறம் வேற என்ன கேள்வி கேட்கணும்னாலும் கேளு, அப்படி சாப்பிட்டுட்டே
0: கேளு. ஆ சரி. ஏன் மணியா, இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க?
1: மத்திய அமைச்சரவை 2024 செப்டம்பர் 11 அன்றைக்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் ஒரு பெரிய விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளித்ததுப்பா.
0: ஓஹோ.
1: இந்த முடிவின் கீழ் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து மூத்த குடிமக்களும் அவர்களின் வருமானத்தை பொருட்படுத்தாமல் சுகாதார காப்பீட்டை பெறுவாங்க அப்படின்னு அறிவிச்சாங்கப்பா. இந்த விரிவாக்கத்தின் மூலம் 6 கோடி மூத்த குடிமக்கள் உட்பட 4.5 கோடி குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் வரையிலான இலவச சுகாதார காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க.
0: ஓஹோ.
1: இந்த ஒப்புதலின்படி இந்த வயது பிரிவில் உள்ள ஒவ்வொரு மூத்த குடிமகனும் அவர்களின் சமூக பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தோடைய பலன்களை பெற முடியும்பா.
0: ஏமணியா, இந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு யாராருக்கெல்லாம் இருக்க?
1: மத்திய அரசு சுகாதார திட்டம் CGHS, அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் பங்களிப்பு சுகாதார திட்டம், இது வந்து ECHS அப்படின்னு போட்டிருக்காங்க.
0: சரி.
1: அப்புறம் ஆயுஷ்மான் மத்திய ஆயுத காவல் படை, இது போன்ற பிற பொது சுகாதார காப்பீடு திட்டங்களின் மூலம் ஏற்கனவே பயனடைந்து வரும் மூத்த குடிமக்கள் தங்களின் தற்போதைய திட்டத்தை தொடரலாம் அல்லது இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த திட்டத்தையும் அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம்.
0: ஓஹோ.
1: தனியார் காப்பீட்டுடன் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, தனியார் சுகாதார காப்பீடு திட்டங்கள் அல்லது ஊழியர்களின் மாநில காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு பெற்றுள்ள மூத்த குடிமக்களும் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் மூலம் பயனடைய தகுதி உடையவங்க.
0: ஓஹோ.
1: அதாவது வேறு திட்டங்களில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு வச்சிங்க.
0: ஆமாம்.
1: அவங்க சரி அது வேண்டாம், நம்ம இந்த திட்டத்தில் போய் சேர்ந்துக்கலான்னா தாராளமாக வந்து சேர்ந்துக்கலாம்.
0: சில பேர் மாநில அளவில்,
1: ஆமாம், திட்டங்களில், மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய காப்பீடு திட்டத்தில் கூட இருப்பாங்க, தனியாரில் கூட காப்பீட்டு வசதியோட அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட இங்கே வரலாம்ப்பா.
0: ஓஹோ. ஏன் மணியா, ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் 2024 விரிவாக்கம் செய்யப்பட்டதா சொன்ன, எப்போதான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது?
1: நல்ல கேள்விப்பா மணி, நல்லா புரிஞ்சுக்க. ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் இது 2018 செப்டம்பர் 23 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சி நகரில் தொடங்கப்பட்டதுப்பா.
0: ஓஹோ.
1: தொடங்கும் போது என்ன நோக்கம் தெரியுமா? பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை மருத்துவமனைகளில் ஏற்படும் செலவுகளை குறைத்து

0: தரமான மருத்துவ வசதியை உறுதி செய்வது இதனுடைய முதன்மையான நோக்கமாக வச்சுருந்தாங்க.
1: சூப்பர்வா.
0: திட்டத்தின் சிறப்பு அம்சம் அப்படின்னு நம்ம அப்போ பார்த்தோம்னா, இந்த ஆயுஷ்மான் அட்டை பல சிறப்பான மற்றும் பயனுள்ள நன்மைகளை வச்சுருக்குப்பா.
1: ஓஹோ.
0: முழுமையான பணமில்லா சிகிச்சை, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், பயனாளிகள் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையிலும் பணம் செலுத்தாமல் இலவசமாக சிகிச்சை பெறலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குடும்ப உறுப்பினர்களுக்கு வரம்பில்லை, குடும்பத்தின் வயது, அளவு, பாலினம் குறித்த கட்டுப்பாடே கிடையாதுப்பா.
1: ஓஹோ.
0: ரைட்டா. மருத்துவமனையில் சேர்வதற்கு முந்தைய 3 நாட்கள் மற்றும் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பின்னால 15 நாட்களுக்கான மருத்துவ செலவுகளும் இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடாக வச்சுருக்காங்கப்பா.
1: ஏன் மணியா, நான் புதுச்சேரி, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களும் இதில் எலிஜிபிளா?
0: இப்போ இந்த கார்டு இருந்தால் இந்தியா முழுக்க எங்கே போனாலும் பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் எந்த ஒரு நீண்டகால நோய்களும், ஏன்னா சில பேருக்கு சில நோய்கள் வந்து ரொம்ப காலம் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு முதல் நாளிலிருந்தே காப்பீடு செய்கிறாங்கப்பா. அவங்க முழுசாக இதில் பலன் அடையலாம்.
1: ஏமா, இந்த திட்டத்தில் என்னென்ன சிகிச்சையெல்லாம் அனுமதிக்கப்படுது
0: சங்கர்? இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1900க்கும் மேற்பட்ட மருத்துவ சிகிச்சைகள், அப்புறம் மெடிக்கல் பேக்கேஜ், அதாவது தொகுப்புகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனப்பா.
1: 1900 மருத்துவ சிகிச்சைலா?
0: ஆமாப்பா.
1: அடேப்பா.
0: தீவிர சிகிச்சை, ஐசியூ சொல்றேன் இல்லையா, அப்புறம் அவசர சிகிச்சை, அப்புறம் அறுவை சிகிச்சை, அப்புறம் அதுக்கான பரிசோதனை.
1: ஓ, ரொம்ப முக்கியம்.
0: பிரசவம் தொடர்பான மருத்துவ சேவைகள் அது கூட இந்த திட்டத்தில் இருக்குப்பா.
1: பரவாயில்ல, ரொம்ப முக்கியம் பா.
0: அப்புறம் புற்றுநோய், கேன்சர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த கீமோதெரபி, அப்புறம் கதிர்வீச்சு சிகிச்சை, இதெல்லாம் இந்த திட்டத்தில் வருதுப்பா.
1: இது பெரிய பெரிய நோயெல்லாம் தீர்க்கிறது தான் இருக்குது.
0: ஆமாம்ப்பா. இருதய அறுவை சிகிச்சை, அப்புறம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. சில பேருக்கு வந்து கிட்னின்னு சொல்கிற அந்த சிறுநீரகம் வீணாயிடும், அப்போ வேற ஒருத்தங்கள்டேந்து சிறுநீரகத்தை வாங்கி அதை பொருத்துவாங்க இல்லையா, அதுக்கு கூட இந்த திட்டத்தில் வழிவகை இருக்குப்பா. ரைட்டா.
1: ஏமாண்ணே, இந்த திட்டத்துக்கு 5 லட்சம் அட்டைக்கு விண்ணப்பிக்கிற முறையை பற்றி சொன்னேன், இருந்தாலும் இன்னும் விளக்கமான செய்தி என்ன இருக்குதா இருந்தால் சொல்லலாம்.
0: இப்போ முக்கியமாக அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, விண்ணப்பிக்கிறதுக்கு 2 வழிவகை இருக்குப்பா. ஒன்று ஆன்லைனில் போய் விண்ணப்பிக்கிறது.
1: எப்படி?
0: அதாவது நேரடியாக ஆன்லைனில் போயிட்டு, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அப்படியே நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது ஒன்று.
1: ஆமாம்.
0: இன்னொன்று ஆஃப்லைனு. ஆன்லைன் முறையை பற்றி முதல்ல சொல்கிறேன். பயனாளிகள் அதிகாரப்பூர்வ நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி இணையதளத்துக்கு போய் நம்ம ஆதார் எண்ணை பயன்படுத்தி பதிவு செஞ்சு நம்ம தகுதியான ஆளா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம்.
1: அதுவும் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போகணும்.
0: ஆமாப்பா. அதான் நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அந்த இணையதளத்துக்கு போய். இன்னொன்று ஆஃப்லைன் முறை.
1: அது எப்படி?
0: பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டை அல்லது ரேஷன் அட்டை அல்லது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு போய் பொது சேவை மையம் அல்லது அரசு மருத்துவமனைக்கு நேரில் போய், அதாவது ஜிப்மர் கூட நேரில் வராங்க
1: இல்லையா,
0: வந்து பதிவு செஞ்சுக்கலாம்ப்பா. அவங்களே பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க,
1: உடனே அட்டை கொடுத்துருவாங்க.
0: பதிவு முடிந்தவுடன் உடனடியாக அட்டை அச்சிட்டு வழங்கப்படும்.
1: பிரிண்டை போட்டு கையில் கொடுத்துருவாங்க.
0: ஆமாப்பா, அந்த அட்டையை வச்சுக்க வேண்டியதான் நம்ம. சரி சங்கர், நாம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம ஜிப்மர் உள்ள போய் அந்த கருத்தரங்கம் நடக்குது இல்ல, அங்க போய் என்னென்னலாம் பேசுறாங்க, பயனாளிகள் யார் யார் அங்க வந்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்து பயனடைஞ்சவங்கள்ட்ட சில கருத்துக்களை கேட்டோம்னா அது நமக்கும் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா?
1: ஆமா, என் மொபைல்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
0: சரிப்பா, அப்ப கிளம்பலாம்.
1: சரி மணியா, இந்த திட்டத்தை பத்தி நீ சொன்ன நானும் காது கொடுத்து கேட்டேன், சாட்டை கையை கழுவல, அப்படியே காஞ்சியா போச்சுப்பா கையை.
0: எப்பா, கையை கழுவிட்டுவப்பா, நான் ஏற்கனவே எல்லாம் கை கழுவிட்டு வந்து ரெடியா இருக்கிறேன்.
1: சரி சரி சரி,
0: கிளம்பலாமா?
1: புறப்படலாம்.
0: வண்டி எடுப்பா, போலாம்.
1: மணி, அதுவும் நிறைய மக்கள் இருக்காங்க, அதான் கருத்தரங்க குடும்பம்.
0: ஆமாம்ப்பா, ஏற்கனவே கருத்தரங்க கூடத்து தான் நம்ம வந்திருக்கோமே.
1: ஆமாம்,
0: அதே இடம் தான்.
1: ஓ, அதே தான் இல்லை.
0: ஆமாம்,
1: சுற்றி சுற்றி வந்ததால எனக்கு இடமே சரியாக தெரியலப்பா.
0: சரி சரி, இப்போ நம்ம கருத்தரங்கம் நடக்கிற இடத்துக்கு போவோம். நீ அங்கே போய் அங்கே பயனாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட உனக்கு உள்ள சந்தேகத்தெல்லாம் கேளுப்பா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.
1: சரி சரி. மணி, முதல்ல ஏதோ பதிஞ்சு நிற்கிறாங்க, அந்த மேடத்தை போய் கேட்போமா? வணக்கம் மேடம், நாங்கள் இந்த பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய அட்டை, இதை பற்றின நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் மேடம். அது சம்மந்தமாக எப்படி?

0: பதியுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம்.
1: என் பேர் இளமதி, நான் இன்சூரன்ஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் எந்த இதுக்கெல்லாம் கார்டு ஜென்ரேட் பண்ணுறோன்னா பிஎம்ஜி பிரதான மந்திரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, அதுவும் அப்புறம் வயவந்தனா. வயவந்தனா மீன்ஸ் சீனியர் சிட்டிசன் அபவ் 70 இயர்ஸ், இவங்களுக்கு நாங்கள் கார்டு ஜென்ரேட் பண்ணி தரோம். பிஎம்ஜே கார்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வரணுனாக்கா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், இது மூணுமே நாங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதை வச்சு நாங்கள் செக் பண்ணி சொல்லுவோம். இப்போ சப்போஸ் பாண்டிச்சேரி பேஷண்ட்டு வராங்கனாக்கா பாண்டிச்சேரியில் ரெண்டு விதமான ரேஷன் கார்டு இருக்குது, ரெட் ரேஷன் கார்டு, எல்லோ ரேஷன் கார்டு. எல்லோ ரேஷன் கார்டுக்கு வராது, ரெட் ரேஷன் கார்டுக்கு பிஎம்ஜே கார்டு நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். அதில் அவங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் நம்பர் ரெண்டுத்தையுமே போட்டு செக் பண்ணி 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லோ ரெட்டு ரெண்டுமே வரும். பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லா ரேஷன் கார்டுக்கும் செக் பண்ணி யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். அபவ் 70 இயர்ஸ் வரவங்களுக்கு மட்டும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் க்ரைட்டீரியாவும் கிடையாது, அவங்களுக்கு ஜென்ரலாக செக் பண்ணி நாங்கள் கார்டு எடுத்து கொடுத்துடுவோம். ரெட் கார்டு உள்ளவங்களுக்கும் வயசு வித்தியாசம் எல்லாருக்கும் செக் பண்ணி கொடுத்துடுவோம். பாண்டிச்சேரியில் ரெண்டு விதமான ரேஷன் கார்டு இருக்குது சார், அதில் ரெட் ரேஷன் கார்டுக்கு எல்லாருக்கும் வரும், சில பேருக்கு வராமலும் இருக்கலாம். அது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் யாருக்கெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கார்டு வரும், அந்த கார்டு நாங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வராது சார், பிலோ பாவர்ட்டி பீப்புள் மட்டும்தான் இந்த கார்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வரும். இது சிறுபான்மையர் மக்களுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த கார்டு மெயினாக போட்டு தருது. அதனால் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம் இந்த கார்டு எலிஜிபிள் வராது சார். இது கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேருமே எந்த ஹாஸ்பிட்டல்லாம் எம்பேனல் பண்ணி இருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம மக்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் இலவசமாக, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் தான் சார். இது ஒரு மாதம் இந்த கேம்பெயின் நடக்குது, எப்போனாலும் வந்து காலையில் 9 to 4:30 வரலையும் நடக்கும், மக்கள் வந்து எப்போ வேணாலும் ஜென்ரேட் பண்ணி கார்டு வாங்கிட்டு போகலாம் சார். ரெட் ரேஷன் கார்டில் உள்ளவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்தாக்கா அவங்களுக்கு எல்லாருக்குமே கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஏன் நேரில் வர சொல்கிறோன்னாக்கா அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும், இன்னொன்று ஆதார் லிங்க்டு மொபைல் கேட்குறோம் இல்லையா அது ஓடிபி வரும், அதனால் நாங்கள் அவங்கள எல்லாருமே வர சொல்லி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து தரோம். இதுவே 70 வயசு உள்ளவங்களுக்கும் நம்ம இங்கேருந்தே பண்ணலாம், ஓடிபி யாராவது கரெக்டாக சொன்னாங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவங்களால நம்ம வர்றது கஷ்டமாக இருக்கும், 70 வயசுன்னா வயசானவங்க இல்லையா, நம்ம இங்கேயும் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே காமன் சர்வீஸ் சென்டர்லேயும் பண்ணுறாங்க, அவங்களும் பண்ணிக்கலாம். ஜிப்மரில் ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம். இது ஏற்கனவே எம்பனல் பண்ணிட்டாங்க இந்த இது, யார் யாருக்கெல்லாம் இப்போ கார்டு அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர் இந்த கார்டை பற்றி தெரியாமல் இருப்பாங்க, திடீர்னு அட்மிஷன் வராங்க கார்டு இருக்காது கையில், அந்த டைமில் கார்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் நாங்கள் வந்து முன்னாடியே அவங்க கார்டு ஜென்ரேட் பண்ணி வச்சா ஒருத்தவங்க திடீர்னு அட்மிஷன் வராங்கன்னா அவங்களுக்கு பெட்டில் அட்மிட் பண்ணி கார்டு இருந்துச்சுன்னா உடனே ஜென்ரேட் பண்ணி கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே இந்த கேம்பெயின் பண்ணி பண்ணுறோம், மக்களுக்கு பயனுள்ளதாக பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜே கார்டு எல்லார் மக்களுக்கும் பயனுள்ளதான ஒரு இன்சூரன்ஸ் கார்டு, அதனால் மக்கள் வந்து இது விழிப்புணர்வாக எல்லாரும் வந்து இன்றே பதிவு செய்யுங்கள் இந்த கார்டை. நீங்கள் எமர்ஜென்சி ஏதாவது எமர்ஜென்சிக்கு நீங்கள் பதிவு பண்ண, எமர்ஜென்சியில் அட்மிஷன் ஆகிறவங்க எல்லாருக்குமே இந்த கார்டு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் இந்த கார்டை இன்றே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
2: சங்கர், அடுத்து யாரை பார்க்க போகிறோம்?
0: அடுத்து பயனாளிகளெல்லாம் உட்காந்துக்கிறாங்க, அப்புறம் பதிவுறதுக்கு கியூவில் நின்றுக்கிறாங்க,
2: அவங்கள்ட்டையும் கேளுப்பா.
0: ஆ சரி,
2: என்ன சொல்கிறாங்கன்னு
0: பார்ப்போமே. ஆ ஒவ்வொருத்தங்களா கேட்டுன்னு வந்துட்டா?
2: ஆ கேளுப்பா.
0: நீ அப்படியே உட்காரியா, நான் கேட்டுன்னு
2: வந்துடுறேன். நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன்ப்பா.
0: ஆ சரி,
2: கேட்டுவா. அப்படியே உன் செல்லில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிடுப்பா.
0: ஆமாம், எல்லாரையும் ஒரே ஒரே ரெக்கார்ட் பண்ணி வந்துடுறேன்.
2: ஆ சரிப்பா.
0: சரி சரி. அம்மா வணக்கம், நீங்கள் பயனாளிகள் இல்லைங்களா? இங்கே இங்கே வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க, இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: என்னுடைய பேர் விமலா ஸ்ரீ, நான் புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர். பாரத பிரதமருடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு 5 லட்சம் வரை காப்பீடு திட்டம் இருப்பதால் இதில் அனைவருமே ரொம்ப பயனடைகிறாங்க. இந்த திட்டத்தினால வந்து ஏழை எளிய மக்கள் பயனடைகிறது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லும்போது அவங்களும் சேர்ந்து பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரையில் எந்த விதமான நோய் வந்தாலும் அதுக்கு தீர்வோடு தான் போவாங்களே தவிர மறுபடியும் நோய் குணமாகலன்ற மாதிரி போக மாட்டாங்க. இது புதுவை மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. இந்தியாவிலேருந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் பாண்டிச்சேரியிலேயே இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இந்த மருத்துவமனையால். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களாகிய நீங்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் நோயில்லாத வாழ்வு வாழணுன்றது மோடிஜியோட கனவை நினைவாற்றணுன்ட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: அடுத்து ஏமா இங்கே இங்கே வாங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள்.
4: வணக்கம், என் பேர் நர்மதா, நான் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வாங்கறதுக்காக

0: வந்திருக்கேன். இதை நான் வாட்ஸ்அப் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இங்கே வாங்குறதுக்கு இன்னைக்கு ஜிப்மர்க்கு வந்தேன். ஜிப்மர்ல வந்து எனக்கு ஆதார் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்டாங்க. பதிர இடத்துல வந்தப்போ அதிகாரிகள்ட்ட எல்லாத்தையுமே கொடுத்தேன். அவங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ண சொன்ன பிறகு எனக்கு அந்த கார்டு பக்கத்துலேயே ஜென்ரேட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற மருத்துவ செலவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும். இது நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம எப்பயுமே பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். அதனால இந்த காப்பீட்டு திட்டம் கண்டிப்பாக எல்லாருமே வச்சிருக்க வேண்டிய ஒன்று. அதனால எல்லாருமே வந்து இதை வாங்கி பயனடையணும். லட்சக்கணக்கில் நமக்கு இப்போ வர வர மருத்துவ செலவாகுது. அதுவும் இல்லாமல் நான் எந்த நோய் எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த கார்டு இருந்தால் நமக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் நோய் வந்தாலும் அதை சமாளிச்சுக்கலான்ற தைரியமும் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த கார்டு வந்து கண்டிப்பாக எல்லாரும் வச்சிருக்கணும். முக்கியமாக ஏழை எளிய மக்கள் இது இருந்ததுன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தைரியமாக வேணால் நம்ம இருக்கலாம். அதனால் எல்லாருமே இந்த கார்டு வந்து வாங்கி பயனடையணும். இது கொண்டு வந்த மோடி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்மர் இந்த இதை நல்லா நடத்துகிறாங்க, அவங்களுக்கும் நன்றி. பொதுமக்கள் நீங்களும் இங்கே வந்து இந்த கார்டு வாங்கி பயனடையணும். ஒரு ஒருத்தவங்களும் இது கையில் வச்சிருக்க வேண்டிய கார்டு இது. எல்லாரும் வந்து வாங்கி பயனடையுங்க.
1: நீங்களும் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் சசிகலா, திருச்சிட்டம்பலம் கூட்ரோடு. 55 வயசு ஆகுது. ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே வந்துட்டு 5 லட்சத்து கார்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு சொன்னாங்க. வாங்கி பதிஞ்சிட்டாங்க. ஓடிபி வந்தது. உடனே பதிஞ்சிட்டு 5 லட்சம் கார்டு என் கையில் கொடுத்துட்டாங்க. நான் வாங்கிட்டேன். தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே வந்துட்டு எங்களால் வந்து பணம் கட்ட முடியல, அதிகமாக அமௌண்ட் கேட்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியல. ஜிப்மருக்கு போனேன். அங்கே வந்துட்டு ஆயுஷ்மான் கார்டு வந்தது. இந்த கார்டால் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நாங்கள் வைத்தியம் பார்த்துக்கணும், செலவு இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும். 5 லட்சம் கார்டு கொடுத்த மோடி அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். 5 லட்சம் கார்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு மனதைரியத்தோட நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த மோடி அவர்களுக்கு நன்றி.
1: ஆமாம், நீங்கள் வாங்கலாம். நீங்களும் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் கீதா, நான் திலாஸ்பேட்டையிலேருந்து வரேன். ஜிக்மர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. போனேன், ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதெல்லாம் எடுத்துன்னு வர சொன்னாங்க. ஆயுஷ்மான் அட்டை கொடுத்தாங்க, 5 லட்சத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் வாங்கிட்டு பதிஞ்சாங்க. ஓடிபி கேட்டாங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணோடனே கார்டு கையில் கொடுத்துட்டாங்க. இந்த கார்டு வாங்கினதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். வருங்காலத்தில் நோய் வந்துச்சுன்னா இந்த கார்டு வச்சு 5 லட்சத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கார்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏழை எளிய மக்களுக்கு இந்த கார்டு கொடுத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசுக்கும் நன்றி. முன்னாடியெலாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா 1000 கணக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். இந்த கார்டு இருக்கிறதுனால எங்களுக்கு புது தைரியம் வருது, எதுனாலும் பார்த்துக்கலான்ற தன்னம்பிக்கை வருது. நீங்களும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைவீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம்.
4: வணக்கம், என் பேர் சுகந்தி. என்னோடய ஏஜ் வந்து 38 ஆகுது. இங்கே ஜிப்மரில் ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தேன். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த்து கார்டு வந்து எனக்கு இங்கே ஜிப்மரில் வந்து ஆதார் கார்டு ப்ளஸ்ஸு என்னோடய ரேஷன் கார்டு வச்சு என்னோடய மொபைல் நம்பர் வச்சு எனக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து பதிஞ்சு கொடுத்தாங்க. ஓடிபி மூலயமா அதை கரெக்ஷன் பண்ணாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்தோன்னா ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து இந்த கார்டை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் ப்ளஸ் எனக்கு என் பசங்களுக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கீமை அறிமுகப்படுத்தின நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள்.
5: என் பேர் மனோவர், வீராணம், கண்டமங்கலம் ஒன்றியம், விழுப்புரம் மாவட்டம். நான் ரொம்ப காலமாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி இங்கே வந்துன்னு போயிருக்கிறேன். இதய வலிக்கு கூட வந்துக்கிற பார்த்துருக்குறேங்கிறேன். கிட்னி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுட்டு மாத்திரை சாப்பிட்டுன்னு தான் எடுத்துன்னு இருக்கிறேன். ஆயுஷ்மான் பாரத் கிட்ட வாங்கினா எனக்கு எதிர்காலத்துக்கு ஒரு 5 லட்சம் கிடைச்சா எனக்கு நன்மை இருக்குன்றமோ அந்த திட்டத்துக்காக நான் வந்துக்கிறேங்க ஐயா. மருத்துவம்ன்றது ஒரு பணம் அதிகமாகுது. ஏழை எளிய மக்களுக்கு ஒன்று இது ஒரு 5 லட்சம் வந்தால் எங்களுக்கு அது ஒரு தீர்வு வந்தாக்கா நாங்கள் வந்து எங்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பயனாளி ஏற்படுவாங்க. நோயில்லா வாழ்வோம். பொதுமக்கள் அனைவரும் வந்துங்க, இந்த திட்டத்துக்கு வந்து செயல்படுங்க, வந்து நன்மை அடைங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
6: சரி சங்கர், நிறைய பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஆமாம் மணி, எல்லாரும் நிறைய இந்த திட்டத்தை பற்றி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது மணி.
6: ஆ சரிப்பா, அப்போ நம்ம கிளம்புவோம்.
1: ஆ சரி,
6: அடுத்த வாரம் திருப்பி இங்கே வருவோம். ஏன்னா பயனாளிகள் வந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் இங்கே வந்து பதிவு பண்ணுவாங்க.
1: ஆமாம்.

0: அவங்களில் சில பேரை நம்ம அடுத்த வாரம் வந்து கேட்டு இன்னும் ஒரு திட்டம் இருக்கு இல்லையா,
1: நம்ம என்ன திட்டம் ஏதோ சொன்ன ஞாபகம் இல்ல,
0: ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை.
1: ஓ, ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை.
0: அந்த திட்டத்தை பத்தி நம்ம பல்வேறு விஷயங்களை அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி சரி
0: சரி, இப்ப கிளம்பலாமா?
1: அடுத்த வாரமும் இதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருவோம்.
0: வந்துடலாம்ப்பா.
1: சரி, அப்ப குறப்பிடலாம் மணி.
0: சரிப்பா, கிளம்பலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் இரண்டாம் பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மணியாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சங்கராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர். சிவரஞ்சனி.
3: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 12:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இனி கேட்கலாம் பன்னிசை மாலை நிகழ்ச்சி. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள், தொடக்கமாக பச்சை மாலை என தொடங்கும் பாடல்.

0: பன்னிசை மாலை கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மதியம் 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழன் செய்திகள். சென்னை
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 உள்பட 8 உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவை

0: தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சாதனை பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்பு துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பங்கிபூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவட் யாத்திரை இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர். சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது

0: அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000 மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தி துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000 மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் திபான்ஷுவும் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அண்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: கிறிஸ்து இருந்தாரே என்றான் பாவல். கிறிஸ்துவுக்கு ஆத்ம பலம் கிடையாது. இந்த கோப்பை என் கையை விட்டு போகட்டும் என்றார் அவர். அவர் சீசரை ஆமோதித்து ஒப்புக்கொண்டார். மனிதர்களிடையே மனித ஆட்சியை கடவுள் எப்படி ஆமோதிக்க முடியும்? கடவுள்தான் சர்வ வல்லமையும் பொருந்தியவராயிற்றே. அவர் தமது ஆத்மாவை துன்பப்படுத்தி பேச முடியாது. இதுதான் கடவுள் சித்தம், இதுதான் மனித சித்தம் என்று பாகுபாடு செய்ய முடியாது. ஆனால் கிறிஸ்துவோ வியாபாரத்தை ஒப்புக்கொண்டார், திருமணத்தை ஒப்புக்கொண்டார். மேலும் அத்திமரத்தை அவர் சபித்தது இருக்கிறதே, அது தவறான காரியம். கனி தராதது மரத்தின் தவறா? அதுபோலவே மனதில் நலம் விளையாததற்கு அந்த

மனம் பொறுப்பல்ல. எனது இதயத்தில் நானாகவா விதையூன்றி தீமையை வளர்த்தேன்? இருவரது பேச்சுக்களும் ஒன்றை ஒன்று கவ்வி பிடிப்பது மாதிரி உணர்ச்சி வசமான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. பாவல் மேலும் கீழும் நடந்துலாவும் போது தரையில் காலடி ஓசை எழும்பியது. பாவல் பேசும்போது வேறு எந்த சப்தமும் ஓங்கி ஒலிக்கவில்லை. அவனது குரலே உயர்ந்து ஒலித்தது. ரிப்பினோ அமைதியும் ஆழமும் நிறைந்த குரலில் பேசினான். அவன் பேசும்போது கடிகார பெண்டுல ஓசை கூட, வெளியே சுவர்களில் விழுந்து வழியும் பனிமழையின் ஓசையும் கூட தாயின் செவியில் நன்றாக கேட்டன. நான் என் பாஷையிலே, ஒரு கொல்லனின் பாஷையிலேயே பேசுகிறேன். கடவுள் ஒரு நெருப்பு, அவர் இதயத்தில்தான் வாழ்கிறார். பூர்வத்தில் சொல்தான் பிறந்தது, அந்த சொல்தான் கடவுளாய் இருந்தது என்கிறார்கள். எனவே சொல்தான் பரிசுத்த ஆவி என்றான் ரிப்பன். இல்லை, சொல்தான் அறிவு என்று அழுத்தி கூறினான் பாவல். ரொம்ப சரி, அப்படியென்றால் கடவுள் இதயத்தில் குடியிருக்கிறார், அறிவிலும் குடியிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக தேவாலயத்தில் அல்ல. தேவாலயம் கடவுளின் கல்லறை, கடவுளின் சமாதி. தாய் தூங்கி போய்விட்டாள். ரிப்பன் போனது அவளுக்கு தெரியாது. ஆனால் அது முதற்கொண்டு ரிப்பன் அங்கு அடிக்கடி வர ஆரம்பித்தான். அவன் வரும் சமயத்தில் பாவலின் பிற தோழர்கள் யாரேனும் இருந்தால் அவன் தன் பாட்டுக்கு ஒரு மூலையிலே உட்கார்ந்து ஒன்றுமே பேசாமல் இருப்பான். எப்போதாவது இடையிலே அதுதான் சங்கதி என்று ஒரு வார்த்தையை மட்டும் போட்டுவிட்டு சும்மா இருந்து விடுவான். ஒரு நாள் அவன் அங்கு கூடியிருந்த கூட்டத்தை தனது இருண்ட பார்வையால் நோட்டம் பார்வையிட்டு சோர்ந்த குரலில் பேசினான். நிலைமை இன்று இப்படி இருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் பேச வேண்டுமே ஒழிய, அது நாளை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்ல. நிலைமை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பது யாருக்கு தெரியும்? மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டால் அவர்களே தங்களுக்கு எது நல்லது என்பதை தீர்மானித்துக் கொள்வார்கள். அவர்களை கேட்காமலேயே அவர்கள் தலை மீது வேண்டாத விரும்பாத விஷயங்களையெல்லாம் புகுத்தியாயிற்று. அவை போதும், இனி அவர்களாகவே சிந்தித்து பார்க்க அவகாசம் கொடுப்போம். வேண்டுமென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை, கல்வியை, கற்ற அறிவை உதறி தள்ளிவிட்டு போகட்டும். தேவாலயத்தில் உள்ள கடவுளைப் போல எல்லாமே தமக்கு எதிராகத்தான் அணிவகுத்து நிற்கின்றன என்பதை அவர்களே உணரட்டும். புத்தகங்களை அவர்கள் கையிலே கொடுங்கள், அவர்களே விடை கண்டு கொள்ளட்டும். ஆமாம், ரிப்பினும் பாவலும் தனியாக மட்டும் இருக்க நேர்ந்தால் அவர்கள் மூச்சு விடாமல், முடிவில்லாமல் விவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். எனினும் விவாதம் செய்யும் போது அவர்கள் தங்கள் நிதானத்தை இழந்து உணர்ச்சி வசப்படுவதில்லை. தாய் விவாதத்தை ஆர்வத்தோடு கேட்பாள். அவர்கள் என்னத்தான் சொல்கிறார்கள் என்பதை அறிய அரும் பாடுபட்டு கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்பாள். சமயங்களில் அகன்ற தோளும் கரிய தாடியும் கொண்ட ரிப்பனும், நெடித்து வளர்ந்த பலசாலியான தன் மகனும் கண்மூடித்தனமாக குருடாக போவதாக அவளுக்கு படும். அவர்கள் முதலில் ஒரு திசையில் செல்வார்கள், பிறகு மறு திசைக்கு செல்வார்கள். போக்கிடம் தெரியாது, பிரச்சனைக்கு மார்க்கம் காணாது. அவர்கள் கையால் நிலம் தடவி செல்வதாக, ஓரிடத்திலிருந்து வேறிடத்திற்கு மாறுவதாக, தாம் செல்லும்போது தமது கைப்பொருளை தவறவிட்டு அவற்றை காலால் மிதித்து கொண்டு நடப்பதாக தோன்றும். அவர்கள் எங்கெங்கோ மோதிக்கொண்டார்கள், எதையெதையோ தொட்டு உணர்ந்து கொண்டார்கள். தங்களது கொள்கையையும் நம்பிக்கையையும் இழந்து விடாமல் எதையெதையோ தூக்கி விட்டெறிந்தார்கள். அவர்கள் எத்தனை எத்தனையோ பயங்கரமான துணிச்சலான வார்த்தைகளை கேட்டு பழகுவதற்கு அவளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்றாலும் அந்த வார்த்தைகள் ஆரம்பத்தில் அவளை தாக்கி உலுக்கியது போல் பின்னர் உலுப்பவில்லை. அந்த வார்த்தைகளை உதறி தள்ள அவள் கற்றுக்கொண்டு விட்டாள். சமயங்களில் கடவுளை மறுத்து சொல்லும் வார்த்தைகளில் கூட கடவுள் நம்பிக்கை துணிப்பதை அவள் கண்டாள். அப்படி காணும்போது அவள் அமைதியாக எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து தனக்குத்தானே சிரித்து கொள்வாள். அவளுக்கு ரிப்பினை பிடிக்காவிட்டாலும் இப்போது அவள் உள்ளத்தில் அவன் பகைமை உணர்ச்சியை கிளப்பவில்லை. ஒவ்வொரு வாரமும் அவள் வெளுத்த துணிமணிகளையும் புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு ஹஹோலிடம் கொடுப்பதற்காக சிறைக்கு செல்லுவாள். என்றாலும் ஒரே ஒரு தடவைதான் ஹஹோலை கண்டு பேச அவளை அனுமதித்தார்கள். திரும்பி வந்தபோது அவனை பற்றி அன்போடு அவள் பேசினாள். அவன் கொஞ்சம் கூட மாறிவிடவில்லை. எல்லாரிடமும் நல்லபடியாகவே பழகுகிறான். அனைவரும் அவனிடம் தமாஷாக பேசுகிறார்கள்.
அவனுக்கு கஷ்டமாய், மிகவும் கஷ்டமாய்தான் இருக்கிறது.

இருந்தாலும் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்வதே இல்லை. அதுதான் சரி என்று பேச ஆரம்பித்தான் ரிபின். நம்மையெல்லாம் சோகம்தான் மூடி போர்த்தி இருக்கிறது. நாம் சோகத்துக்குள் தான் இருக்கிறோம். இருந்தாலும் சோகத்தை தாங்கி திரிவதற்கு நாம் பழகி போய்விட்டோம். இதில் பெருமைப்பட்டு கொள்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லோரும் தங்கள் கண்களை இருட்டடிப்பு செய்து கொள்வதில்லை. சிலர் தாங்களாகவே கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அதுதான் சங்கதி. நாம் முட்டாள்தனமாய் இருந்தால் நாம் தான் அதன் பலாபலனை அனுபவித்து தீர வேண்டும். விலாசவ் குடும்பத்தின் சின்ன

0: ஆகவே கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அதுதான் சங்கதி. நாம் முட்டாள்தனமாய் இருந்தால் நாம் தான் அதன் பலாபலனை அனுபவித்து தீர வேண்டும். விலாசவ் குடும்பத்தின் சின்னஞ்சிறிய வீட்டின் மீது மக்களின் கவனம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. இந்த கவனத்தால் அவர்களது மனத்திலே சிறு சிறு சந்தேகங்களும் காரண காரியம் தெரியாத பகைமை உணர்வும் ஏற்பட்டாலும் கூட ஏதோ ஒரு இனம் தெரியாத நம்பிக்கை நிறைந்த ஆர்வ குறுகுறுப்பும் ஏற்படத்தான் செய்தது. சில சமயங்களில் யாராவது ஒருவன் பாவலை சந்தித்து அவனை சிரத்தையோடு பார்த்து கொண்டு கேட்பான், தம்பி, நீ புத்தகங்களையெல்லாம் படிக்கிறாய், உனக்கு சட்டங்களெல்லாம் தெரியும், அப்படியென்றால் எனக்கு இதை விளக்கி சொல்லேன். அவன் சொல்லுகின்ற விஷயம் போலீஸின் அநியாயத்தை பற்றியோ அல்லது தொழிற்சாலை நிர்வாகத்தின் அநீதியை பற்றியோ தான் இருக்கும். மிகவும் சிக்கலான விஷயமானால் தனக்கு பழக்கமான நகரத்து வக்கீல் ஒருவருக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்து அனுப்புவான் பாவல். ஆனால் அவனது சக்திக்கு உட்பட்டதாய் இருந்தால் அவனே அதற்குரிய சட்ட விஷயங்களை விளக்கி சொல்வான். வர வர ஜனங்கள் சிரத்தையுள்ள இளைஞனை மதிக்க தொடங்கினார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 1 மணி. இனி தொடர்வது
5: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த பாடகி. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, பெங்காலி மொழிகள்ல பல திரைப்படங்கள்ல பாடியிருக்காங்க. இசையை முறைப்படி கற்று தேர்ந்தவர். 2001 தொடங்கிய இவருடைய திரை இசை பயணம் இன்று வரை தொடர்கிறது. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

கொண்ட குடும்பத்தில் பிறந்த இவர் முதலில் தந்தையிடம் இசையை கற்றார். அதன் பிறகு பல ஆசிரியர்களிடம் முறைப்படி இசை பயின்றார். இவர் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ல பணியாற்றிருக்காங்க. ஆல்பம் ஒன்றுக்கு கொல்கத்தாக்கு செல்ல அங்கு இவருக்கு திரை இசையில் நல்ல எதிர்காலம் உண்டு என்று கூறப்பட பிறகு இவர் மும்பை வந்தார். 1995 இருந்து 1999 வரை வாய்ப்பிற்காக பல முயற்சிகள் செய்து நிறைவாக ஜாவித் அக்தர் அவர்கள் மூலம் மோக்ஷா என்கின்ற ஹிந்தி திரைப்படத்தின் வாயிலாக பின்னணி பாடகியாக தடம் பதிச்சாங்க மதுஸ்ரீ. சுஜாதா பட்டாச்சாரியாக வலம் வந்த இவருக்கு மதுஸ்ரீ என்ற பெயரை சூட்டியவர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தான். இதை பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க மதுஸ்ரீ. எவ்வளவு சண்டைகள் வந்தாலும், எவ்வளவுதான் கோபம் கொண்டாலும், என்றாவது அனைத்திற்கும் விடுமுறை வந்துதானே ஆக வேண்டும். அப்படித்தான் இங்கும் ஊடலுக்கு பிறகு வரும் காதல் எப்பொழுதும் இனிமையாகத்தானே இருக்கும். இந்த மங்கையும் ஊடல் கொண்ட பிறகு காதல் கொண்டு விட்டாள். கொண்ட காதலால் அவளுடைய உணர்வுகளை இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றாள். நாமும் கேட்போமா மங்கையின் உணர்வுகளை இந்த பாடலின் வாயிலாக? பாடல் வருகின்றது ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? தன்னுடைய இனிமையான குரலால ரசிகர்களுடைய மனதை வருடிய பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோ உடைய ஸ்டார்.

பதுஸ்ரீ அவர்கள் 1969 ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கொல்கத்தாவில் பிறந்தாங்க. அம்ரேந்திரநாத் மற்றும் பர்பாதி பட்டாச்சாரியா அவர்களுக்கு மகளாக பிறந்த இவருடைய இயற்பெயர் சுஜாதா பட்டாச்சாரியா ஆகும். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 3 சகோதரிகள் ஆவர். இசையின் மீது ஈடுபட்ட

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். தமிழ்ல கிட்டத்தட்ட 50 பாடல்களை பாடிய மதுஸ்ரீ அவர்கள் முதன் முதல்ல இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில ஆஹா எத்தனை அழகு படத்துல

பாடல் மூலம் தமிழ் திரையுலகில் பின்னணி பாடகியாக அறிமுகமானாங்க. இந்த பாடல உதித் நாராயணன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. ஜி திரைப்படத்துல இவர் பாடிய டிங் டாங் பாடலையும் அதில் வரும் ஹம்மிங்கையும் ரசிகர்களால நினைக்காம இருக்க முடியுமா? ரசிகர்களை மெஸ்மரைஸ் செஞ்சிருப்பாங்க இந்த பாடல்ல. மதுஸ்ரீ அவர்கள் ஜெயம் கொண்டான் திரைப்படத்துல வித்யாசாகர் அவர்களுடைய இசையில ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடிய நான் வரைந்து வைத்த ஓவியம் பாடல் இன்றும் ரசிகர்களின் மத்தியில் வலம் வரும் பாடலாகும். நேசம் என்ற ஒன்று உள்ளுக்குள் வந்துவிட்டாலே உணர்வுகள் அனைத்தும் தத்தளிக்கும் தானே. அப்படி அவர்கள் உணர்வுகளின் பிடியில் சிக்கி இருக்கும் பொழுது அவர்களுடைய நிலையை எவ்விதம் சொல்வது? இரு நெஞ்சங்களின் சங்கமிப்பு உங்களுக்கு பாடலாக வருகின்றது அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில தமிழ்ல இவருடைய குரல்ல முதன் முதலாக வெளியான பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்துல வரும் சண்டைக்கோழி பாடலாகும். இந்த பாடலை பாடும் பொழுது ர உச்சரிப்பிற்காக தன் பல முறை முயற்சி செய்ததாகவும் தமிழ் மற்றும் ஹிந்தியில இந்த பாடலை இவர் பாட 13 நாட்கள் ரெக்கார்டிங்கிற்காக ஆனதாகவும் பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க மதுஸ்ரீ. இந்த பாடல் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த பாடல் மட்டுமல்லாது இவருக்கு நல்ல வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்த பாடலாகும். அன்பே ஆறுயிரை திரைப்படத்துல நரேஷ் ஐயர் அவர்களுடன் இணைந்து

0: പാടിയ பாடல் அதில் வரும் ஹம்மிங் பலருடைய மனதை வருடியவை. இதுல வரும் ஹம்மிங்காக மட்டும் 2 மணி நேரம் தேவைப்பட்டதாகவும் பல்வேறு வகையில பாடிய பின்னரே நிறைவாக உறுதியானதாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்கள். நமக்கு மட்டுமல்ல இவருக்கும் இந்த பாடல் மிகவும் பிடித்த பாடலாகும்.
1: உறக்கம் வாழ்வில் அனைத்து உயிர்களுக்கும் முக்கியமான ஒன்று. காணும் அனைத்தும் உறங்கும் பொழுது இவர்கள் மட்டும் உறக்கம் தொலைந்ததேன். பாடல் வருகின்றது உறக்கத்தை தொலைத்த இவர்களின் உணர்வுகளை சுமந்து கொண்டு.

நீங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. சக்கரக்கட்டை திரைப்படத்துல இவர் பாடிய மருதாணி பாடலை பற்றி என்ன சொல்ல, ரசிகர்களுடைய மனதில் என்றும் ரீங்காரமிடும் பாடல் அல்லவா? பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில இவர் பாடிய மல்லிப்பூ பாடல் இவருக்கென்று ஒரு அடையாளத்தை மீண்டும் கொடுத்த பாடலாகும். வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துல வரும் இந்த பாடலை பற்றி நான் சொல்லவும் வேண்டுமா? பலருடைய டாப் மோஸ்ட் ஃபேவரட் சாங் அல்லவா? மதுஸ்ரீ அவர்கள் தமிழ்ல பல இசையமைப்பாளர்களுடைய இசையில பல வகையான பாடல்களை பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல வரும் உனக்குள் நானே பாடலுடைய ரெண்டு வருஷன்ல ஒரு வருஷனை இவர் பாடியிருப்பார். உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல வரும் வைகாசி நிலவே பாடல பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. பலருடைய மனதை வருடிய பாடல்களுக்குள் இதுவும் அடங்கும். நாம் எப்பொழுதும் அனைத்தையுமே சரியாக புரிந்து கொள்வோமா என்று யாராவது கேட்டால் அதற்கு பதில் இல்லை என்றுதான் இருக்கும். வாழ்க்கை என்ற ஓட்டத்துல எப்பொழுதுமே எல்லாத்தையுமே நம்மளால சரியாக புரிஞ்சுக்க முடியாது தானே. அப்படித்தான் எங்கொருத்தி தன்னவனை தவறாக புரிந்து கொண்டாள். அப்படி அவள் தவறாக புரிந்து கொண்டது தவறு என்று இந்த பாடல் மூலம் நாம் கேட்க போகின்றோம். பாடல் வருகின்றது சக்கரக்கட்டை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

அருமையான ஓய்வு நேரத்தில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். பீமா திரைப்படத்தில் வரும் ரகசிய கனவுகள் பாடல ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில தீபாவளி திரைப்படத்தில் வரும் கண்ணன் வரும் வேலை பாடல பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. சர்வம் படத்துல ஜாவித் அலி அவர்களுடன் இணைந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில இவர் பாடிய சிறகுகள் பாடல் ரசிகர்களுடைய மனதை சிறகடிக்க வைத்த பாடலாகும். மதுஸ்ரீ அவர்களுடைய ஹம்மிங்காகவே ரசிகர்கள் பலர் உண்டு. மங்காத்தா படத்துல இவர் பாடிய நண்பனே பாடல் ரசிகர்களுடைய நினைவில் இடம் பிடித்த பாடல்களில் ஒன்றாகும். உணர்வுகளை குரலின் வழியாக ரசிகர்களுக்கு கடத்தி இருப்பாங்க மதுஸ்ரீ. அது என்னவோ என்ன மாயவோ காதல் என்ற உணர்வு வந்துவிட்டாலே காதலர்களால் அமைதியாக இருக்க முடியாது. அப்படி அவர்களுடைய எண்ணங்கள் எங்குதான் பறந்து செல்லுமோ ரெக்கை இல்லாமலே பறந்து செல்லும் விந்தையை காதலில் மட்டுமே காண முடியும். இந்த காதலர்களும் அதில் விதிவிலக்கல்ல. காதல் கண்டுவிட்டதால் அப்படி எங்கு சிறகடித்து சென்றார்கள் என்பதை பாடல் மூலம் கேட்போமா? பாடல் வருகின்றது சர்வம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

ஏற்படும் இறுக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. சிவாஜி த பாஸ் படத்துல வரும் வாஜி வாஜி பாடல பாடும் பொழுது உச்சரிப்பிற்காக தடுமாறியதாகவும் பாடல் பாடிய பின்னர் சரியாக இல்லை என்றால் வேறொருவர் பாடுவதாக இருக்க, இவர் குரலில் பாடிய பாடலை கேட்ட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இவரே இந்த பாடலுக்கு பொருந்தி போவதாக கூற மீண்டும் இவர் குரலில் இந்த பாடல் ரெக்கார்டிங் செய்யப்பட்டதாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க மதுஸ்ரீ. தீனா அவர்களுடைய இசையில பொறி திரைப்படத்துல பேருந்தில் நீ எனக்கு பாடல பாடியிருப்பாங்க. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில ஆழ்வார் திரைப்படத்துல வரும் பிடிக்கும் உன்னை பிடிக்கும் என்று இவர் பாடிய பாடல் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த பாடலாகும். நாம் எப்பொழுதும் ஒரு சில விஷயங்களை தான் மறப்போம், ஆனா இந்த காதல் வந்துவிட்டாலே காதலர்களுக்கு பல விஷயங்கள் மறந்துவிடும். அப்படித்தான் இந்த பெண்ணுக்கும் தன்னவன் மேல் கொண்ட காதலால் அவள் அன்றாடம் செய்யும் பல விஷயங்களை மறந்து போறா. நாமும் சற்று கேட்போமா, அப்படி இந்த மங்கை எதைதான் மறந்தாள் என்று. பாடல் வருகின்றது இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில காலை படத்துல வரும் எப்போ நீ பாடல பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. சி சத்யா அவர்களுடைய இசையில இவர் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்துல பாடிய உன் பேரே தெரியாத பாடல் ரசிகர்களுடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இவன் வேற மாதிரி திரைப்படத்துல வரும் என்னை மறந்தேன் பாடல் ரசிகர்களால் மறக்க முடியாத பாடலாகும். இசையமைப்பாளர் டி இமான் அவர்களுடைய இசையில கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துல கச்சேரி கச்சேரி பாடல பாடகர் முகேஷ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. டிஃபரெண்ட் ஜேர்னர்ல இந்த பாடல பாடியிருப்பாங்க. வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துல இவர் பாடிய மல்லிப்பூ பாடலுக்காக இவருக்கு நார்வே தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல் விருது வழங்கப்பட்டுள்ளது. மதுஸ்ரீ அவர்கள் பாடிய பாடல்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் போதாததால் சில பாடல்களை நாம இப்போ ஒரு கிளிப்பாக கேட்க போறோம்.

தோட்டம் ஒன்று கண்டு நீரோடை பாய்வதங்கு உண்டு நின்றேறு வெள்ளம் வந்து பாயாது பொன்னேனி தோ

இப்போது தந்தேன்னு சொல் எப்படி வஞ்சிக் கொடி விட்டுக்கிடி ஆரம்ப நேரத்தில் பேருந்த ராகத்தில் பாட்டு

0: நான் எப்படி
1: முத்தாட
0: முத்தாட நூலாட மேலாட வாசிப்படி
1: காதல்
0: கவி

காலம் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை தாண்டி நம் மனசுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான பாடல் இப்போது கேட்கலாம். எங்க விட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் பழைய பாடல்களோட சிறப்பு, அதனோட வார்த்தைகளில் இருக்க கவிதை, இசையில் இருக்க இனிமை, குரலில் இருக்க உயிர், அப்படிப்பட்ட இன்னொரு அற்புதமான பாடல் இதோ பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி லீலா குரல்களில்

நினைவூட்டுகிறோம் நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடரில் இன்று இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், அமைப்பு கே. காளிமுத்து அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

காலத்தால் இன்றும் அழிக்க முடியாத பழைய பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பராசக்தி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் ஒரு துள்ளலான பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 2:37 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்றிரவு 8:30 தென்னவன்கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களை வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே. கிளாசிக் இசை பயணத்தில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து.

காலத்தால் என்றும் அழிக்க முடியாத என்றும் இனியவை இந்நிகழ்ச்சியில் கிளாசிக் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்ததாக ஒலிக்க வருவது மரகதம் திரைப்படத்திலிருந்து. ஜே பி சந்திரபாபு மற்றும் கே ஜமுனா ராணி குரல்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

இன்றைய கிளாசிக் இசை பயணம் உங்களுக்கு இனிமையான நினைவுகளை தந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பல பொக்கிஷமான பாடல்களுடன் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. என்று மினியவை நிகழ்ச்சியின் கடைசி பாடலாக ஒலிக்க வருவது மணமகள் திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு மற்றும் துரைராஜ் குரல்களில்

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது.
1: மாலதி
2: மாலதி மாலதி
0: அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர்.
1: நீ பாடுனா கழுதை தான் கேட்க.
0: சும்மா நீங்க கேளுங்க சாரு.

0: பழமே.
1: இன்றும் இனியவை இனிதே நிறைவுற்றது நேர்களே. நேர்கள் கவனத்திற்கு, இன்றிரவு 9:30 நாடகமலர் நல்ல மனம் எழுத்தாக்கம் பா முருகேசன் அவர்கள் நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் ஜெகசண்முகம், கே ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், கே விஜயலட்சுமி, ஆர் சிவகாமி, மயிலாடுதுறைதா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். அடுத்த நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்னும் சில நொடிகளில்

நேரம் இப்போது 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியுள்ளது. அதிக அளவான மழை நீலகிரி மாவட்டம் மேல்பவானியில் 59 மில்லிமீட்டர் பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுச்சேரியில் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. மிக அதிக அளவான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் பகுதியில் 12.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலை நீலகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கலர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு சின்கோனா, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி தேவாலா, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சிறுவாணி அடிவாரம் உபாசி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தேனி மாவட்டம் பெரியார், தேக்கடி, நீலகிரி பார்வுட், சென்னை பள்ளிக்கரணை, வடபழனி, அடையாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆலந்தூர், மீனம்பாக்கம், சைதாப்பேட்டை மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வடதமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் பகுதி

பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னையில் நாளை அதிகளவு வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஹிருதயம் திரைப்படத்திலிருந்து. இது ஒரு மலையாள மொழி பாடல்.

0: நேரம் 3:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்று சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராஜ்குமார் பாரதி அவர்கள் பாடிய பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கணநாதம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கனகாங்கி ராகத்தில் ஆதி தாளத்தில்

0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சி தொடரலாம் நேர்களே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக துர்மார்க என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ரஞ்சனி ராகத்தில் ரூபக தாளத்தில்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக பாருக்குள்ளே நல்ல நாடு என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடல் தேஷ் ராகத்தில் ஆதிதாளத்தில்.

சங்கீத சாரல் நிறைவுற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 அறிவிப்பு. சிறப்பு நாடக தொடரில் இன்று இரவு 8:30 தென்னவ

பாடல் நிறைவுற்றது. தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026-க்கான அறிவிப்பு. சிறப்பு நாடக தொடரில் இன்று இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், அமைப்பு கே காளிமுத்து அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்கவிருப்பது
2: கொடி கட்டி பறக்குதடா,
1: சூரியலட்சுமி பிக்சர்ஸ் வழங்கும் குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: குடும்பங்கள் குழைக்குதடா.
1: இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், பத்மபிரியா, விஜயகுமார், மஞ்சுளா, எஸ் ஏ அசோகன், வெண்ணிராடை மூர்த்தி, ராம்குமார், ராமகிருஷ்ணன், டைபிஸ்ட் கோபு, மனோரமா, சிஐடி சகுந்தலா, அங்கமுத்து மற்றும் பல. இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன், இயக்கம் ராமண்ணா.
3: மணி அடிச்சா கோயில்ல பிரசாதம், மணி அடிச்சா ஜெயில பட்டசோறு. அங்க சாமியை வச்சு பூட்டுவாங்க, இங்க ஆசாமியை வச்சு பூட்டுவாங்க. அங்க பட்டைய போட்டுக்கின்னு போகணும், இங்க வந்தா பட்டைய கழிச்சிடுவாங்க. அதான் வித்தியாசம்.
4: அப்ப திரும்பி வருவியா?
3: இன்னாயா பின்ன குட்டையில கஷ்டம் தீரலைன்னா திரும்பி வந்துக்கிட்டே தான் இருப்போம். திறந்தே வைக்க சொல்லு கதவை. தா பாரு, பாருமரண்டா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வருதுப்பா.
5: அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே.
3: நீ என்ன, நான் எங்க இருந்து வர, நீ என்ன வந்து பிச்சை கேக்குற?
5: பிச்சை கிச்சை கேக்குற தாயே, என் உயிர் நண்ப சக்கு
4: போயிட்டா.
6: நீங்க வருத்தப்பட்டிருக்க, நான் போயிட்ட மாதிரி. அம்மா, அம்மா எங்க?
4: அம்மாவா?
6: திருடுப்புல முகத்துல ஏன் முழிக்கொழம்பு வரலையா?
5: உங்க அம்மாவும் தங்கச்சியும் திரும்பாத ஊருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஆளாதடா, மனசை தேத்திக்கடா.
6: கோவேன், இதெல்லாம் எப்படி நடந்தது?
5: மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, அதனால உன் தங்கச்சி கல்யாணம் நின்று போச்சு. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அம்மா செத்து போயிட்டாங்க. நீ ஜெயில, தாங்குமா உன் தங்கச்சி மனசு?
6: ஜெயக்குமார் மிருகம்.
4: ஜக்குமா தம்பி, இத நான் எதிர்பார்க்கல தம்பி. கல்யாணத்து அன்னைக்கு அவசரமா வெளியூர் போயிட்டேன், அதனால நேரத்தில் கொடுக்க முடியல. படத்தை வச்சிருக்கேன், இப்பவே கொடுத்துடுறேன்.
6: பணத்தை கொடுத்துடுறா. என் அம்மாவும் என் தங்கச்சி யாரா கொடுக்கறா? உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தை நான் விட மாட்டேன்.
3: எங்க டியூடி போற?
6: இவளோட கழுத்திலையும் தாலி ஏறவே கூடாது. இந்த சாக்கடையில புழுவாயிருந்து அணு அணுவா சாப்பிடும்.
3: அப்பா செஞ்ச பாவத்துக்கு பொண்ணு என்ன செய்யும்?

0: வேலி, உனக்கு எது கிடையாது எல்லாம். இவ்வளவு வியாபாரத்துல தள்ளு, பணத்தை அள்ளு. நான்
1: அப்பாவ
2: கொண்டு தங்கச்சி இங்க தூக்கிட்டு போயிட்டான். நீ கவலைப்படாத, நாம போலீஸ்ல பிராது கொடுத்திருக்கோம். எப்படியும் நம்ம கத்தூரி அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க.
3: அப்பா, என்ன அனாதையாக்குறவன நான் விடமாட்டேன். தங்கச்சியை கடத்திட்டு போனவன, உங்களை படுகொலை செஞ்சவன, உயிர் போறதுக்குள்ள பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். இது உங்க மேல சத்தியம்.
1: என்னையே இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. என்ன இடத்துல நான் இருக்கேன்?
4: எந்த இடம் நான் கேக்குறேன்? சரதேஷ கொடுமையால கல்யாணம் பண்ணிக்க முடியாதவங்க வெறியில அன்னாட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற இடம். தொட்டு சாதி கட்டவன் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ. வயிற்றுக்காக பழைக்கிற இடம். இங்க வந்துட்டா அழக்கூடாது, சிரிக்கணும். சிரிக்க சிரிக்க சம்பாதிக்கலாம், ஊர் சிரிக்க சிரிக்க பணம் சேர்க்கலாம்.
3: கோவிந்தா,
5: உப்பளத்தார் மகன் செல்வம் தானே? உங்க நைனா செத்து போனப்ப நான் வந்தேன். பெரியவர் செத்து போனிக்கு கடம் மேல இருந்துச்சு.
3: நீ புள்ளாதான் இருக்க காரணம் அந்த கொலையை செஞ்சது உன் உயிர் சிநேகிதன் ஜக்கு தானே?
5: அவன் மாமியார் வீட்டுல இருந்து வந்துட்டானா?
3: ஏ, உனக்கு தெரியாத, ஜெயில இருந்து வந்து அவனை வரவேற்க போனது நீ தானே? ஜக்கு எங்க ஒழிச்சு வச்சிருக்க சொல்லு, சொல்ல போறியா இல்லையா?
5: ஐயோ, ஜக்கு எங்கடா இருக்கிற?
3: கோவிந்தா, ஜக்கு எங்க இருந்தாலும் சொல்லி வை, வேட்ட ஆரம்பிச்சாச்சு. அவனை ஒழிக்காம விட மாட்டேன்.
6: செல்வோ, நீ ஜக்கு தீர்த்து கட்ட போறியா? இதுடா உனக்கு நான் வேலை தரேன். ஜக்கு, உனக்கு வீரத்திற்கு ஒரு வேலை வந்து விட்டது.
7: வெரி குட் மார்னிங். வாடா ஜக்கு, எப்ப வந்த? கையில என்ன கதாச்சி? நான் மறுபடியும்
8: கதிர்வேலு மகன் கிளம்பி விட்டான்.
9: எங்கிருந்தாலும் உயிரை எடுப்பதாக சபதம் செய்திருக்கிறான். அவன் தந்தையை நீ கொலை செய்த பழிக்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். இப்படிக்கு லயன் கோவிந்தன் சாராய கடை தாண்டிச்சேன். திருட்டு குத்ததுக்காக ஜெயிலுக்கு போனேன் நினைச்சேன். இப்ப கொலையாவா?
3: மனசுல உனக்கு துரோகம் நினைச்சிருந்தா மறுபடியும் நான் இங்க வந்திருக்க மாட்டேன்.
10: அப்படி என்னங்க
3: நிலைமை? ஊர்ல எங்க அப்பா ஒருத்தர் கொலை பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, என் தங்கச்சியை கடத்தி போயிட்டான். அவளை என்ன செஞ்சா, அவ எங்க இருக்கான்னு தெரியல. அந்த கொலகாரனுடைய பேர் தெரியும், ஆனா அவன் அடையாளம் தெரியாது. அவனை எப்படியும் கண்டுபிடிக்கணும், பழிக்கு பழி வாங்கணும்னு துடிச்சு, ஆனா அவன் எங்கேயுமே கிடைக்கல. நெஞ்சில வேதனையோட வாங்கிருக்கேன்.
10: கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமனார் குழந்தையாளோட ஒரு குடும்பமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா ஆசையில அந்த படுபாவை இப்படி மண்ணளை கொட்டிட்டான். உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே.
3: நீ இருக்கும்போது எனக்கு
10: அது எனக்கும் நல்லா தெரியும். இனிமே நான் உன்னை தனியா விட மாட்டேன். ஏன்னா நீ இந்த கவலையில ஏதாவது பண்ணிக்கல. நீ எப்போதும் என் பக்கத்திலே இரு.
7: போக போக ஏன் வரலன்னு கேட்பாங்க. அதுதான் இந்த இடத்து பழக்கம். எல்லா 1000 போட்டாச்சு வா.

0: கிட்ட
1: நெருங்கினேன்
0: கால் இடத்துல பித்து எடுக்காது பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. உங்க கால விழுந்து
2: கஸ்தூரி, எப்படியோ நமக்கு பணம் வேணும். நீ தப்பு தண்டா செய்ய வேண்டாம். கஸ்டமருங்க குஷியா இருக்கிற மாதிரி எப்பவும் நீ ஆடணும். சம்ஜே
0: ஆறுமா ஆறு, எவ்வளவு நேரம் வேணாலும் ஆறு. கால் பழுதடைஞ்சாலும் சரி, மானம் மட்டும் பழுதடைய கூடாதுமா. எங்கன்னா எப்பவோ என்னைக்கோ என்ன தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டா வாரி அனுப்பிக்கிறமே தவிர துரோகின காரி துப்ப கூடாது மா, துப்ப கூடாது.
3: ராம் ராம் சஜி.
4: ராம் ராம். அரே ஜக்கு, என்ன மறுபடியும் இங்க வந்திருக்கானோ?
3: வேற பரமா சொன்னேன் நீ உயிரோட இருக்க மாட்டேன். இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்க.
4: அரே என்ன இது, சோட்டா சாமான் கொண்டாராங்க. நீங்கள் பெருசா சாமான் திருடி கொண்டாராங்க, நாம பெருசா பணம்
3: தரானே. ஓ ஹை ஒமேகா வாட்ச், நியாயமான விலை கொடு.
4: சஜி எப்பவும் நியாயம் தான் தரா. ஏய் தோ 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது.
3: அதுதான்டா ஒமேகா விலை.
4: அரே சக்கூர், போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீங்க போன் போலீங்க.

0: அப்பா உனக்கு எடுத்து கும்பிடுறேன். அப்பா முதல்ல எடுத்து விட்டு கிளம்பு, இல்லைன்னா அவங்க வந்துருவாங்க.
1: யார் வருவாங்க?
0: என்ன யார் சுட்டாங்களோ அவங்க. வா முதல்ல ஒண்டியர் பிளீஸ்.
1: எங்க போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு?
0: ஹாஸ்பிட்டலோ போலீஸ் ஸ்டேஷனோ வேண்டாம், டிக்னிஃபைடா இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தங்குற மாதிரி எங்கேயாவது இடம் பண்ணி கொடுத்தா நான் என் வாழ்க்கையில ஒண்ணு மறக்க
1: மாட்டேன்.

0: இனிய அன்பையும் பாசத்தையும் யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ரொம்ப பேருக்கு துரோகம் பண்றதுனாலதான் ஆண்டவன் இன்னும் கல்லாவே இருக்கான். அவன் மட்டும் உயிரோட என் கையில மாட்டிட்டா
1: கிழிப்ப கிழிப்ப சரக்கு உள்ள போனோம்னா ஆண்டவனுக்கே சவால். இனி என்ன உங்ககிட்ட பேசி போயா போயா
2: என்னப்பா குமார் எங்க போற? குடும்ப விரட்டுத மைனா இவனை யாருன்னு நினைச்ச?
1: தண்ணி வண்டி
2: குமார் குமார் வாப்பா. அவ மட்டும் நேத்து ரவுடிய கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா எங்க என்ன ஆயிருக்கும்?
3: ஜெயிலுக்கு
2: போனா பெரிய தியாகின்னு சொல்றான். நீ கத்தி குத்து வாங்கிருக்க, ரத்தம் செஞ்சிருக்கா, ரத்தம்
1: என்ன மன்னிச்சிடுங்க. குடிக்கிறவங்க எல்லாம் அயோக்கியம் சொல்றாங்களே, அப்படி நினைச்சு நான் உங்களை எப்படி எப்படியோ
3: பேசிட்டேன்.
1: நான் கடைக்கு போய் சூடா டீ கொண்டு வரேன்.
4: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். தொடர்வது குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: எனக்கு பாசம் காட்ட யாருமே இல்லை நினைச்சேன்.
5: மைனா கண்ணு எங்கடா மறைஞ்சிருந்த?
6: ஏய் கண்ணு மூக்குன்னு பாய் கிழிஞ்சிரும்.
5: எங்க முதலாளி நிலத்துல இருந்துகிட்டே உனக்கு அவ்வளவு இல்ல?
6: இப்ப என் கைய விடுறியா இல்ல
5: குரல் கொடுப்பியா? குடு, நல்லா குடு. இன்னைக்கு எங்க முதலாளிக்கு நைட் டிஃபன் நீதான்.
6: நடக்காதீங்க, உங்களால முடியாது.
5: பரவாயில்ல, நான் சமாளிக்கிறேன்.
6: சொன்னா கேளுங்க. கால ரத்தமா கொட்டு.
5: முன்ன கொட்ட ரத்தம் வேஸ்ட், இது அண்ணன் தங்கச்சிக்காக கொட்ட ரத்தம்.
6: என்ன அலறிங்க, கால் வலியா?
5: இல்ல மனவலி.
6: வாங்க வீட்டுக்கு போற.
5: இல்ல மன போற.
6: தங்கச்சி சொன்னா அண்ணன் கேட்கணும். வாங்க.
7: என்னப்பா கொலை கொள்ளை பத்தி கூட தமாஷா பேசுற?
5: என் வாழ்க்கைய தமாஷா இல்ல, அதான் தமாஷா பேசுறேன்.
7: எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா.
5: என்ன பிடிச்சு போய் பிடிச்சு இருக்குன்னு சொல்லுங்கம்மா.
7: சரி சரி, பிடிச்சிருக்கு. என் மகளை காப்பாத்தின இல்லையா? நீயும் என் மகளை போல கட்டு போட்டேனா?
5: கட்டு போட்ட இல்ல, இனிமே இந்த கட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, பிரியவும் முடியாது.
7: நீ எங்கேயும் போக கூடாதுப்பா. அந்த புள்ள செல்வத்துக்கு என் மகளுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க கல்யாணத்தை நீதான் முன்னால இருந்து நடத்தணும். என்ன நான் யோசிக்கிறேன்?
5: ஒண்ணு இல்ல, எனக்கு காயம் பட்டது ரொம்ப லாபமா போச்சு. எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிட்டா அவளை கல்யாணம் பண்ண வேண்டிய கடமையும் எனக்கு வந்துருச்சு. நீ இந்த அம்மன் கிட்ட என்ன அப்ளிகேஷன் போட போறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா.
0: என்னடா தெரியும்?
5: அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த அம்மா இருக்கா, நானே நிறைவேற்ற வைக்கிறேன்.
6: பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சது
5: போலீஸ்
6: உடலங்க அம்மன் தான். எனக்காக நீங்க அம்மனை நம்பியே தீரணும். நிச்சயமா சொல்றேன், உங்க பிரார்த்தனை என்னவோ வேண்டிக்கீங்க, அவ கட்டாயமா முடிச்சு வைப்பான். பாருங்கள
5: பாப்போம்.
0: உன் தங்கச்சி இவ்வளவு சொல்லுது இல்ல, வேண்டிக்க என்னப்பா?
5: சரிப்பா, ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றீங்க, அதுக்காக ஒரு ரெண்டு ரவுண்ட் வேண்டிக்கிறேன். மச்சான் நடத்து.
0: அம்மா, என் பரம விரோதி எங்க இருந்தாலும் அவனை சீக்கிரமா காட்டி கொடுக்கணும். ஐயோ, என் பழியை நான் சீக்கிரமா தீர்த்துக்கணும்.
5: அம்மா தாய, என்னமோ நம்ம அம்மையா ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றான்னு சொல்லி நான் உன்னு கேட்டுக்கிறேன். என் பரம விரோதிய நீ இமீடியட்டா காட்டி கொடுத்துரு. இல்ல சாரிம்மா, நான் உன் மூஞ்சிய பார்க்க மாட்டேன்.
0: சந்தர்ப்ப சூழ்நிலை தானே ஒவ்வொருத்தரையும் குற்றவாளியாக்குது. இல்ல
5: மச்சான்
8: என்ன? சொன்னபடி இந்த இடத்தை விட்டு முறையா காலி பண்ணதுதான் நியாயம். இல்ல சட்டப்படி இந்த குப்பத்தையே காலி பண்ண முதலாளிக்கு பர்மிஷன் இருக்கு, அவ்வளவுதான்.
5: லெட் மீ சீ.
0: காட்டுங்க. நீங்களா காலி பண்ணல, நாங்களா குடிசைகளை தூக்கிடுவோம். சொல்லியாச்சு.

0: ஏன் இருக்கிற ஏதாவது சொல்லணுமா?
1: சொல்ல வேண்டாம்.
2: குடிசைய உடனடியா காலி பண்ண சொன்னா நாங்கெல்லாம் என்ன நாடோடி கும்பல நினைச்சீங்க?
0: இலவசமா ஏ இடத்துல குடியிருந்தா அதுக்கு நீங்க ஓனர் நினைச்சீங்க?
1: பல வருஷமா நாங்க இதே இடத்துல குடியிருக்கோமே, இதே கேள்வி நீங்க அப்பா கேட்டீங்களா?
3: பல வருஷமா வாழ விட்டதுக்காக இப்ப விவகாரம் பண்றீங்களா? இல்ல விவகாரம் பண்றீங்க?
1: என்னயா திடீர்னு நரம்பு கிளம்பி இசுக்குச்சா? என்னமா அரைக்கிறிய? தலைக்குமா இருக்கும்போது வாழ நீ என்னத்துக்கு ஆடுற?
4: தலை ஆடல, அதனால வாழ ஆடுது.
5: ஒட்ட நிறக்கிடும்.
0: எங்க முதலாளிய பேர் சொல்லி கூப்பிடாதா? மடையா
5: தாகியன் சொன்ன டாப்பே எகிரி போகும். உன்னை வாங்கினதெல்லாம் அட்வான்ஸ்டா இப்ப மொத்தமா கொடுப்ப. நம்ம கிட்ட உங்க வச்சுக்காத, அம்பேர் பண்ணிடுவேன்.
0: மிரட்ட வேண்டாம், மேட்டருக்கு வாங்க. என்ன கேக்குறீங்க?
2: இதுவரைக்கும் இவங்க எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம். அனாமத்தானி விட்டு இருந்த நிலத்துல மரம் செடி முளைச்சிருந்தா வெட்டலாம், ஆனா மனுஷங்க வாழ்ந்தா வெட்டவும் முடியாது வெளியேற்றவும் முடியாது. இதத்தான் நாங்க சொல்றோம்.
6: மத்தவங்க நிலத்தை நீங்க சொந்தமா உரிமை கொண்டாட முடியாதுன்னு சட்டம் சொல்லு.
5: சரிப்பா, இப்ப நான் சொல்றேன், இந்த நிலத்துக்கு என்ன விலை?
0: விலைய நீ கேக்குறியா?
5: கேக்கூடாதா? நான் என்ன ஆம்பளை இல்லையா தகுதி இல்லையா என்ன முடியல?
4: கேக்குறவன் சரியில்லையே.
5: குடுக்கற சக்தி இருக்கேப்பா. ஜெயக்குமார், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
0: ஒரு வாரத்துக்குள்ள குடுக்கல, இந்த குடிசைகள் தரமட்டம் ஆயிடும்.
2: எதை நம்பி ஒரு வாரத்துல பணம் தர? சவால்
5: என்ன நம்பிதான் மச்சான்? அங்க பணம் இருக்கு, தள்ளா போச்சு. நீங்க எல்லாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவங்க உங்க வேலை கவனிங்க, நான் இருக்கேன்.
0: சொன்னபடி ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த வரையில நான் நிதானமா தான் நடந்துகிட்டேன். ஆனா அந்த நிதானம் கட்டு பேசினானே அந்த ஜெயக்குமார், அவன் எங்கே?
2: ஐயா கொஞ்சம் பொறுங்க, என் ஃப்ரெண்டு சொன்னா வராம இருக்க மாட்டான்.
7: முதலாளி, ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு மணி நேரம் அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு.
0: ஆமா, ஏய் இடிச்சு தமிழ்
2: சொன்னாக்கிறேன். சொல்லியா பொழுதா கடம்புல குடிசையோட சேர்த்து மொத்தமா தர்ற மட்டமாக்கிடுங்க. புல்டோசர் இல்ல, எலிபென்ட் டோசர். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இனிமே இந்த குப்பத்துல ஒரு குடிசை கூட இருக்க விட மாட்டேன். அப்படி இருக்கிறதுனா முதல்ல என்ன கொண்டு அழுக்க போப்போ? முதல்ல என்ன கொண்டு அழுக்க போப்போ? போன பக்கம் யாராவது தடுப்பீங்க?
5: முதலாளி திறந்து காட்டுங்கடா பணத்தை. ஏயா பணத்தை பார்த்த உடனே போட மாதிரி வாய போடுற? ஓகே சார், பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு இந்த பணத்தை எடுத்து முகத்துல தூக்கி எறிங்க. இனிமே இந்த நிலம் இந்த குப்பத்துக்கே சொந்தம்.
0: பழைக்கு ஏது பணம்னு நினைச்சோம், இப்ப பணக்காரையா எல்லாம் உருவாயிட்டான். மைனா விழுன்னு பிளான், ஆனா நாம எல்லாம் விழுந்துட்டோம்.
4: அந்த குப்பத்து பயலுக்கு ஹரியானாவோ பஞ்சாபோ விழுந்துருக்கும். லாட்டரியில ஏதோ மொத்தமா அடிச்சிருக்கான். மைனாவை இழந்துட்டுமே தவிர மத்த வகையில நமக்கு லாபம் தானே? 10,000 பேராதிகளுக்கு 2,00,000 வாங்கிட்டுமே.
0: வாங்கிட்டோமா? வாங்கிட்டேன்.
4: என்ன முதலாளி,
0: 2,00,000 வச்சு காணமடா?
4: முதலாளி என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அங்க பாருங்க, ஏதோ லெட்டர்.
0: திருடனுக்கு திருடன் கணக்கு பண்ணிட்டான். பரவாயில்ல,
4: அம்பி கோகுல்தான், கள்ளப்பணத்துக்கு கணக்கு வேணுமடா, இல்லாவிட்டால் வருமான வரிக்கு நீ ஆளாவாய். உன் நன்மையை முன்னிட்டு உன் பணத்தை எடுத்தே உன் நிலத்தை வாங்கி தந்து விட்டேன். கணக்கு வந்து விட்டது, கருப்பு வெளுத்து விட்டது, குப்பத்தின் கஷ்டமும் தீர்ந்து விட்டது. வாழ்க நீ குப்பத்து ராஜா ஜெய்குமார். முதலாளி சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே வாழ்த்தி இருக்கிறான்.
0: வயிற்றுல கிளப்பி இருக்கிறான்.
4: முதலாளி உடனடியா போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கட்டி
0: விட்டு. எப்படிடா முடியும்? கணக்கில் வராத பணம் ஆச்சடா. நல்ல கண்ணு, இது சாதாரண கருதாசி இல்லை.

0: பயங்கர சவால். இவனா நானான்னு முடிவு பண்ணணும். நல்ல கண்ணு, இந்த ஜெயக்குமார் யாரு எவன்னு இவன் ஜாதகத்தை கண்டுபிடி. விதியை நான் எழுதுறேன்.
1: கொடி கட்டிப்பாரு.

0: சேவே. டாக்ஸி வரமா?
1: எங்க போகணும்?
0: ராமகிருஷ்ணா ரோடு.
1: சரி, கார். என் தங்கச்சி நினைவா, இந்த நாளை நான் விரத நாளா கொண்டாடுறேன்.
0: இங்க ஏதோ பார்சல் இருக்கு, யாராவது மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா?
1: இந்த நாள்ல என் தங்கச்சியோட நினைவா, அதை எந்த பொண்ணுக்காவது பரிசா கொடுப்பேன். என்னவோ சொல்லுவாங்களே, ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு. அதே மாதிரி ஊராம் தங்கச்சி என் தங்கச்சியா நினைச்சா, காணா போன என் தங்கச்சி கிடைக்க மாட்டாளா அப்படிங்கிற நம்பிக்கைதான். கார்லயே தங்கச்சி இருக்கும் போது நான் ஏன் ஊர்ல தேடணும்? இந்த அம்மா, உங்க கௌரவத்துக்கு இந்த புடவை சரியில்லைன்னா என்ன மன்னிச்சிருங்க.
0: இதுல கௌரவம் என்ன? எந்த அண்ணன் பாசத்தோட தரோ, அவரையும் என் சொந்த அண்ணன் நான் நினைச்சுக்கிறேன். சொன்னாரு உங்க தங்கச்சி இங்கதான் இருக்கேன் சொல்லணும்னு துடிச்சேன். முடியலம்மா, முடியல. இதுவரைக்கும் எங்க இருந்தேன்னு கேட்டா, இதுவரைக்கும் இருந்த இடத்த சொன்னா, நான் இருந்த இடத்துல நல்லவளாதான் வாழ்ந்தேன்னு சொன்னா, தெய்வம் கூட நம்பாதேம்மா. அதனாலதான் பேரு கூட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணு மாதிரி புடவையை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்.
2: தேகோ பேட்டி, உனக்கு வரைக்கும் நம்ம நல்லவோ, என்னைக்காவது உங்க அண்ணனை பார்த்தா நீ நல்லவோன்னு நம்ம சொல்றான்.
0: அம்மா,
3: நாங்களா பிடிச்சா கூண்டோட கைலாசம். ஜாக்கிரத, கமா.
2: ஜகு, உன்னை பார்க்கதான் வந்தேன்.
4: குஸ்திரி எப்படி இருக்கா?
2: அவளுக்கு என்ன குஷி மேல இருக்கா?
4: குஷியா? தாவாய், அவளை படுக்குழியில கழிட்டியா?
2: அரே கியா பாத்தே, நீ சொன்னாலும் அந்த தப்பு நாங்க செய்யறான் இல்லையா ஜகு?
4: அப்போ கஸ்தூரி,
2: நாம கெடுக்க மாட்டாங்க ஜகு. நானும் ஒரு தாய்தான், எல்லாருக்கும் சைத்தால் ஆயிட்டா பகவான் நம்ம சும்மா விடுறான் இல்லை. பல பொண்ணுக்கு நான் நாயா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காவது தாயா இருக்கணும். அவ கெட்டு போகலை தகு.
4: பெரிய தவிர சொல்லிச்சது பயந்தேன்.
2: ஜகு, நீ இந்த குப்பத்து மேல இருக்காதே, போலீஸ் உன்ன தேடுறான். எங்கேயாவது ஓடி போ.
4: எங்கே ஓடுது? எல்லாம் விட்டு போச்சு நினைச்ச அந்த ஆண்டவ மறுபடியும் பாசத்தாலே கட்டி போட்டான்.
5: குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இனி கேட்கலாம் குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
6: வண்டிய காலாடி பேட்ட பொம்மி குப்பம் போகணும். அப்பா, என்ன வெயில், மூளையே உருகி போயிடு போறது. அப்பா அப்பா, அந்த ஜக்குவை பார்த்து செல்வமா.
7: இப்ப தெரியுமா ஜக்கு இருக்கிற உனக்கு? என்ன, உன்னை ஒரே அடிச்சு கொண்டுடும். திருடன் தலையாரி வீட்டுல நுழைஞ்ச மாதிரி இந்த கோவிந்தா அந்த செல்வத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டானே. டிரைவர், அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு.

0: போய் அட்ரஸ் கேக்குறீங்களே, நான் என்ன
1: செய்வேன்?
0: முருகா உன் மனு முருகாதா, முருகா முருகா.
1: ஐயோ ஐயோ,
0: டிராக்டர் ஒட்டியா இந்த
2: ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்மள பிச்சு குதறி போடுவோம்.
3: முதலாளிய பார்க்க வந்ததா புது புது கதை விடல அப்படியே.
0: ஐயோ தம்பி, அந்த கட்டைய நேர்த்து பண்ணிடாத எரிக்கிறதுக்கு
1: உதவும்.
4: எங்க கையை காலையெல்லாம் எடுத்துக்க எடுத்துக்க போலீஸ்க்கு போலீஸ்க்கு.

0: இவரு தாங்க நாம தேடிக்கிட்டு இருந்த லயன் கோவிந்தன். ஏயா கர்ஜிக்கிற, குழந்தைங்க பயப்பட போகுது.
1: வாங்க கோவிந்தன், நான் தான் கோகுல் தாஸ்.
2: உங்க பேர்லயே தெரியுதுங்க, கோலாகலமா குஷியா பிசியா பசியா இருக்கிறீங்க.
1: நீங்களும் இந்த குஷியில கலந்துக்கிறது.
0: ஏன் பறக்கிறேன்? அண்ணங்கிட்ட சில்மிஷம் செய்யுங்க, ஆனா சேதாரம் செய்யப்படாது.
3: நல்ல கண்ணு, நீ நல்ல
0: என்ன கொஞ்சற, அதுக்குதான் பக்கத்துல ஆளு குடுத்திருக்கிறானே.
3: நீ என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துன, ஆனந்தத்தை கொடுத்த, நீ நல்ல நண்ப, உயிர் நண்ப, என் ஜக்கு மாதிரி.
0: ஏன்பா, யார் அந்த ஜக்கு?
3: ஜக்குவ தெரியாது, குப்பத்துல ஜெயக்குமார் பேர்ல சுத்துறானே அவன் தான் ஜக்கு.
1: டிரைவர் செல்வத்தோட சிநேகிதரா
3: மலாளி? தப்பு தப்பா தப்பு தப்பா சொல்றீங்க.
2: செல்வமும் ஜக்குவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தனம் ஒருத்தன்.

0: அடே, உன்னை தேடாத ஹாஸ்பிட்டல் இல்லடா.
1: என்னையா?
0: ஆமா,
1: தெரிஞ்சதுப்பா.
0: நான் உனக்காக தேடாத இடமே கிடையாது. உன்னை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
1: நாம தான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தள்ளுவோம். இந்த கணக்குள்ள நம்பிய உள்ள தள்ளிட்டானே.
0: டேய், கண்டுபிடிச்சிட்டேன். என் எதிரி ஒருத்தனை நான் பிடிச்சு வச்சிருக்கேன்.

0: அவரை கடத்திட்டு போறதுக்காக கணக்கு பிள்ளை இந்த பிளான் பண்ணிருக்கான். எங்க போப்பது அந்த நாய்? அந்த கோகுல்தாஸ் வீட்டுல தானே வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். வரமா
1: தேவச்சா. யாருமா எதிரி? என்கிட்ட சொல்லுமா, சும்மா அம்பேல் பண்ணிடுவேன்.
0: நானே பாத்துக்கிறேன்.
2: கோவிந்தா, நீ லயன் கோவிந்தாங்கிற பேரை எடுத்துட்டு லயன் ஜெகதல பிரதாப்னு வச்சுக்க.
3: ஏண்டா நல்ல கண்ணு, இப்ப நேரம் என்ன இருக்கும்?
2: இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்த கெட்ட நேரம் தான் ஆரம்பிக்கும்.
0: கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சுடா.
2: ஓடுங்க,
0: ஓடுனே உன் பணத்தை பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். என் ஃப்ரெண்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு போய் சொல்லி ரெண்டு பயல்களை தப்பிச்சு வந்துட்டீங்களே, எப்போ எங்க மறைச்சு வச்சிருக்க
2: சொல்லு. பாட்டில் போடுறவன் பாட்டிலேயே போயிடுவான்னு சொல்லுவாங்களே லைன் கோவிந்தா.
0: எங்க வச்சிருக்க சொல்லு. கோகுல்தாஸ், நீ அவங்களுக்கு கூட்டாளிய?
1: பயந்து அவங்கள பயமுறுத்தனா சும்மா இருப்பனா? என் விருந்தாளியா வந்திருக்கிறான் லைன்
2: கோவிந்தன்.
0: உனக்கு விருந்தாளி, ஆனா எனக்கு என் பரம விரோதிய பதுக்கி வச்சிருக்கிற பகையாளி.
1: உனகிட்ட புனிய பதுக்கி வச்சிருக்கிற இடத்த கேடு முட்டாள். ஜக்கு இருக்கிறார எனக்கு தெரியும். உன் தங்கச்சிய எந்த கோலத்துல எங்க வச்சிருக்கிற அதுவும் எனக்கு தெரியும். இல்லாதவங்கிட்ட போய் சொன்னா எனக்கு என்ன ஆக போகுது?
0: ஜக்கு இங்க இருக்கா? தயவு செஞ்சு சொல்லிடு. அதுக்காக நீ என்ன கேக்குறியோ என்ன செய்ய சொல்றியோ சத்தியமா நான் செய்யறேன்.
1: அதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நான் அவமானப்பட்ட அந்த குப்பத்துல அந்த ஜக்கு உன் கையாலேயே சாகணும். அதுதான் என்ன ஆசை.
0: சாகரிகிற கோவிந்தா, சாகரிகிற. ஆனா அவன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு.
1: பாத்திரப்படாது. அவனை காட்ட வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட காட்டுறேன். இப்ப நீ போகலாம்.
4: கஸ்தூரி, இவன் நம்பிக்கையோட சொல்றான்.
5: ஆமா கஸ்தூரி, ஹோட்டல்ல ஒரிஜினல் நெய்ல ஸ்வீட் இருக்குதோ இல்லையோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ சுத்தம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்லா யோசிச்சு பாரு. எங்க முதலாளி நினைச்சிருந்தா உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியாது. கலை ஆர்வம், கலை பித்து, வாட்டத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஆசை, ஒரு துணிப்பு. யார் யாரை எங்கெங்க வைக்கணும், எப்படி எப்படி நடத்தணும், இதெல்லாம் எங்க முதலாளிக்கு அத்துப்படி. நீ தைரியமா வாமா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இது சத்தியம்.
1: சபாஷ் நல்ல கண்ணு.
2: என்னங்க இதுகளை போய் சபாஷ் சொல்லிட்டு? குமாலைய கையோட நேருக்குற பக்கியோட பாருங்க, பிச்சு கொதறி விடாதீங்க.
1: நல்ல கண்ணு, மான் கிட்ட தானே கஸ்தூரி கிடைக்கும். மான போல கஸ்தூரியும் மானமுள்ளவன் எனக்கு நல்லா தெரியும்.
4: முதலாளி, உங்களுக்கு என்ன பத்தி இப்படி தெரியும்?
1: சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன், வாயன் பின்னால. உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியும் நான் கேட்டேன். அந்த ஜக்கு எனக்கு நல்லா தெரியும்.
4: முதலாளி,
1: தாராபாய் வீட்டுல உன்னை தள்ளி விட்டவன் அவன் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏதோ ஒரு வஞ்சத்துல உன் வாக்கி அவன் பாழாக்கினான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும்.
4: உங்களுக்கு அந்த துரோகி தெரியும்னா தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க. நீங்க செய்யற உதவிக்கு பரிகாரமா எதை கேட்டாலும்.
1: குடி.
4: எந்த விஷயத்த குடிச்சாதான் எனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்றீங்களா?
1: நீ அந்த ஜக்கு வஞ்சம் தீர்க்கணும்னு நினைக்கிறியா இல்லையா?
4: ஆமா, என் லட்சியமே அதுதான். ஒரு மரமா வாழ்ந்த எங்க குடும்பத்தை வெட்டி விறகாக்கி இப்ப வேதனையில நான் பத்தி எறிகிறேன் பாருங்க. அதுக்கு பதிலா அவனை நான் உயிரோட எரிக்கணும். அவன் சாம்பல கடல்ல இல்ல முதலாளி, சாக்கடையில கரைக்கணும்.
1: இவ்வளவு கோபம் உனக்கு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த வேகம் வேணும். பூனை புரியாகணும்னா அதுக்கு இதுதான் மருந்து. கயங்காத. உன் தகப்பனை கொன்னவன் உன் தன்மானத்தை கிழித்தவன். உன் கையாலேயே பலியாகணும்னா
4: அந்த ஜக்கு
1: கரையோரமா இருந்தா மீன் கிடைக்குமா? ஆழத்துக்கு போ.

0: எவரா குட்டி என்ன நீ அங்க கோழி பொதி வளர்ந்துட்டு இருக்க, அங்க போகாம இங்க என்ன தனியா உக்கா நடந்துட்டு இருக்கே, என்ன சமாச்சாரம்?
1: ஆமா பந்தயம் பழி இதெல்லாம் அவங்க உங்களுக்கு விளையாட்டு, அதனால எனக்கு எல்லாமே பறிப்படி.

0: என்ன சொல்ற?
1: எதை சொல்றது? பாஞ்சாலி கதையில பாஞ்சாலிய மானபங்கப்படுத்தினா, துரியோதன தொட தட்டினா, அதே தொடைய முறிக்கிற பாருன்னு பீம சபதம் எடுத்தானா, கடைசியில தொடையில அடிச்சா கொன்னானா துரியோதன.
0: அம்மா மைரா குட்டி, அது அந்த காலம், சட்டம் கிடையாது, போலீஸ் கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது, பூந்து விளையாடினாங்க பீமரும் துரியோதன. இப்ப அப்படி ஏதாவது பண்ணா அம்பேலும் தொகலை தூக்க விட்டுருவாங்க. சரி, யாரு பீமர், யார் துரியோதனர், எவத்துடைய எவன் முறிப்பா, என்ன பழி?
1: போய் கேளுங்க, என் உயிரை வாங்குற உங்க உயிர் சிநேகிதர் செல்வத்தை எவனோ ஜகுவான்.
2: காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாரு இல்லையா?
0: இவ அப்ப செஞ்ச துரோகத்தினால என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறல, அவ செத்து போயிட்டான். இவளோட கழுத்துலயும் தாலி ஏறவே கூடாது. இந்த சாக்கடையில குழுவா இருந்து ஆளு அணுவா சாப்பிடும்.
3: ஆள் இவன் தான் கண்டேன் அவரையும் அம்பே.
1: அந்த ஜக்கு அழிச்சா இவர் வஞ்ச தீரும். ஆனா என் வாழ்க்கை தூக்கி எறிஞ்சு எனக்கும் உனக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு. ஏன்னா சட்டம் அவரை தூக்குல போடுமா? இவர் தூக்குல தொங்குனா நான் மட்டும் உயிரோட இருப்பேனா? நானும் ஏதாவது மரத்துல தொங்கிட்டு போறேன். அண்ணா, அண்ணான்னு சொல்ல நீங்க மட்டும்தான். உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, இவர் பழி வாங்கும் போது அந்த ஜக்கு கை சும்மாவா இருக்கும். அப்படியே இவர் ஜக்குவை கொண்டாலும் சட்டம் தான் இவர் சும்மா விடுமா? எப்படி இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் சாகுறத தவிர வேற வழியே இல்லை. உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா, இந்த வஞ்சம் எல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. ஏன்னா சும்மா இருக்கீங்க, சொல்றேன்னு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா.
4: பிறகு குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
5: ரொம்ப கொதிக்கிறதுனா நெருப்பு தனிச்சிருட்டா?
0: நெருப்பு தனியா? ஏண்டா போலீஸ் போய் மாட்டிக்கிட்ட? ஏன் என் எதிரி செல்வமே என்னை காப்பாத்தினா? அந்தெல்லாம் குட்டி ஏன் என் உயிர் நம்பதான் மாறினா? சொந்தத்தையும் கொடுத்தா, கொஞ்சத்தையும் கழுப்பிட்டான். என்ன செய்ய
5: தபாரு, நீ நம்புறியோ இல்லையோ, ஏதோ ஒரு நம்மைக்கு தானே எல்லாம் நடக்குது. அல்லா காட்டி உன் எதிரி வீட்லயே ஆண்டா உன்னை சாப்பிட வச்சிருக்க மாட்டான். மைனான்னு ஒரு தங்காசியை கொடுத்து உன் பாசத்தை எல்லாம் கொட்ட வச்சிருக்க மாட்டான். பாவத்தை நினைக்காதடா பையா, அதுல லாபமே இல்லைன்னு ஆண்டவன் சொல்றான்.
0: ஆமா, அவன் சொல்லுவான். அவனுக்கு என்ன, எனக்கு சொல்லு.
6: உனக்கு தெரிஞ்சு கருப்பன்னு பேரு வச்சனோ தெரியாம வச்சனோ எனக்கு தெரியல. ஆனா சட்ட காப்பாத்துற வக்கீலோட கோட் கருப்பு, உலகத்தையே காப்பாத்துற ஆண்டவனோட சிலை கருப்பு, கிருஷ்ண பரமாத்மா உலகத்துல சத்தியம் நேர்மை, இதுக்கு அடையாளம் கருப்பு. அந்த பேரை உனக்கு வச்சிருக்கண்டா கருப்பா, கெடுத்து கூடாது. மைனா கல்யாணத்தை நடத்து, அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்.
0: சார், நீங்க தத்துவம் பேசுறீங்க. இறந்து போனாங்களே என் தாயும் தங்கச்சியும், அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? போங்க சார், உங்களுக்கு போய் இறக்க வேணும். சீரழிஞ்சு போகும். இருந்த தங்கச்சிக்கு பதில அந்த ஆண்டவனே உனக்கு ஒரு தங்கச்சியை கொடுத்திருக்கா? இவளையும் இழக்க போறியா? செல்வத்துக்கு நீனும் சமாதி கட்டில, அதுக்கப்புறம் மனசுக்கு சமாதானம் இருக்குமா பாரு. நான் சொல்றது கேள்டா, போடா டே கருப்பா.
2: உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையும் நான் விடமாட்டேன்.
7: அம்மா தாயே, குட் மார்னிங்.
8: பெரிய ஆளியா, இந்த உள்ளூர்க்குள்ள இருக்கிற ஜட்ஜுங்க விட நீ டாப் ஜட்ஜ். எனக்கும் செல்வத்துக்கும் இருக்கிற விரோதத்தை எப்படி எப்படி கசட்டு போயிட்ட பாத்தியா? விரோதிய விட்டு விரோதி கல்யாணத்தை எடுத்து வைக்கிறேன். இல்லாடி, உன்னை பத்தி எனக்கு இப்பதான் கரெக்டா தெரிஞ்சது. இல்லைன்னா நான் எப்பவும் வந்திருப்பேன். இனிமே நான் இந்த உலகத்துல உயிரோட இருந்தா அடிக்கடி வந்து உன்னை பார்ப்பேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்.

0: கேட்டு டோன்ட் திங்க் அதர்வைஸ் ஒரு ஆப்ளிகேஷன். என் தங்கச்சி மைனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் யாரும் சொல்லி யாருக்கும் காட்டி கொடுத்துடாத
1: ப்ளீஸ்.
0: டோன்ட் திங்க் அதர்வைஸ், சாரி, டோன்ட் ஃபர்கெட் இட் மா.
2: ஹலோ,
3: என்னடா புதுசா பாக்குற?
2: இல்லடா, புரிஞ்சுகிட்டு பாக்குற.
3: சரி சரி, விளக்கேத்துற நேரம் பார்த்து சரியா தான் வந்திருக்கேன். வந்து சாமி கும்பிடு.
2: கும்பிட மாட்டேன்.
3: ஏன்?
2: மைனாவோட விளக்கை அணைச்சிட்டு நீ முருகனுக்கு விளக்கேத்திரிய என்னடா நியாயம்? பெண்ணுக்கு செய்யற துரோகத்தை அந்த முருகன் சரின்னு சொல்றானா மச்சான்?
3: விஷயம் தெரியாம பேசாது.
2: தெரியும்டா, டேய் தெரியும்டா. உன் பரம எதிரிய பழி வாங்க போறியாம?
3: அதுக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையில மண்ணப்பட போறியா? நீ கொலைய பண்ணு மச்சான், எவ வேண்டான்னு சொன்னா தாலிய கட்டிட்டு தங்கச்சி கூட்டிட்டு ஓடு. அதை விட்டுட்டு சட்டத்துல போய் ஒப்படைச்சுக்கிறேன்னு சொல்றிய, என்ன மச்சான் நியாயம்?
0: நீதியை ஏமாத்தலாமா?
2: போடாம் நீதியும் நியாயம். கொலைய பண்ணிட்டு திருப்பதி உண்டியில காசு போடுறவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? முதல்ல ஒரு பாவம், அப்புறம் ஒரு புண்ணியமா?
3: பழி தீக்கிறது என் பாவம்னு சொல்றேன். அதே மாதிரி நிலைமை உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தா நீ என்னடா செய்வ?
2: கருத்து ஆத்து கொண்டுடுவேன். அவன் தங்கச்சிக்கு காதலா இருந்தா விட்டுடுவேன். அவன் மஞ்சள் குங்குமம் எனக்கு பெருசே தவிர என் மஞ்சம் இல்லை. ஆவியா போனவங்க வாழ்த்துக்காக என் தங்கச்சிக்கு நான் பாவியாக மாட்டேன்.
3: குமார், என்ன திட்ட திறப்புற? என் மனத்தை மாத்திர.
2: நீ ஒண்ணும் மரகட்டி ஆக வேண்டாம், மனுஷனாக நில்லு. ஆனா முதல்ல நாளைக்கு அவன் கல்யாணத்துக்கு தீர்மானம் பண்ணு.
3: பண்ணா
2: மைனா கழுத்துல தாலிய கட்டு.
3: கட்டுனா கட்டா.
2: நாளைக்கே உன் எதிரிய கொண்டு வந்து உன் கண்ணுக்கு முன்னாலே நிறுத்துறேன்.
3: குமார், இது வரைக்கும் அவன் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருந்தேன்.
2: இது வரைக்கும் அவன் தான் உன் எதிரி கிட்ட சொல்லியாடா? மைனா சொல்லித்தர எனக்கு புரியும். நாளைக்கு உன் கல்யாணம் நடக்கும், உன் வஞ்சத்தை தீக்கலாம், அவன் அவன் மேல பழியே வர.
3: அப்போ அவனை நீயே கொலை பண்ண போறியா?
2: நான்
4: முதலாளி ஜக்கு அங்க வரானா?
5: ஆமா, அந்த குப்பத்துல அவனை உனக்கு காட்ட. நீ நிச்சயமா அவனை பழித்தீர்த்துடா. இப்பவே
6: மன்னிச்சு சொன்னாதான் விடுவேன்.
7: எப்ப வந்த?
8: நான் எப்ப வந்தேன்னு எனக்கு தெரியாது. கோகுல்தாஸ் கிட்ட என்ன உளர்ந்தேன்னு எனக்கு தெரியாது.
7: கோகுல்தாஸ், நீ எங்க போன?
8: நானா போனேன்? பாட்டில் இழுத்துச்சு போனேன். அது உள்ள போச்சு, பல உண்மைகள் வெளியில வந்துருச்சு. நீதான் ஜக்குங்கிற உண்மையையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு
7: செல்வாங்க வந்தானா?
8: வந்தா.
9: வா, நீ யாருன்னு அடையாளம் காட்டுறேன்னு கோகுல்தாஸ் செல்வத்துக்கிட்ட சொன்னான்.
7: தாராபாய் வீட்டுல கஸ்தூரியை கொண்டு போய் விட்டியே, அந்த கஸ்தூரியையும் கோகுல்தாஸ் சந்திச்சான். பாழா போன புரியாத இந்த பாவி உனக்கு பல துரோகங்களை செஞ்சுட்டேன். இனிமே இங்க இருக்க வேண்டாம். வா, எங்கேயாவது ஓடி போய் பிழைச்சிக்கலாம்.
10: நான் ஒரு முடியாது. என்னை நம்பி ஒரு உயிர் இங்க இருக்கு.
7: உயிரா? என்ன சொல்ற?
10: ஆமா, என் தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு, பேர் மைனா. அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் ஜக்குங்க அடியாளம் செல்வத்துக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு உன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்.
11: என்ன அலங்காரம் பண்ணி பாக்குறதுல உனக்கு என்ன அவ்வளவு ஆசை? என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறீங்க, இதுக்கெல்லாம் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்?
2: நேர வரும்போது சொல்ற. அப்போ நீ என்ன செய்யணுமோ அதை செய். இப்ப முகத்துக்கு நேரம் வச்சுவா. சத்தியது,
11: கல்யாணம் முடிஞ்சது ஜக்குவை கொலை பண்ண நீ தானே சொன்ன?
2: இப்ப வேண்டாம், உனக்கு எப்ப தேவைப்படுமோ அப்ப நானே கொடுத்தேன்.
5: இத பாரு, ஜக்குவை பழி வாங்குறத மட்டும்
4: மறக்க மாட்டேன். புறப்படுங்க.
5: என்ன இதெல்லாம் ஓ ஏற்பாட?
2: இதெல்லாம் என்ன ஏற்பாடு மச்சா? ஜுஜுபி போக போக பாரு, அப்படியே அசந்துடுவேன். ஏ மச்சான், இங்க உட்காரு, நான் போய் மைனாவை கூட்டிட்டு வரேன். சாமி ஐயா.

0: அரமிங்க.
1: அண்ணா, இவன் தான் ஜக்கு, இவன் தான் நம்ம குடும்பத்தை கெடுத்தவன்.
2: ஏய், நீயா ஜக்கு? நீயா ஜக்கு?
3: எல்லாம் வந்து
2: அட பாவி, நண்பன்கிற போர்வையில எத்தனை நாள் மறைஞ்சிட்டு இருந்தல, இனிமே உன்னை விடமாட்டேன்.
1: உன்ன
2: இனிமே அன்பு கிடமில்ல, இவன் எனக்கு நண்பனும் இல்ல.
4: ஆனா எதையும் கேட்டுட்டாடி.
2: எதை கேட்கணும்? குடும்பத்தையே அழிச்சவங்கிட்ட என்னடா கேட்கணும்?
4: மச்சான், வாசி தீராச்சிட்டேல, இப்பதான் பேசிட்டா. மீனா, ஏய், ஏன் அழுற?
5: அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டா, நான் வேற இடத்துக்கு போயிடுவேல, அப்புறம் உன்னை சந்திக்கவே முடியாதுல்ல.
4: இதோ பாரு, புருஷாங்கிறவன் இப்ப வர்றவன், அண்ணாங்கிறவன் கூடவே இருக்கிறவன். அப்பா போனதுல இருந்து உன்னை இந்த தோளை தூக்கி வளர்த்த, உன்னை விட்டு பிரியவே
1: மாட்டேன்.
4: ஏமா,
1: மறுபடி போற அன்னைக்கு சீதர படமா ரூபாய் 5000 கொடுக்கணும்னு சொன்னோம்ல
0: ஜக்கு, அந்த படத்தை இப்பவே மாப்பிள்ள கையில கொடுத்தாதான் காலையில தாலியே கட்டுவேன்னு சொல்றான்.
4: அம்மா, நம்ம வீட்டு பத்திரத்தை கூட, நம்ம ஏற்கனவே வாங்கின பணத்தோட 5000 கூட கேட்கிறேன். கவலைப்படாதீங்கம்மா, கல்யாணம் நிச்சயமா நடக்கும். வா, பத்திரத்தை கொடு.
6: ஏற்கனவே கடன் கொடுத்த செட்டியார் அந்த வீடு 5000 பெறாதன்னு கையை விரிச்சிட்டான். என் கைய பிடிச்ச தங்கையை கை விடக்கூடாதுன்னு என் வாழ்க்கையில முதன் முதலா லாத்தி விடுறேன். பஸ் ஸ்டாண்டில் ஒரு வியாபாரியை மிரட்டி அவன் பைய அடிச்சு ஓடினேன். போலீஸ் என்னை துரத்துச்சு.

0: ಬನ್ನಿ. ಏನ್ ಕಥಾಶಾಸ್ತ್ರ
1: ಜಗ್ಗು?
0: ಜಗ್ಗು, ಕಲ್ಯಾಣ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿಟ್ಟು ಇನ್ನೇರ್ತಲ ಹಿಂಗೆ ಒಂದ ಇನ್ನ ಅರ್ಥ ಎನ್ನಪ್ಪ ಅಜ್ಜಿ, ಏನ್ ಪದರ?
2: ಅಯ್ಯಾ, ದಿಢೀರ್ನು ಮಾಪಳ ಬಿಟ್ಟುಕಾರಂಗ 5000 ರೂಪಾಯಿ ಪಣ ಕೇಟಾಂಗ. ಪಣ ಕುಡುಕ್ಲ ಕಲ್ಯಾಣ ನಡಕಾದ್ರೂ ಸುಣ್ಣಾಂಗ. ಏನ್ ತೋಣಲ ಎನಕ್ಕೆ ಯಾರು ಉದವಲ್ಲ? ನಾ ಪಣ
0: ತಿಳಿದಿಟ್ಟೆಣ್ಣಿಯ.
2: ಆಮಯ್ಯ, ನಾ ತಿಳಿದಿಟ್ಟೆ ಎನ್ ತಂಗಚಿ ಕಲ್ಯಾಣ ಎಪ್ಪಿಯಾವ್ದು ನಡಕಣ. ಅದಕ್ಕಾಗ ನಾ ತಿಳಿದು ನಾಳಾಲು ಪರವಾಗಿಲ್ಲ. ಅಯ್ಯಾ, ಇಂದ ಪಣ ಎಡ್ತಿಟ್ಟೆ ಅಮ್ಮ ಕಿಟ್ಟೆ ಕೊಡುಂಗ. ಏ ಅತ್ತ ಹೆಂಗಿರಿಂಗ? ಇನ್ನಂಗ ಹಿಂಗ ಅಮ್ಮ ಕಿಟ್ಟೆ ಕೊಡುಂಗ. ನೀಂಗಳೇ ಇರುಂದು ಇಂದ ಕಲ್ಯಾಣ ನಡೆಸಿ ಕೊಡ್ಕೊಡು. ಇನ್ನ ಪೊಲೀಸ್ ತೋರತ್ರಾಂಗ. ನವರೇ ಅಯ್ಯ,
0: ಎಲ್ಲಿ என் வீட்டுக்கு வந்தது போலீசார் பார்த்தாங்களா?
2: இல்ல.
0: ஒருவேளை நீ போலீஸ் பிடிபட்டாலும் இது என்கிட்ட கொடுத்ததா சொல்ல மாட்டியா?
2: சத்தியமா சொல்ல மாட்டேன் ஐயா. எனக்கு வேண்டியது இந்த பணம் எப்படியாவது மாப்பிள்ள கையில சேரணும், என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும்
0: அது சரி. இனி ராத்திரி எங்க தங்க போற?
2: குளத்துங்கருக்கு பக்கத்துல இருக்கிற சாடியில தங்க போற. யாருக்கும் தெரியாம தனியா என் தங்கச்சி கல்யாணத்தை கண்ணாரே பார்த்துட்டு எங்க என்ன ஓடி போயிடுறேன். பணம் பத்திரம், என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும். நான் வர்றேன்.
3: பெரிய மனுஷன் நம்பி பணத்தை கொடுத்து நான் பதுங்கிறத இடத்தையும் சொன்னேன். அவன் பணத்தையும் எடுத்துக்கிட்டு நான் பதுங்கிறத இடத்தையும் காட்டி கொடுத்துட்டான்.
2: பணத்தா சில மோசடி பண்ண அவங்க அப்ப பறி போச்சுடா என் தங்கச்சி வாழ்க்கை. மன வரையில எங்க அம்மா சாவுது, கடல்ல என் தங்கச்சி பிணம், அனாதியா இருந்த இந்த பையலுக்கு ஆதரவா இருந்தது ரெண்டு ஜீவன், அம்மாவும் தங்கச்சியும். அவங்களும் அப்பா பேராசிக்கு பலி ஆயிட்டாங்க. இந்த குடும்பத்தை செஞ்சவனே, குடும்பத்தை அழிச்சவனே, கொலை செஞ்ச தப்பா? தப்பா?
0: ஏன் சட்டம் இல்ல? எங்க அப்பா ஒப்படைச்சிருக்கலாம் இல்லையா?
2: இப்ப நீ என்ன அடிச்சே? ஏன் சட்டம் இல்ல? நான் ஜக்குவன் தெரிஞ்ச உடனே உனக்கு வந்தது ஆத்திரம். அந்த ஆத்திரம் தான் நான் எனக்கு அன்னைக்கு வந்தது. இன்னைக்கு நீ என்ன அடிச்சே? நான் வந்து கொலை பண்ண ஏன் ஆத்திரம்? ஆனா இப்படி ஒரு நல்ல நண்பரோட அப்பனை கொண்டுட்டே நீ இப்பதானா வருத்தப்படுற?
0: இப்ப வருத்தப்பட்டு என்னடா பிரயோஜனம்? அநியாயமா என் தங்கச்சியை கொண்டுட்டு போய் தாராபாய் வீட்டுல விட்டுட்டீங்க.
2: ஆமாடா, உன் தங்கச்சியை கொண்டு போய் கசாப்பு கடையில் தான் விட்டேன். ஆனா அங்க அவளை கரியா தொங்க போடலடா, கன்னியா தான் வச்சிருந்தாங்க. கேடா,
0: ஐயா ஐயா ஐயா, கடத்திட்டு போறாங்க.
2: என்னது?

0: நீங்க போங்க முதலாளி, நான் பாத்துக்கிறேன். மஞ்சா, மஜாக்கா,
1: எதுக்கு கூட்டிட்டு போவாங்க?
0: வா.

0: Also.
1: நீயே மாறற ராஜா மாதிரி புருஷவனை கிடைச்சிருக்க. டே மச்சா, தங்கச்சி நல்லா பாத்துக்க. நான் வரேம்மா. உன் தங்கச்சி எனக்கு தான் சொந்தம்னு ரத்தத்துல கையெழுத்து போடுற. கோவிந்து, லைன் கோவிந்து. கணக்கு பத்திரம்.
2: இதுங்களுக்கு நடுவுல எப்படிங்க பத்திரமா
3: இருக்கிறது?
1: போன நான் உள்ள போற, நீ பின்னாலே விளையாண்டு
3: உள்ள தானையா போற? உல்லாச பயணமா போற, பின்னாலேயே வர்றதுக்கு உள்ள போய் சரியா நடத்துக்க, சீக்கிரம் விட்டுடுவாங்க.
4: கோடி

இதுவரை கேட்டது சூரியலட்சுமி பிக்சர்ஸ் வழங்கிய குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், பத்மபிரியா, விஜயகுமார், மஞ்சுளா, எஸ் ஏ அசோகன், வெண்ணிரடை மூர்த்தி, ராம்குமார், ராமகிருஷ்ணன், டைபிஸ்ட் கோபு, மனோரமா, சிஐடி சகுந்தலா, அங்கமுத்து மற்றும் பலர். இசை MS விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் AL நாராயணன், இயக்கம் ராமண்ணா.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம், இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044224

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம், இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-24.
2: இதயம் இளைப்பாறும் பொன்னான தருணம், அந்த இனிய மாலை வேளையை இன்னும் இனிமையாக்க இதோ தொடங்குகிறது பொன் மாலை பொழுது.

0: மாதங்கள் வெறும் காலண்டரின் பக்கங்கள் அல்ல, வாழ்க்கையின் நினைவு பக்கங்கள். சில மாதங்கள் சிரிக்க வைக்கும், சில மாதங்கள் சிந்திக்க வைக்கும், சில மாதங்கள் கண்ணீரை துடைக்கும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய நம்பிக்கையையும், ஒரு புதிய விடியலையும், ஒரு புதிய வாழ்க்கையையும் நமக்கு பரிசாக தருகிறது. அதனால் மாதங்கள் மாறட்டும், மனதில் மகிழ்ச்சி மட்டும் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஆம் நேர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மாதங்கள் குறித்த தலைப்பில் தான் பாடல்கள் கேட்கிறோம். நிகழ்ச்சி முதலாவதாக பாடல் கேட்கலாம். சிவபதிகாரம் திரைப்படத்திலிருந்து.
1: அப்படியாக என்ன வந்த பேரழக செப்புக்கல்லி சிறழக சின்ன சம்பவம்.

மாலை வேளையில் நேயர்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்தா கிருஷ் மற்றும் அருண் குரல்களில்

நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பு கே காளிமுத்து அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நியூஸ் அண்ட் ஏர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே.

மாலை நேரத்தின் மென்மையான தென்றலும் மனதை வருடும் இனிய இசையும் இவை இரண்டையும் உங்கள் இல்லம் தேடி கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மே மாதம் திரைப்படத்திலிருந்து சோபா சேகர் பாடிய பாடல்.

மாதங்கள் மாறுவது இயற்கையின் விதி. ஆனால் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நம் வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி வரும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அலைப்பாயுதே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வாணி புதுச்சேரி வானொலியின் முதன் மேலை வரிசை. நேரம் 6:08. நிகழ்ச்சியில் தொடர்வது திரைசை. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரைசினேஷில் பாடல் கேட்கலாம். குருவி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசி நிகழ்ச்சி நிறைவாக

நேயர்கள் இதுவரை திரையிசை கேட்டீர்கள். நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தால் கசிவை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும், வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவையின் அலுவல்கள் நாளை காலை 11 வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று காலை 11 மக்களவை கூடிய போது டெல்லி மாணவர் போராட்டம் தொடர்பான போலீஸ் நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை அளிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அலுவல்கள் முதலில் பிற்பகல் 2 வரையிலும் பின்னர் 3 மற்றும் 3:30 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. இதே பிரச்சினை காரணமாக மாநிலங்களவையிலும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தால் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய பணியாளர் மற்றும் மக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் உணவு இடைவேளைக்கு பிந்தைய அமர்வில் மாநிலங்களவையில் கொண்டு வந்தார். மசோதா மீதான விவாதங்களுக்கு 7 ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இளையோர் நலனை பாதுகாப்பதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டின் பிரதிபலிப்பாகவே இம்மசோதா திகழ்வதாக அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விவாதங்களை தொடக்கி வைத்து பேசுகிறார். மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கிய பின்னரே அரசு இம்மசோதாவை கொண்டு வந்திருப்பதாகவும், மசோதாவை காங்கிரஸ் ஆதரிக்கின்ற போதிலும் கடுமை குறைவான மேல்பூச்சு மாற்றங்கள் மட்டுமே மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். BJP உறுப்பினர் திரு பிரிஜ்லால் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில், வினாத்தாள் கசிவு போன்ற பிரச்சனைகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் முடிவு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் எண்ணங்களை தெளிவான முறையில் எடுத்துக்காட்டுவதாக கூறினார். விவாதங்கள் தொடர்கின்றன.
0: முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கி வைக்கிறார். போதையில்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான இந்த இயக்கத்தில் அனைத்து பள்ளி, கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும், ஆன்மீக அமைப்புகள் மற்றும் மை பாரத் தொண்டர்களும் ஒருங்கிணைய உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் கூறினார். இளைஞர்கள் வேகமாக போதைக்கு அடிமையாகி வருவதால் இத்தகைய இயக்கம் அவசியம் என்றும், மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடு வளம் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இரு மாநில வெள்ள நிலவரங்கள் குறித்து இவர்கள் பிரதமரிடம் எடுத்துக் கூறியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு உதவிகளை வழங்க பிரதமர் இந்த சந்திப்பின் போது உறுதியளித்தார். தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிரான அரசின் கடும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சமூக ஊடக பதிவு நீக்கப்பட்டது குறித்து மெட்டா நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்நிறுவனம் அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் தெரிவித்தார். மெட்டா நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் அரசின் முன்னிலையில் ஆஜராகி சம்பவத்திற்கான காரணங்களை விளக்கவும், எதிர்காலத்தில் இத்தகைய தவறுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவரங்களை எடுத்துக் கூறவும் பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியிலிருந்து பத்ம விருதாளர்கள் மற்றும் பஸ்தார் பாண்டும் கலாச்சார திருவிழாவில் விருது பெற்ற கலைஞர்களின் குழு ஒன்று இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பஸ்தார் பாண்டும் போன்ற விழாக்கள் இளைஞர்களை பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் மரபுகளுடன் மீண்டும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது உரையில் கூறினார். சுற்றுலாவை ஊக்குவித்து வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் இத்தகைய விழாக்கள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பஸ்தார் பகுதியில் உருவாகியுள்ள மாற்றங்கள் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் பெருமைக்குரியவை என்றும், சத்தீஸ்கர் மக்கள் வளர்ச்சியில் புதிய உயரங்களை எட்டுவதில் மத்திய அரசு தொடர்ந்து துணை

0: இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு உற்பத்தியாளர் சங்கமும் விமானப்படையும் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய கூட்டு கலந்துரையாடல் பயிலரங்கை தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இந்திய பாதுகாப்பு துறையை முற்றிலும் உள்நாட்டு மயமாக்கி பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதே அரசின் குறிக்கோள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். IASV திரிவேணி பாய்மர கப்பலில் உலகை சுற்றி சாகச கடல் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படைகளைச் சேர்ந்த 9 பெண் அதிகாரிகளை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பாராட்டி கௌரவித்தார். சமுத்திர பிரதிட்சணா என்று இந்த 314 நாள் கடல் பயணம் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற பாராட்டு விழாவின் போது பெண் அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். இவர்கள் 25,500 கடல் மைல் பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டு திரும்பியிருப்பது இந்திய மகளிர் சந்திக்கும் முப்படைகளுக்கும் இடையே நிலவும் வலுவான ஒருங்கிணைப்பிற்கும் சிறந்த எடுத்துக்காட்டு என்று அவர் கூறினார். முப்படை பெண் அதிகாரிகளின் இந்த சாதனை பெண் ஒருவருவர்களுக்கும் ஊக்கமளிப்பதாக திகழும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் 11.99 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவின் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை அதிநவீன ஆராய்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடன் இணைப்பதன் மூலம் கைத்தறி துறையின் போட்டித் திறனை உலக அளவில் மேம்படுத்தும் நோக்கத்துடன் டெல்லியில் புதிய தகைசால் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மையத்தின் தொடக்க விழாவில் பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் நோக்கிலான மத்திய அரசின் 5 முக்கிய முன்முயற்சிகளும் தொடக்கப்பட உள்ளன. தகைசால் மையம் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் கைத்தறி பாரம்பரியம் குறித்து தேசிய அளவிலான டிஜிட்டல் தகவல் தொகுப்பு ஒன்றையும், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் தொழில்நுட்ப கருவிகளையும் உருவாக்கி புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் காப்புரிமை அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பேணி வளர்க்கும் என்றும் ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
0: ஈரோட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்க தேசத்தினர் 4 பெருந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மாஹேவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு வழிகாட்டி கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. பயிற்சி புத்தகங்கள் மற்றும் கையேடுகளும் வழங்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ரோஹித் யாதவ், யஷ்வீர் சிங் ஆகியோரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா அத்லெட்டிக்ஸ் வரலாற்றிலும் இந்தியா புதிய வரலாறு படைத்துள்ளது. பாரா அத்லெட்டிக்ஸ் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் திலீப் காவிர் தங்கப்பதக்கமும், முகமது மோர்சிங் கனாகத் வெள்ளிப்பதக்கமும் வென்றுள்ளனர். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் சுமார் மகளிர் 48 கிலோ பளுதூக்கும் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு, பாரா அத்லெட்டிக்ஸ் மகளிர் குண்டெறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் ஆகியோர் ஏற்கனவே தலா 1 தங்கப்பதக்கம் வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்க்யா ரஹானே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தும் கிரிக்கெட் விளையாட்டின் அனைத்து வடிவங்களில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 38 வயதான அவர் இந்தியாவிற்காக இதுவரை மொத்தம் 80 டெஸ்ட் போட்டிகள், 90 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 20 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். வளிமண்டல மற்றும் கடல்மட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காரணமாக இன்று கோவை நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தின் நீர், குடிநீர் மற்றும் பாசன நீர் நிலவரங்கள் குறித்து மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி, ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் ஆகியோர் இன்று புதுடெல்லியில் கர்நாடக MPக்கள் குழுவுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தால் கசிவை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை நேரம் 6:12 நிகழ்ச்சியில் தொடர்வது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் முதலாவதாக உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

செய்து நேரம் 6:50. நிகழ்ச்சியில் தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இன்று வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரை திரையிசை, 7:25 உழவருக்கான செய்திகள், 7:30 உழவர் உலகம். இதில் முத்துமல்லி சாகுபடி முறைகள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கிராம உழவர் வி பாண்டுரங்கன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026, தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 9:15 ஸ்பாட்லைட், டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் நல்ல மனம், எழுத்தாக்கம் ப முருகேசன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்போர் எஸ் ஜெயசண்முகம், கே ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர் விஜயலட்சுமி, ஆர் சிவகாமி, மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 கொஸ்டின் ஆர் இன் பார்லிமெண்ட், டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்று 7:15 முதல் 7:15 வரையிலும், 8:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தேவி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, நான் நலம் பேணுவோம், வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவுகளுக்கான செய்திகள். இதில் முள்ளங்கி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு தொடர்ச்சி, வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சர்க்கரை நோயாளிகளும் பாத பராமரிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படுப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்ப மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவல், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசும் கதையின் நாயகிகள் பகுதி 1, பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் புன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 12:00 நாடகம். 12:30 பன்னிசை மாலை. இதில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் ஏற்றிய திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடன், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்க்ரேட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இணைவை. 2:35 சேர்ந்து செய் பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 முதல் மாலை 5:00 வரை வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மாலை 5:00 தொடங்கும். 5:00
பொன் மாலை பொழுது ஆனந்தம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும்

பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 7 மணி முதல் 6:10 வரையிலும், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும் திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பன்னுடி வட்டம் உளுத்தம்பட்டு கிராம உழுவர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தவ செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லியஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026. இதுக்கு போய் அழட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு கோஷ்னாரின் பார்லிமெண்ட். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பிற்பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 FM ரெயின்போவில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்க. நாளை காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவே நேரலினார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கிய மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இனிய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இண்டு. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே. பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸின் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். பணியிட மன அழுத்தம் மற்றும் பணிசார் சோர்வு நிலை குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் மனநல மருத்துவத்துறையின் துறை தலைவர் டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீஃபன் அவர்கள் உடன் நேரலில் விளக்கம் அளிக்கிறார். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலினார் ஆர்ஜே பாரதி தேவி. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: செய்து நேரம் 7:07 நிகழ்ச்சியில் தொடர்வது திரைசை. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரைசினேஷில்

0: பிரச்சனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசினேஷில் பாடல் கேட்கலாம். சேதுபதி திரைப்படத்தில் இருந்தார்.

0: ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை சினேஷில் பாடல் கேட்கலாம். சித்தா திரைப்படத்தில் இருந்தார்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசி நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். டெடி திரைப்படத்திலிருந்தோம்.

நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணி விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ராபால சுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு

வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான புகார்களுக்கு 2 புலனாய்வை முடிக்க வேண்டும் என்றும், அடுத்த 3 நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு சுபா ரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக அரசு 518 வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 288 நீளம் உள்ள பெங்களூரு புறநகர சுற்றுச்சாலையில் 243 சாலை கர்நாடகாவிலும் 45 தமிழகத்திலும் உள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த நிதியாண்டில் மொத்த உற்பத்தி திறனில் 25% இருந்ததாக கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் குழாய் மூலம் 5,253 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், சென்னை விமான நிலையத்தை 2 நவீனப்படுத்துவதற்கு 2,467 மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 to 35 million மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவையில் விமான நிலையத்தில் 65 மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி

0: அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதைப் பொருள் பழக்கம் இல்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மை பாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
3: சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
4: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தின இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000 மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜோரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவர் செய்தி நேரம் 7:25:10 நிகழ்ச்சியில் தொடர்வது உழவருக்கான அறிவிப்புகள். அறிவிப்பு தொடங்கும் முன்
6: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12

0: 10% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் புடலையில் பழைய தாக்குதலும் மேலாண்மையும் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தாக்குதலின் அறிகுறிகள்: கால்களற்ற புழுக்கள் காய்களின் உட்பகுதியில் உள்ள திசுக்களை உண்ணும். காய்களிலிருந்து பழுப்பு நிற திரவம் வடியும். காய்கள் உருக்குலைந்து காணப்படும். காய்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே உதிர்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்தும் முறை: தாக்கப்பட்ட அழுகிய காய்களை பறித்து அழித்துவிட வேண்டும். கூட்டுப்புழுக்களை கோடை உழவு செய்து மண்ணிலிருந்து வெளிக்கொணர்ந்து சேகரித்து அழிக்கலாம். பீர்க்கன்காயை கவர்ச்சி பயிராக பயிரிட்டு அதன் இலையின் அடியில் சேரும் ஈக்களை மாலத்தியான் 0.1% தெளித்து அழிக்கலாம். சிற்றுநல்லா எண்ணெய், நீலகிரி மர எண்ணெய், வினிகர் மற்றும் லாக்டிக் அமிலம் இவற்றை கவர்ச்சி பொருளாக வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். நச்சு உணவு: பொறி மெத்தைல், யூஜினால், மாலத்தியான் இரண்டையும் சம அளவு கலந்து ஒவ்வொரு பாலத்தின் பைகளிலும் 10 மில்லி அளவுக்கு எடுத்து நச்சு பொறியாக ஹெக்டருக்கு 25 பைகள் வைக்க வேண்டும்.

பாலித்தீன் பைகளில் 5 கிராம் கருவாடு மற்றும் 0.1 மில்லி மாலத்தியான் வைத்து பைகளில் துளையிட்டு பொறியாக பயன்படுத்தி ஹெக்டருக்கு 5 வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். கீழூர் ஆண் ஈக்களை ஈர்க்கும் இந்த இரசாயன பொறியை 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில் அல்லது மெக்ஃபைல் பொறி ஏக்கருக்கு 20 முதல் 25 என்ற எண்ணிக்கையில் பூக்கும் தருணத்திற்கு முன்பே வயலில் தொங்கவிடவும்.

ஏதாவது ஒரு மருந்தினை தெளித்து கட்டுப்படுத்தலாம். மாலத்தியான் 50 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் கலந்து தெளிக்கலாம். ஸ்பீனோசாட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி முதல் 4 மில்லி கலந்து தெளிக்க வேண்டும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்கள், இதுவரை உழவலுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: தொடக்கமாக முத்துமல்லி சாகுபடி முறைகள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கிராம உழவர் வி பாண்டுரங்கன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
2: வணக்கம், என் பேரு பாண்டுரங்க. நான் பாண்டிச்சேரி பத்துகன் பிள்ளையார்குப்பம் வில்லேஜை சேர்ந்தவன். எங்க ஊர் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். பாண்டிச்சேரியிலே பெரிய திருவிழா நடக்கக்கூடிய அருள்மிகு கூத்தாண்டவர் திருவிழா நடக்கக்கூடிய ஒரு ஊர். சங்கராபாணி ஆற்றங்கரை அருகில் அந்த கரையில் எங்கள் ஊர் அமைஞ்சிருக்கு.
1: நீங்கள் முன்னோடி விவசாயிங்களா? இப்போ சமீபத்தில் தான் வந்த விவசாயி?
2: இல்லை, நான் முன்னோடி விவசாயி தான்.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் வந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு இது பிஏ முடிச்சிருக்கேன். பிஏனா அப்ளீட் பண்ணல, டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க?
2: எங்களுக்கு வந்து 4 ஏக்கர் நிலம். இப்போ என்கிட்ட செப்பரேட்டாக 2 ஏக்கர் இருக்கு.
1: மொத்தம் 6 ஏக்கரா?
2: 4 ஏக்கர் தான். நான் உங்க பொது இதில் நான் இது பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக 2 ஏக்கர்
1: நிலம் வச்சுருக்கீங்க. என்ன நிலம் பயிரிடுறீங்க?
2: நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து கரும்பு, நெல், விவசாயம், மணிலா, கம்பு, சோளம், பருத்தி இந்த மாதிரி பல வகை பயிரும் பண்ணிட்டு இருந்தோம். தண்ணீர் பற்றாக்குறையானதுனால மாற்றுப்பயிருக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சரி இப்போ பூச்செடி வளர்ப்புல போனோம். முதல்ல வந்து சின்ன சின்ன பூச்செடியிலே இந்த ஊசி மல்லி, சாதா மல்லி, கனகாம்பரம் இது மாதிரி பயிரெலாம் பண்ணிட்டு இருந்தோம். அதில் முத்துமல்லின்னு ஒரு ரகம் கிடச்சிது. அதுவும் நான் பயிர் பண்ணதில் எங்களுக்கு கொஞ்சம் சிறப்பானது, நல்ல வாசனை உள்ள பூ அது.
1: முத்துமல்லி சாகுபடி முறைகளை பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறேன்.
2: சரிங்க,
1: அந்த 4 ஏக்கர் சொன்னீங்களே, அந்த 4 ஏக்கர்லயும் முத்துமல்லி போட்டுக்கிறீங்களா?
2: இல்ல இல்ல, என் இதுல வந்து ஒரு கம்மியான ஏதாவது ஒரு 15-20 சென்ட் தான் போட்டிருக்கோம். அதுல தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம்.
1: இது எப்படி உங்களுக்கு இந்த முத்துமல்லி பயிருன்னு ஒரு எண்ணம் வந்தது? நிறைய பூக்கள் இருக்கு, மலர்களுக்கு.
2: ஆமா, நம்ம வெளியில பழகிறோம்ல, அதுல வந்து ஒரு அறிமுகமானதுதான் இது. அதன் மூலமா வந்து கிட்டத்தட்ட இது எங்க தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்தே அதை பயிர் வச்சுட்டு இருக்காங்க. அது அவங்க பாரம்பரியம், அவங்க தொட்டு நம்ம அந்த விவசாயத்துல பழகி வந்ததுனால இதையும் பயிர் வச்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு நோக்கத்துல பயிர் வச்சோம்.
1: உங்க ஊரு வந்து உசிலேரி பக்கத்துல, பத்துக்கண்ணு பக்கத்துல பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டர் கோயில் இருக்குமே, அந்த ஊரு?
2: அந்த ஊர் தான்.
1: அந்த ஏரியா ஃபுல்லுமே முத்துமல்லியா இல்ல வேற என்ன விவசாயம் பண்றாங்க?
2: நெல் நடுறாங்க. இப்போ கரும்பு இதுல ரெங்காட்டுப்பாளையம் ஆலை வந்து குளோஸ் ஆனதுனால இப்போ நெல் பயிர் தான் அதிகம். இந்த மணிலா போடுவாங்க, கம்பு இது மாதிரி பல பயிர் சாகுபடி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடந்திருக்கு. எங்க ஊர்லயே,
1: உங்க ஊர்ல மட்டும்தான் முத்துமல்லி பயிர்?
2: முத்துமல்லி நம்ம ஊர்ல தான் பயிரிடுறாங்க.
1: அழுதாவூர்லாம்
2: கிடையாது.
1: விநாயகம்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு
2: கிடையாது. என்னன்னா எங்க மூலயமா போனதுனால ஒரு ஒரு அரியூர் அந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு போயிருக்கோம் எங்க உறவினருக்காக. மத்தபடி பக்கத்து வில்லேஜ்லாம் இந்த பயிர் பண்ணல, எங்க ஊர் இதுதான் பண்றோம்.
1: இப்ப முத்துமல்லி சாகுபடி பயிர் பண்றதுன்னா நிலத்தை எப்படி தயார்படுத்துறது, எப்படி உழணும், அதை பத்தி சொல்லுங்களேன் விளக்கமா.
2: ஆரம்பத்துல வந்து ஒரு 4-5 வாட்டி கல்டிவேட்டர் போட்டு ஓட்டிட்டு ஒரு 10 டன் தொழு உரம் போட்டு கழிச்சு விட்டு ஓட்டிடணும். ஓட்டிட்டு இப்ப வந்து பாடி பட்டம் வருது இல்லைங்க, அந்த சீசன்ல பார்த்து பயிர் வச்சிடணும். ஏன்னா எல்லா பயிரும் வந்து ஆடிப்பட்டம் சிறப்பான ஒரு பட்டம், அதனால அந்த பட்டத்துல வச்சிருவோம்.
1: முத்துமல்லிக்கு ஏற்ற பட்டம் எதுங்க?
2: இதுதான் ஆடிப்பட்டம்.
1: ஆடிப்பட்டம் தான்
2: சிறப்பான பட்டம்.
1: நிலத்தை உழுதுட்டீங்க, ஏர் உழவா இல்ல வந்து இயந்திர உழவா?
2: அப்பத்திக்கு இப்ப ஏர் உழவு மாடு இப்ப கிடையாது இல்லைங்க, அதனால இயந்திர உழவு தான் இப்ப பண்ணிட்டு.
1: மண் எப்படி பொலபொலப்பா இருக்கணும்?
2: பல பலன் இருக்கணும்.
1: உங்க மண் எந்த எப்படிப்பட்ட மண் வகை? மண்
2: எங்க ஊர்ல இருக்கிற மண் எல்லா பயிரும் பண்ணலாம். அதாவது மணலும் கழிப்பும் கலந்த ஒரு மாதிரியான மண். எல்லா பயிருக்கும் ஏத்த மண் நம்ம ஊர் மண்.
1: உங்க இந்த பிள்ளையாருக்கு உட்பட்ட

0: உட்பட்ட பகுதிகள் மண்ணெல்லாம் எல்லா பயிரும் சாகுபடி
1: சாகுபடி பண்ணலாம். அது மாதிரியான பயிர் மண் மண் வளம் நல்லாவே உண்டு.
0: உரங்கள் எப்படி போடுவீங்களா? உரங்கள்
1: நடும்போது உரம் எல்லாம் போடக்கூடாது.
0: இல்ல ஏர் ஓட்டும் போது
1: ஆஹா தேவையில்லை. வேணா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த சணப்பு இது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்க, தக்கப்பூண்டு சணப்ப அது வேணா விதைச்சு அதை குறிப்பிட்ட நாள் விட்டு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஓட்டிடணும். அது மாதிரி இந்த பசுந்தால் உரம் போட்டு ஓட்டி பயன்படுத்தி வச்சிருந்தோம்னா சத்து நிறைந்த மண்ணா இருக்கும்.
0: இப்ப வந்து நிலத்தை ஓட்டுட்டீங்க, அடுத்தது வந்து செடி நடணும்.
1: நடணும்
0: விதை எங்க வாங்குறீங்க? விதைய வாங்கி வந்து நீங்க அதை செடியா உருவாக்குறீங்களா, இல்ல செடியை வந்து நட்டு அதை விளைவிக்கிறீங்களா, எப்படிங்க?
1: கட்டிங்ஸ் தான் சார், அது சீட்லிங்ஸ் தான் வாங்கிட்டு வருவோம். அது வந்து இப்ப கிடைக்கல எங்கேயுமே. அப்போ கிடைச்சது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அவங்க கொஞ்சம் நட்டு இது பண்ணிக்கிட்டோம். நடும்போது ஒரு அடி குழி எடுத்துட்டு அதுல வந்து கறித்தூள் இருக்குல்ல, கறித்தூள் தான் ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் அந்த மணலை கலந்து எரு மண் எல்லாம் கலந்து வச்சிருந்து போட்டுட்டு நடவு பண்ணிட்டோம்னா நடவு முறை வந்து இதுதான், ஆறுக்கு ஆறு செடி, ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி ஆறு அடி வைக்கணும். அதே மாதிரி வரிசைக்கு வரிசையும் ஆறு அடி வச்சு நட்டு விட்டுட்டோம்னா ஆரம்பம் இப்ப நடவு பண்ணிட்டோம்னா இதுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நம்மளுடைய பராமரிப்பை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம், 30-40 வருஷம் வரைக்கும் பயிர் கிளியரா வரும். முதல் வருஷம் வந்து பூவுடைய சாகுபடி கம்மியா இருக்கும். நாலாவது அந்த செடி மல்டிப்ளை ஆகுது இல்லைங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும்.
0: இப்ப செடியா நடுறீங்களா எப்படிங்க?
1: செடிதான்.
0: எங்க வாங்கிட்டு வருவீங்க?
1: பண்ணை வச்சிருக்காங்கல்ல அவங்க கிட்ட வாங்கிட்டு வரோம். சீட்லிங் கட்டிங்ஸ் போட்டு விக்கிறவங்க அவங்க கிட்ட வாங்கிட்டு வருவோம்.
0: எங்க எந்த ஊர்ல வாங்குவீங்க?
1: வில்லியனூரு கிட்டே இங்க ஒரு ஊர் இருந்தது, அப்ப வாங்கிட்டு வந்து இப்ப அங்கெல்லாம் போடல. எங்க ஊர்லயே போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, அவங்க கிட்ட எடுத்துக்குவோம்.
0: முத்துமல்லிக்கு விதை இல்லையா?
1: விதை கிடையாது, தண்டு தான் கட் பண்ணி
0: தண்டுதான்.
1: ஆமா, கட்டிங்ஸ் போட்டுதான் அதை வேறு பதியன் போட்டு
0: பதியம்
1: வேறு பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் தான்
0: அதுக்கப்புறம் செடியா வரும். செடியா நடுவீங்க?
1: ஆமா.
0: இப்ப நட்டுட்டீங்க, எப்ப அது முளைப்பு வரும் செடியா நல்லா பெருசா?
1: செடியே வந்து இவ்வளவு
0: வைரஸ் நாட்களுக்குள்ள
1: நாற்று தானே அது நடுறது. அப்ப அதனால வந்து ஒரு 5-20 நாளுக்குள்ளே அது வேறு பிடிச்சி மண்ணில் பிடிச்சி கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊட்டிக்கிட்டே இருக்கணும், வாரம் ஒரு வீடு. ஆரம்பத்தில்
0: செடிக்கு செடியும்
1: பாய்ச்சலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி பாய்ச்சனா களை அதிகமாக இல்லாமல் திட்டமா இருக்கும். ஒரு வாரம் பாசம்னா களை முளைச்சிடும், அப்ப அதுக்கு நம்ம செலவு அதிகம் கொடுக்கும் இல்லையா. அதெல்லாம் ஆரம்பத்துல செடிக்கு செடி பாசனால ஒரு காவா மாதிரி புடிச்சிட்டு அந்த செடி நைட்டு லைன்ல போற மாதிரி காவா பிடிச்சி தண்ணி பாய்ச்சலாம்.
0: இப்ப அந்த செடி எப்படி இந்த கனகாம்பரம் மாதிரி நல்லா படர்ந்து வளருமா?
1: கனகாம்பரம் மாதிரி இல்லை, இதனுடைய செடியே புஷ்ஷா தான் கிளம்பும். முதல் வருஷம் வந்து சைட் பிரான்சஸ் எல்லாம் துளிர் வட்டு கிளம்பும் போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்ப ஆடி பட்டம் நட்டோம்னா நம்ம மாத கணக்குல சொல்லும் போது நவம்பர் வரைக்கும் நம்ம அதுல பூ எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரூனிங் பண்ணும், ப்ரூனிங் பண்ணி விட்டா அப்புறம் ஒரு 2 மாசத்துல பூ எடுக்கும். 2 மாசம்னா நவம்பர்ல பண்ணி விட்டோம்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி லாஸ்ட்ல பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் துளிர் கிளம்பி நிறைய பூ மொட்டுகள் வைக்கும்.
0: நட்டு செடியா வந்து அது எப்ப எத்தனை நாளுக்குள்ள மொட்டு வளரும்?
1: ஒரு நம்ம நட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சில மொட்டுலாம் வைக்கும். நம்ம ஆமா செடி நடுற அந்த சீட்லிங்ஸ் ஏஜ் பொறுத்து தான். நம்ம சின்ன கண்ணிலே நட்டோம்னா அப்பயே பூ வைக்கணுமா? வைக்காது. ஒரு அடி உயரம் செடி வாங்கி நட்டோம்னா அது ஒரு 2-3 மாசத்துல அது மொக்கு வைக்க ஆரம்பிக்கும்.
0: இப்ப தரையிலிருந்து எத்தனை அடி உயரம் வரைக்கும் வளரும் அது மொத்தமா?
1: கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 உயரம் வரைக்கும்
0: வரும். நம்ம உயரம் மேல
1: நம்ம உயரத்துக்கு வரும்.
0: அப்ப நின்னுகிட்டே பறிக்கலாம். தண்ணி பாய்ச்சறீங்க, பூ மொட்டு வர வரைக்கும் அப்புறம் பறிக்கிற வரைக்கும் அப்பப்ப தண்ணி பாய்ச்சினே இருக்கணும்.
1: ஆமா, தண்ணி வாரம் வரையிடும். செடி கிளம்பிடுதுன்னா வேர் பிடிச்சி கிளம்பிட்டுதுன்னா அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் அந்த மண் வளத்தை பொறுத்து தரத்தை பொறுத்து களிமண்ணா இருந்தா ஈரம் காக்கும், கொஞ்சம் மணல் இருக்க சவுடு மண் மாதிரி இருந்ததுன்னா ஈரம் காக்காது. அப்ப வீக்லி ஒன்ஸ் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும்.
0: களை எடுக்கணுமா? களை முளைக்குமா?
1: முளைக்கும். சைடுல இருக்க மண்ணுல இருக்கிற களை எருவு களைக்கிறோம்ல, அதுல வந்து களை முளைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம மண்வெட்டியால

0: களை எடுத்துக்கிட்டு.
1: எத்தனை நாட்குள்ள களை வெட்டுறோம், அப்புறம் எப்ப முளைக்கும்?
0: ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தண்ணி விட்டோம்னா உடனே அந்த புல்லு அதனால முளைச்சு வந்துடும். அது புல்லி முளைக்க உடனே ஒரு 2-5 வரும்போது களை வெட்டிடணும். அது வளர விட்டா நம்ம மறுபடியும் அந்த புல்லு விதை வந்து மறுபடியும் நிறைய விதை களை அதிகமாயிடும்ல, அதனால ஆரம்பத்திலேயே அந்த களையை கட்டுப்படுத்திடணும்.
1: அப்ப செடி இருக்கும் போது பரவலா புல்லே பார்க்க கூடாது,
0: புல்லு இருக்கக்கூடாது. புல்லு இருந்தா அது வழியா பூச்சிகள் அதிகமா இருக்கும்.
1: இப்ப பூச்சி நோய் தாக்குதல் தென்பட்டுச்சுன்னா அதை எப்படி?
0: அது வந்து மருந்து ரசாயன மருந்து பயோ கண்ட்ரோலையும் பண்ணலாம். இந்த பஞ்சகாவியம் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் பண்ணோம்னா இருக்கும். அது இல்லாம இந்த 5-இலை கரைசல் இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு அதை கட்டுப்படுத்தலாம். அதுக்கும் அது பூச்சி கட்டுப்படுத்த முடியலன்னா அதுக்கப்புறம் ரசாயன மருந்துகளை பூச்சி மருந்துகளை கட்டுப்படுத்த வேண்டும்.
1: வந்து முத்துமல்லி பூவு, அது வந்து எல்லாரும் நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில
0: பயன்படுத்துறோம்.
1: அது வந்து நம்ம இயற்கை உரங்கள் பயன்படுத்தினா உடம்புக்கும் நல்லது.
0: ஆமா,
1: இப்ப வந்து 5-இலை கரைசல் சொன்னீங்க, அப்புறம் ரசாயன உரங்களும் சொல்றீங்க. ரசாயன உரம் உடம்புக்கு கெடுதல் இல்லையா?
0: கெடுதல்
1: இல்லைன்னா
0: நாம வந்து அதுக்காக பார்த்தோம்னா அந்த பூச்செடியை வளர்க்க முடியாது. பயோ கண்ட்ரோல்ல தான் பண்ணா சிறப்பா இருக்கும், இருந்தாலும் இந்த ஒரு சில பூச்சிகள் கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரி ஒரு சூழல் வரும்போது
1: ரசாயன உரங்கள் அடிச்சுதான்,
0: ஆமா, ரசாயன பூச்சி மருந்து அடிச்சுதான் ஆகணும். அது மாதிரி ஒரு சூழல் வரும்போது தான்
1: அதிகபட்சம் நீங்க இயற்கை உரங்களை
0: பயன்படுத்துவோம். அதிகமா ரசாயன உரத்தெல்லாம் அதிகம் போட மாட்டோம். ஒல்லி எருவு இது மாதிரிதான், இந்த மண்புழு உரம், தொழு உரம், அந்த ஆட்டு சாணம் இருக்கு இல்லையா, அதை வந்து காய வச்சு போட்டு இது பண்ணுவோம். ரசாயன உரம் வந்து அதிகம் இப்ப பயன்படுத்துறது கிடையாது, நமக்கு விவரம் தெரியாதனால ஆரம்பத்துல பயன்படுத்தினாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால மேக்சிமம் வெறும் இயற்கை
1: முறை
0: நல்லா இருக்கும்.
1: இப்ப நம்ம இந்த பிள்ளையார்குப்பம் பகுதிக்கு உட்பட்டது மட்டும் இல்லாம தமிழக பகுதியில் இந்த முத்துமல்லி எங்கெல்லாம் பயிரிட்டாங்க
0: இல்லைங்க சார், பக்கத்துல நம்ம வில்லேஜில் பக்கத்துல யாரும் கிடையாது, நம்ம ஊர் மட்டும்தான்.
1: இப்ப உங்க ஊரை சுத்தி விழுப்புரம் மாவட்டம் இருக்குது இல்லீங்களா?
0: ஆமா, எங்க பக்கத்துல விழுப்புரம்
1: மாவட்டம்
0: கண்டமங்கலம் இருக்கு. வழுதாவூர் கண்டமங்கலம் இது இப்படி வந்தா நம்ம பாண்டிச்சேரி ஏரியா தான், அது பக்கத்துல இருக்கு, இதுதான் வழுதாவூர் தான்.
1: இப்ப முத்துமல்லி சாகுபடி சம்பந்தமா உங்க வேளாண் துறையை வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்றாங்களா, நீங்க அணுகி இருக்கிறீங்களா?
0: நாங்க அணுகி இருக்கிறோம். ஆரம்பத்துல வந்து கண்ணு நட்டாக்கா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடும்போது அந்த ஒரு சில உதவி எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு சில உதவினா மானியம் மாதிரி கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் நிறுத்திட்டாங்க, இப்ப மாதிரி கொடுக்கறது இல்ல. அது என்னன்னு தெரியாது நமக்கு, அதை பத்தி கொடுத்தா வாங்க போறோம் இல்லன்னா இல்லன்னு.
1: இப்ப முத்துமல்லிய வருஷத்துக்கு எத்தனை முறை நீங்க பூ எடுக்கிறீங்க? வருஷம் முழுக்கவே பூ எடுத்துன்னு இருப்பீங்களா எப்படிங்க?
0: இல்லைங்க, இப்ப அந்த பிப்ரவரியில சொன்னால இல்லையா சார், அப்ப ஆரம்பிச்சதுன்னா 11 மாசம் 10 மாசம் வரைக்கும் எடுக்கும். அதாவது 10 மாசம்னா பிப்ரவரியிலிருந்து நவம்பர் வரைக்கும் டெபினட்டா எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பூக்களுடைய இது குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரூனிங் பண்ணுவோம்.
1: பூ அதான் எத்தனை நாளுக்குள்ள ஒரு தடவை எடுத்து நீங்க விற்பனை பண்ணணும் இல்லீங்களா?
0: ஆமா,
1: அது எத்தனை நாளுக்குள்ள எடுத்து?
0: டெய்லி பூ எடுத்துட்டே இருக்கும், அரும்பு எடுத்துட்டே
1: இருக்கும், நீங்க எடுத்துட்டே
0: இருப்போம். ஆமா, இதுக்கு இடையில ஒரு 15 நாளுக்கு ஒரு இடம் இந்த உரம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அப்பதான் பூஸ்டர் பண்ணாதான் செடி ஆட்டோமேட்டிக்கா அது மலர் சாகுபடி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம விட்டுட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது,
1: பராமரிச்சுட்டே இருக்கணும்.
0: பராமரிச்சுக்கிட்டே தொடர்ந்து பராமரிப்பு இருக்கணும். பூ ரெகுலரா பூ கொடுக்கும், பூ பறிச்சோம்னா வெளியில தான் கொடுத்துருவோம், நம்மளே எல்லாத்தையும் பண்ண முடியாது.
1: இப்ப செடிக்கு வந்து மேல் உரமா வந்து இயற்கை உரங்கள் எல்லாம் பயன்படுத்தணும் சொல்றீங்க, அடி உரமா என்ன குடிங்களா செடிக்கு? வேருக்கு
0: இதுதான் புண்ணாக்கு போடலாம், மணிலா புண்ணாக்கு, முத்துக்கொட்டை புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு, இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது அவ்வளவுதான், அதுதான் அதிகமா உபயோகப்படுத்துறது. அதிகமா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புனா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ரசாயன உரத்தையும் பயன்படுத்திக்குவோம், ஏன்னா வேற வழி இல்ல, அப்பதான் நமக்கு நிறைய இது பண்ணணும்ல.
1: இப்ப முத்துமல்லி பூ எடுக்கிறீங்க இல்லையா, எந்தெந்த நேரங்கள் எல்லாம் எடுப்பீங்க? காலையில, மாலையில?
0: காலையில தான் எடுக்கணும், காலையில ஒரு 8-9 மணிக்கெல்லாம் எடுத்து கொடுத்துடணும்.
1: அது எப்படி எடுத்து பதப்படுத்தி விற்பனை அனுப்புறீங்க?
0: பதப்படுத்தல அப்படியே நம்ம எடுத்தோம்னா வியாபாரி வந்து வாங்கிக்குவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வியாபாரி கிட்ட எடுத்து கொடுத்துடணும். ஏன்னா அவங்க சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு சில பேர் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க, ஒரு சில பேர் எனக்கு வழி இல்லைங்க நீங்க எடுத்து வந்து கொடுத்துருங்கன்னா எத்தனை போய் கொடுத்துடலாம்.
1: இப்ப முத்துமல்லி பறிக்கணும் தோட்டத்துல எப்படி ஒரு ஆளால முடியாது இல்லீங்களா?
0: ஆமா,
1: உங்க தோட்டத்துல நீங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க?
0: அதுக்காக தான் இப்ப நாங்க என்ன பண்றது, ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால எங்க வீட்டுல இப்ப 2 பேர் இருக்கிறோம், திட்டமா போட்டுவோம்.
1: ஓஹோ,
0: ஒரு 10 சென்ட், ஒரு 5

0: ஒரு 6 சென்ட் இது மாதிரி
1: ஏக்கர் கணக்குல போடாம,
0: ஏக்கர் கணக்குல போட்டா நம்ம ஒன்னும் பராமரிக்க முடியும்.
1: பூ ஒன்னா எடுக்கணும்.
0: ஆமா,
1: கஷ்டமான வேலை இல்ல. இப்போதைக்கு நீங்க எத்தனை பேர் வச்சு வேலை வாங்குறீங்க?
0: வந்து நம்ம 2 பேர் 3 பேர் எடுக்கிறோம். நிறைய பேர் நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கிட்ட போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான், பரப்பளவு அதிகமா எல்லாம் பண்ணல. ஏன்னா ஆள் பற்றாக்குறை இருக்குது இல்ல, அதனால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப வந்து அதுல எடுத்தா ஒரு இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து களை வெட்டுற கூலி கேட்கறாங்க. அதை நம்ம கொடுத்து இது பண்ண முடியாது. என்னன்னா பூவுக்கு விலை கிடைக்கல, நம்ம உற்பத்தி பண்ற பொருளுக்கு விலை கிடைக்கல. அது நல்லா இருக்கும்போது நாம் அவங்களே வச்சு எதிர்பார்த்து நம்ம பை பண்ண முடியாது. அதனால சொந்த உழைப்பு, சொந்த வீட்டில் உள்ளவங்களை வச்சு எடுத்துக்கலாம். அதுவும் முடியாத பட்சத்தில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமாக நம்ம இப்போ சாகுபடி பண்ணிட்டோம்னா கூட வர எத்தனை பேர் தேவையோ அது மாரி எடுத்துக்கோ.
1: இப்போ முத்துமல்லி மலர் அதனுடைய மனம் எவ்வளவு நேரம் அந்த மனம் இருக்கும், வாடாமல் எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க, அந்த நேரம் என்ன, முத்துமல்லி நேரம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: முத்துமல்லி வந்து வாசனை அருமையான வாசனை,
1: நல்ல வாசனை,
0: நல்ல சென்ட்டு தயார் பண்றாலும்
1: மல்லிகை பூ போல
0: மல்லிகை விட மல்லிகைக்கு ஈக்குவலா இருக்கும். ஜாஸ்மின் சொல்றோம்ல, அது போலவே இது நல்லா இது. ஜாஸ்மின் வந்து இப்ப சென்ட்டுக்கு அனுப்புறாங்க, அதே போல இதையும் நம்ம சென்ட்டுக்கு கொடுக்கலாம், சென்ட்டு தயார் பண்றதுக்கு கொடுக்கலாம். ஆனா பட் நம்ம புதுவை கிட்டக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கம்பெனி இல்ல, அதனால வந்து தலையில வச்சுக்கிறது, மாலை கட்டுறது, இந்த மாதிரி உபயோகத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க.
1: வேற என்ன பயன்பாடுகள் இருக்குது? சாமிக்கு படைக்கிறதுக்கு,
0: சாமிக்கு படைக்கிறதுக்கு, நம்ம நல்ல சுபகாரியங்களுக்கு எல்லாத்துக்குமே
1: பயன்படுத்திக்கிறோம்.
0: அனைத்து வகையான விசேஷங்களுக்கு இதை வச்சுக்கலாம். அருமையான வாசனை இருக்கும், சிறப்பே அதுதான். இது வந்து நம்ம ஒரு வாழை இலையில மடிச்சு வச்சிட்டோம்னா அது ஒரு 4-5 நாள் வரைக்கும் அதே மாதிரி இருக்கும்.
1: ஓஹோ, 5 நாள் வரைக்கும்
0: இருக்கும். 4-5 நாள்
1: வரைக்கும் மனம் அப்படியே இருக்கும், வாடாம இருக்கும்,
0: வாடாம இருக்கும். அதே
1: பரவாயில்ல,
0: அது மாதிரி ஒரு சிறப்பான,
1: வாங்குறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது இல்லைங்களா?
0: ஆனா அதே சமயத்துல 5 மணிக்கு இது பூக்க ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ள அது மாலையை கட்டுறதோ தூக்கிறதோ அதுக்குள்ளே முடிச்சிடணும். மாலை கட்டிட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் தான் இந்த பதப்படுத்தி வச்சிட்டோம்னா அது மாட்டேன், 5 நாள் வரைக்கும் வச்சு உபயோகப்படுத்திக்கலாம்.
1: படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ முத்துமல்லி செடி ஒரு தடவை நட்டுறோம், இத்தனை வருஷம் வரைக்கும் தோட்டத்தில் வச்சிருக்கலாம் பயன்பாட்டுக்கு?
0: பயன்பாட்டுக்கு நம்ம முத்துமல்லியை நட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய பராமரிப்புல 30 ஆண்டு காலம், குறைந்தபட்சம் 30 ஆண்டு காலம் வரைக்கும் வச்சிருக்கலாம்.
1: ஓ, செடி அகற்றவே தேவையில்ல?
0: அகற்ற தேவையில்ல,
1: அதிசயமா இருக்குது. நீங்க
0: சொல்றது அதுதான் சொன்னேன், முதலீடுன்னு பண்ணும்போது முதல் தடவை பண்ணிட்டோம்னா அதோட சரி, நமக்கு நம்ம பராமரிப்புல குறைந்தபட்சம் 30 ஆண்டு காலத்துக்கு மேல வச்சிருக்கலாம்.
1: இது உண்மையாவது நீங்க சொல்றது?
0: இதுதான் உண்மை, இதுல ஒன்னும் மாற்று கருத்து கிடையாது. நம்ம வருஷம் வருஷம் அதை வந்து ப்ரூனிங் பண்ணி விடுவோம். ப்ரூனிங் பண்ணி விட்டு சிறப்பான முறையில நம்ம பராமரிச்சோம்னா அது இவ்வளவு ஆண்டு காலம் வரும்.
1: அப்போ நல்ல முறையில பராமரிச்சு செடியை வச்சுக்கணும்.
0: ஆமா,
1: பூக்கும் பறிக்கலாம், பூக்கும் பறிக்கலாம், விற்பனை பண்ணலாம், இப்படியே போயினே இருக்க வேண்டியதான் 30 வருஷத்துக்கும்.
0: ஆமா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் பூவினுடைய ஈல்டு வந்து குறையாம அதிகமாவே உற்பத்தி அதிகமா தான் வரும். ஏன்னா இன்னைக்கு சின்ன ஒரு 4 கலை இருக்கிறது, இருக்க இருக்க வந்து 10 கலையாகவும் 20 கலையாகவும் அது மாதிரி நிறைய செடி கலைகள் பிரான்ச்சஸ் அதிகமாக வர வர பூக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் போது நமக்கு உற்பத்தி அதிகமாகும். அதுதான் உண்மை.
1: இப்ப பிரத்யேக மனத்துடன் அதிக நேரம் வாடாம இருக்கிற அந்த தன்மையுடைய முத்து மல்லிக்கு புவிசார் குறியீடு, அப்புறம் அந்த புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலமா கொடுத்துருக்காங்களா?
0: எங்கள் நாமளே இவ்வளவு உற்பத்தி பண்ணி ஏன் நாமளும் அந்த புவிசார் குறியீடை வாங்கக்கூடாதுன்ற எண்ணம் தோன்றுங்க. அப்ப நம்ம புவிசார் குறியீடு இருந்தா நம்மள வந்து சொன்ன ரேட்டுக்கு விற்கலாம். அதனாலதான் இது புவிசார் குறியீடு கேட்டிருக்கோம்.
1: அப்ப அரசாங்கத்து மூலமா உங்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சா அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு? விலை நிர்ணயம் கரெக்டா?
0: விலை நிர்ணயம் கிடைச்சாலே எங்களுக்கு போதும் சார்.
1: இப்ப இந்த முத்துமல்லிய வந்து எவ்வளவு விலை கொடுக்குறீங்க, கிலோ கொடுக்குறீங்களா?
0: கிலோ கணக்கு தான் இப்போ கொடுக்குறாங்க, அதுக்கு ஆரம்பத்தில் வந்து படி கணக்கில் கொடுத்தாங்க. இப்போ கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் 350 ரூபா அளவு கொடுக்குறாங்க
1: ஒரு கிலோ.
0: கிலோ
1: அது உங்களுக்கு போதும் வருமானமா?
0: போதும்.
1: விலை நிர்ணயம்
0: அந்த இப்போதைக்கு போதும் சொல்ல முடியாது, ஏன்னா ஒன்னா ஒரு 100 ரூபா நம்ம கூட கிடைச்சா நமக்கு தான் ஆதாயம், அது போதும் சொல்ல முடியாது. இருந்தாலும் கிரைக்கே நம்ம விற்க முடியல, இல்லை இப்போ இது விலை கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற இதுக்கு இல்லை. நம்ம புவிசார் குறியீடு கிடைச்சதுன்னா அவங்களும் எதுவும் பேச முடியாது, கவர்மெண்ட்டை ஒரு நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: நிர்ணயம் பண்றவங்க இவ்வளவுதான் ஒரு கிலோ
0: கிலோ அப்படின்னு பண்ணலாம். அப்படியே இல்லைன்னா ஒரு

0: ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எடுப்பீங்க பூ எடுப்பீங்க?
1: எவ்வளவு செடியை நட்டிருக்கோம், எவ்வளவு ஏரியா
0: ஏரியா
1: அந்த அளவுக்கு தான் அவங்க குறிப்பிட்டு.
0: மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்கிறீங்க பழம், எத்தனை கிலோ எடுக்கலாம்?
1: வந்து மேக்ஸிமம் 5 கிலோ வரைக்கும் எடுக்கும்.
0: 5 கிலோ எடுக்கும் ஒரு நாளைக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு போதுமான வருமானம்
1: தான்
0: ஐயா. இப்போ நம்ம நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டு இருக்கின்ற நிறைய விவசாய பெருமக்கள் முத்துமல்லி சாகுபடி செய்யணும் ஒரு ஆசை வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்கள், நீங்க என்ன ஆலோசனைகள் கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்க
1: அவங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச அத்தனை தொழில்நுட்பத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்.
0: நிறைய விவசாயிகள் விவசாயம் பண்ணாலும் பல பயிர்கள் பண்ணாலும் இதையும் கொஞ்சம் முத்துமல்லியும்
1: பயிரிட்டு
0: அது மூலமா கொஞ்சம் வருமானம் பார்க்கலாம்.
1: இது வந்து ரெகுலர் வருமானம். இது அப்படி இல்லை, முத்துமல்லி நட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சதுன்னா ரெகுலரா நீங்க வீட்டுல உட்காந்துன்னு அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் வரட்டுங்க இன்கம். அது அவங்களுக்கு வீட்டு செலவாச்சு போகல. அந்த இதுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க இதுக்கு வருவாங்க. சும்மா இருக்கிற விவசாயம்லாம் இந்த ஊக்கம் ஏற்பட்டு அவங்களே நம்மள ஃபாலோ பண்ணி பயிரிடறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு.
0: முத்துமல்லி சாகுபடியில விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசிகளை சொல்லுங்களேன்.
1: என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய
0: தொலைபேசி எண்
1: 99 44 39 34 24 24
0: 24.
1: ஆமா,
0: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு
1: என்ன விலை சந்தேகங்களை கேட்டா எனக்கு தெரிஞ்ச அனுபவம்
0: சொல்லி கொடுப்பீங்க. ஐயா, இது வரைக்கும் முத்துமல்லி சாகுபடி முறைகளை பத்தி தெளிவா அழகா அதனுடைய தொழில்நுட்பங்கள் எப்படி எல்லாம் செய்யலாம் அதை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க இந்த நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி.
2: இதுவரை முத்துமல்லி சாகுபடி முறைகள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கிராம உழவர் வி பாண்டுரங்கன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில பப்பாளி சாகுபடி முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம். தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஏக்கர் நிலத்தில் 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை உழவு செய்து 7 அடி இடைவெளியில் 1 கன அடி 1x1x1 அளவில் குழிகள் எடுக்க வேண்டும். சொட்டு நீர் பாசனம் அமைத்து 2 நாட்களுக்கு காலையும் மாலையும் சுமார் 2 மணி நேரம் தண்ணீர் விட்டு 3ஆம் நாள் 2 மாத வயதுடைய பப்பாளி கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். வேர்கள் தண்டுடன் சேரும் பகுதியை மோதிர வளையம் என்பார்கள். இந்த மோதிர வளைய பகுதி மண்ணுக்குள்ளும் தண்டு பகுதி வெளியும் இருக்குமாறு மாலை நேரத்தில் நடவு செய்ய வேண்டும். தண்டு பகுதி மண்ணுக்குள் புதைந்தால் தண்டு அழுகல் நோய் தாக்க வாய்ப்பு உண்டு. நடவு செய்த 3 முதல் 5 நாட்களுக்குள் 200 லிட்டர் செறிவூட்டப்பட்ட சூடோமோனாஸ் கரைசலை பாசன நீருடன் கலந்துவிட வேண்டும். தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஒருமுறை இந்த கரைசலை இதே அளவில் கொடுத்து வர வேண்டும். தொடர்ந்து மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சினால் போதும். நடவு செய்த 45ஆம் நாள் ஒவ்வொரு கன்றிலிருந்தும் 1 அடி தள்ளி 2 அடி சதுரம் 1 அடி ஆழத்தில் குழிகள் எடுத்து ஒவ்வொரு குழியிலும் 5 கிலோ மட்கிய தொழு உரம் இட வேண்டும். நடவு செய்த 90 முதல் 95ஆம் நாட்களில் பூக்கத் தொடங்கும். அந்த நேரத்தில் வேர்கள் நிலத்தில் பரவியிருக்கும் என்பதால் சொட்டு நீர் குழாய்களை 1 அடி தள்ளி போட வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு கன்றுக்கும் தலா 3 கிலோ அளவு கோழி எரு வைக்க வேண்டும். பிறகு 2 மாதங்களுக்கு ஒருமுறை தொடர்ந்து இதே அளவில் கோழி எரு வைக்க வேண்டும். பப்பாளியில் மாவு பூச்சி தாக்குதல் அதிகம் இருக்கும். நடவு செய்த 1 மாதத்திலிருந்தே கன்றுகளை நன்கு கவனித்து வர வேண்டும். இலைகள் தண்டுகளில் வெள்ளை நிறத்தில் பஞ்சு போல இருக்கும் பூச்சிகள் தென்பட்டால் தெளிப்பான் மூலம் கன்று முழுவதும் தண்ணீரை தெளிக்க வேண்டும். தண்ணீர் தெளித்த 1 மணி நேரத்தில் 10 லிட்டர் தண்ணீருக்கு 100 மில்லி வேப்பெண்ணெய் மற்றும் சிறிது காதி சோப் சேர்த்து கலந்து தெளிக்க வேண்டும். தொடர்ந்து கவனித்து இதுபோல் தெளித்து வந்தால் மட்டுமே மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். பப்பாளி சாகுபடி செய்யும் முறை குறித்து இன்றைய பண்ணை செய்தியில் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 இன்று 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், அமைப்பு கே காளிமுத்து அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நியூஸ் அண்ட் ஆர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களின் நிலைய இயக்குனர் நாடகப்பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:05 நிகழ்ச்சியில் தொடர்வது திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஸ்டார் திரைப்படத்திலிருந்தோம்.

0: ஆண்டியர்.
1: வாழ்க வாழ்க.
0: இன்று மணிமகனும் சூடும் பராக்கிரம ஆண்டியர்.
1: வாழ்க வாழ்க.
2: அன்புக்குரிய நாட்டு மக்களே, நீங்கள் என் மீது வைத்திருக்கும் உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் என்றும் நடந்து கொள்வேன். நாட்டையும் நாட்டு மக்களையும் என் கண் போல காப்பேன். என் தாய் தந்தையின் மலரடிகளையும் எனது குரு விந்தையன் அவர்களது மலர் திருவடிகளையும் வணங்கி இந்த பொறுப்பை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன்.
0: தர்மம் தவறாமல் ஆட்சி செய் பராக்கிரமா.
2: அப்படியே ஆகட்டும் குருதேவா, என்னை ஆசீர்வதியுங்கள்.
3: நான் அரசனாக இருந்தபோது எப்படி எனக்கும் நம் நாட்டுக்கும் உண்மையாக இருந்தீர்களோ அதே போல என் மகனுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும்.
4: அப்படியே செய்வோம் அண்ணா.
3: இப்போது புலவர்கள் பராக்கிரமனின் புகழை பாடி பரிசுகள் பெற்றுச் செல்லலாம். வாருங்கள் புலவரே, உங்கள் செய்வதை கூறுங்கள்.
5: வெற்றி வேலி ஏந்தும் வீரன் வாழ்க. மன்னர் குளமதி செங்கதிர் போல் வந்து தீர்த்த பராக்கிரம பாண்டியன் புகழ் ஓங்குக. மலை போல் நிமிர்ந்த மார்பினன் வாழ்க. தலைவணங்கா தமிழ் மகன் வீரமும் வாழ்க.
2: ஆஹா, மிக்க நன்றி புலவரே, மிக்க நன்றி. ஒரு மன்னனின் வீரம் தமிழால் பாடப்படும் போதுதான் முழுமையடைகிறது. இதோ விடியுங்கள் 108 பொற்காசுகள். இனி உங்கள் வம்சமே வறுமையின் பிடியிலிருந்து விலகி இருக்கட்டும்.
5: மிக்க நன்றி மன்னர். நீங்களும் உங்கள் வீரமும் ஈகைத்தன்மையும் எப்போதும் பாரில் புகழ்பெற்று விளங்க வாழ்த்துகிறேன் மன்னா.
2: நன்றி புலவரே.
6: மன்னா, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல தோன்றுகிறதே.
2: ஆம் செண்பகா, பட்டாபிஷேகம் முடிந்தும் ஏனோ என் மனம் அமைதி உள்ள மறுக்கிறது. மதுரையிலிருந்து நாம் இங்கே புதிய அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். காடாக இருந்த இந்த பகுதிகளை வயல்களாக தங்கள் கடின உழைப்பால் மாற்றியிருக்கிறார்கள் நம் மக்கள்.
6: உண்மைதான் மன்னா, உங்கள் கவலைக்கான காரணம் புரிந்துவிட்டது. உங்களுக்கு எப்போதும் நாட்டை பற்றிய சிந்தனைதான் என்பதை நான் அறிவேன் மன்னா. ஆந்திர பிரதேசத்திலிருந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை தங்கள் பேரரசோடு இணைக்க விரும்புகிறது. அதற்கான படைகள் வந்து இறங்கிவிட்டதாகவும் தெரிகிறது. அது போதாதென்று சேரனும் நம்மீது போர் தொடுக்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி வழங்குவது என்பதுதானே உங்கள் கவலை.
2: செண்பகா, என் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடியா உன் மனம்? மிகச் சரியாக சொல்லிவிட்டாயே.
6: நம் கையில் எதுவும் இல்லை மன்னா, எல்லாம் அந்த இறைவன் கையில்தான் உள்ளது.
3: பராக்கிரமா, செண்பகவல்லி, உங்கள் தனிமை பேச்சுக்கு இடையூறு செய்துவிட்டேனோ?
2: வாருங்கள் தந்தையே, வாருங்கள். இது என்ன கேள்வி? நான் உங்கள் மகன் அல்லவா? என்னிடம் பேசும்போது கூட இது போன்ற முறைகளை கடைபிடிக்க வேண்டுமா என்ன?
3: அப்படி இல்லை பராக்கிரமா, கணவன் மனைவி இருவரும் பேசும்போது மூன்றாவது நபர் குறுக்கிடுவது அவ்வளவு நல்லதில்லை.
6: போங்கள் மாமா.
3: ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன்.
6: நான் வேண்டுமானால் பக்கத்து அறையில் இருக்கட்டுமா?
3: இல்லை மருமகளே, நீ என் மகனில் பாதி, என் மருமகள். இது ஒன்றும் ரகசியம் அல்ல, ஆன்மீக விஷயம். ஆகையால் நீயும் உடனிருப்பது நல்லதுதான்.
2: சொல்லுங்கள் தந்தையே.
3: மதுரையில் இருந்து செண்பகப் பொழிலுக்கு புலம்பெயர்ந்து வந்து காசியில் இருக்கும் விஸ்வநாத பெருமான் அருளால் மீண்டும் பாண்டிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து விட்டோம். என் வாரிசாக உனக்கும் பட்டாபிஷேகம் செய்து முடித்துவிட்டேன். இந்த நாடும் நாட்டு மக்களும் உன் பொறுப்பு. ஆகையால் இனி நானும் உன் தாயும் மனிதர்களாக பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றலாம் என்று இருக்கிறோம்.
2: தந்தையே, நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
3: காசியில் குடிகொண்டிருக்கும் அந்த காசி விஸ்வநாதனையும் அன்னை விசாலாட்சியையும் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்துவிட்டு பிறகு வடநாட்டில் உள்ள பெருமைமிகு மற்ற சிவாலயங்களையும் தரிசிக்க விரும்புகிறோம் மகளே.
6: மாமா, இப்படி எங்களை தனியே விட்டு யாத்திரை

0: வருகிறீர்களே.
1: அதுவும் காசிக்கு சென்று வருவது என்றால் வருடங்கள் ஆகுமே தந்தையே. உங்களது தேகநிலை, தாயாரின் தேகநிலை எல்லாம் இதற்கு இடம் கொடுக்குமா?
2: நாட்டின் மன்னன் தன் சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது மகனே.
0: முடிவு செய்து விட்டார்கள் மன்னா. இனி நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மகிழ்ச்சியாக விடை கொடுத்து அனுப்புவோம். அந்த குற்றாலீஸ்வரர் அருளால் எந்த குறையும் இல்லாமல் நலமாக திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.
1: அப்படியே செய்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை தந்தையே.
2: என்னது?
1: நீங்கள் இருவரும் தனியாக செல்லுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களோடு 50 பேர் கொண்ட குழு ஒன்று வரும். உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்வது மற்றும் பிற பணிகளை அவர்கள் செய்வார்கள்.
2: அப்படியே ஆகட்டும் மகனே. குரு விந்தையனிடம் சொல்லி யாத்திரைக்கான நாளை குறிக்கச் சொல்வோம்.
1: உத்தரவு தந்தையே. குருநாதருக்கு என் வணக்கங்கள்.
0: வணக்கம் குருதேவா.
3: வா பராக்கிரமா, வா. நாட்டின் மன்னன், சாதாரண ஒரு துறவியின் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறாய்.
1: என்னை சொற்களால் காயப்படுத்தாதீர்கள் குருநாதா. நீங்கள் அகத்தியரின் 13 தலைமுறை சீடர் என்பதை இந்த உலகமே அறியும். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை இப்படி பேசுவது என் மனதை காயப்படுத்துகிறது குருநாதா.
3: உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பராக்கிரமா. நீ மன்னனாக அமர்ந்து 2 சென்று விட்டன. இன்னும் நீ போர் படையெடுத்தல் என்றுதான் இருக்கிறாய். இதன் நடுவில் என்னை வந்து பார்க்கவும் நேரம் கிடைத்ததா என்ற அர்த்தத்தில் தான் கேட்டேன்.
1: போர் செய்து வெற்றி பெற்று நான் கொண்டு வரும் பொருளில் தானே நம் நாடே செழிப்பாக உள்ளது.
3: நல்லது நல்லது, நீ வந்த விஷயத்தை சொல்.
1: குருவே, என் பெற்றோர் காசிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்று 2 கடந்து விட்டன. 6 முன்பு நலமாக இருக்கிறோம் என்று ஒரு தூதுவனிடம் செய்தியும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த செய்தியும் வரவில்லையே. அதுதான் மனதிற்கு கவலையாக உள்ளது குருதேவா.
0: ஆம் குருதேவா, அவர்களோடு சென்றவர்கள் எவரை பற்றியும் தகவல் இல்லை.
3: மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டிய தருணங்களில் சில தியாகங்களும் செய்தாக வேண்டும் அம்மா. அது கடவுளின் கட்டளை. காரணமின்றி காரியமில்லை. ஆனால் சில சமயங்களில் காரணங்களே காரியத்தை உருவாக்கும் காரணிகளாக இருக்கும்.
0: குருதேவா, நீங்கள் சொல்வதன் பொருளை என்னால் ஊகிக்க முடிகிறது. ஆனால்
3: என்பது ஒரு அழகான வார்த்தை அல்லவா பராக்கிரமா.
1: குருவே, சொல் விளையாட்டு எனக்கு தெரியாத ஒன்று. குலகுரு நீங்கள் வானியல் அறிவும் கோள்களின் நிலை வைத்து பலன் சொல்லும் ஞானமும் உடையவர். என் பெற்றோர் எப்போது வருவார்கள், அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து கணித்து சொல்லுங்கள் குருவே.
3: அதை மட்டும் பார்த்தால் போதுமா பராக்கிரமா?
1: வேறு என்ன வேண்டும்? வீரத்தினால் மன்னர்களை அடிபணிய வைக்க என்னால் முடியும் குருவே. என் கைகளை மீறிய விஷயம் இது என்பதால் தான் உங்களை நாடி வந்தேன்.
3: அப்படியானால் உன் கைகளுக்குள் இருக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்த உன்னால் முடியும் என்கிறாய், அப்படித்தானே?
1: இது என்ன பிதற்றல்!
0: தயவு செய்து இவரை மன்னித்து விடுங்கள் குருவே. பலனை பார்த்து கொஞ்சம் கணித்து சொல்லுங்கள் குருவே.
1: ஆம் குருதேவா, பலனை சொல்லுங்கள்.
3: பராக்கிரமா, நடக்கும் காலம் உனக்கு பல சோதனைகளை தர காத்திருக்கிறது. பட்டம் சூட்டப்பட்ட நீ இன்னமும் பராக்கிரமனாகத்தான் யோசிக்கிறாயே தவிர பராக்கிரம பாண்டியன் என்ற பெருவம்சத்து மன்னனாக யோசிக்கவில்லையே.
1: நாட்டின் இளவரசனாக இருந்த போதும் சரி, பட்டம் சூட்டப்பட்ட பிறகும் சரி, நான் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் குருவே. படையெடுத்து சென்று தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் என்று கொண்டு வந்து நம் நாட்டை செழிப்பாக்குகிறேன்.
3: போர் தொடுப்பது மட்டும்தான் மன்னன் வேலை என்றால் அதற்கு தளபதிகளே போ.

0: மன்னர்கள் எதற்கு?
1: குருவே, உங்கள் பேச்சு என்னை அவமானப்படுத்துவது போல உள்ளது.
2: மன்னருக்கான கடமைகளை கேட்டு அறிந்து கொள்வது நல்லதுதானே?
1: ஆண்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணான நீ நடுவில் பேசுவதே தவறு. அதுவும் மன்னனாகிய என்னிடம் அமைதியாக இரு என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இதற்காக நான் உனக்கு தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் நீ என் அன்புக்குரியவள் என்பதால் பேசாமல் இருக்கிறேன்.
0: செண்பகவல்லி, இந்த நாட்டின் மன்னனை அழைத்துக் கொண்டு சென்றுவிடம்மா. ஆனால் பராக்கிரமா, ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், இனி வரப்போவது கடுமையான சோதனைக்கால். சோதனையில் முடிவில் தான் சாதனையும் ஆரம்பமாகும். மன்னனுக்கு பணிவு அவசியம். சென்று வா பராக்கிரமா, சென்று வா.
2: மன்னா, இந்த பாலையாவது பருகுங்கள். நீங்கள் நலமாக வாழ வேண்டும் அல்லவா?
1: சற்று என்னை தனியாக விடு சண்பகா. காசிக்கு சென்ற என் பெற்றோர் திரும்பி வருவார்கள் என்று நான் ஆவலோடு காத்திருந்தேன். ஆனால் என்ன பலன், பாதி வழியில் நோய் கண்டு இறந்து விட்டார்களே. மகத நாட்டில் அவர்களது உடல் அரச மரியாதையோடு எரியூட்டப்பட்டது என்றும் தகவல் வந்திருக்கிறது.
3: எனக்கு என்ன, உணவும்
2: உங்கள் துயரம் எனக்கு புரியாமல் இல்லை மன்னா.
1: பெற்றோரை பறிகொடுத்துவிட்டு அவர்களுக்கு இறுதி கடனை செய்யக்கூட முடியாமல், அவர்களின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
2: நீங்கள் முதலில் உங்கள் துயரம் என்ற கூண்டிலிருந்து வெளியில் வந்து பாருங்கள் மன்னா. அப்போதுதான் மற்றவர்களின் துயரம் தெரியும்.
1: இப்போது என்ன, நான் அரசவைக்கு வர வேண்டும். அங்குள்ளவர்கள் முன்பு என் மனதில் சோகமே இல்லை என்பது போல நடிக்க வேண்டும். அவ்வளவுதானே? இதோ இப்போதே புறப்பட்டு விட்டேன். நீயாவது மகிழ்ச்சியாக இரு.
2: மன்னா, இந்த பாலையாவது பருகிவிட்டு.
1: அதையும் நீயே பருகிவிடு.
0: மன்னர் மீண்டும் அரசவைக்கு வந்தது குறித்து மகிழ்ச்சி.
1: ஏதாவது பிரச்சனை உள்ளதா? முக்கியமான படையெடுப்பு செய்திகள் ஏதேனும்?
0: நீ மாறவே இல்லை பராக்கிரம். எப்போதும் பகைவரின் நினைவுதான், பொதுமக்களின் நினைவே வராதா உனக்கு?
1: யார் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள்?
2: பொதுமக்களின் பிரதிநிதிகள் சிலர் வந்திருக்கின்றனர் மன்னா. அனைவருமே பெண்கள்.
1: என்ன பெண்கள், என்ன பிரச்சனை குருநாதா?
0: நீயே வந்து கேட்டு பாரு.
1: அவர்களை வர சொல்லுங்கள்.
4: மன்னா, உங்களை வணங்குகின்றேன். இதுவரையில் பல முறை வந்து சென்று விட்டோம். இன்றாவது எங்களை சந்திக்க நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: என்ன, பல நாட்களாக வந்து போகிறீர்களா? சரி, உங்கள் பிரச்சனை தான் என்ன, அதை சொல்லுங்கள் முதலில்.
4: மன்னா, எனக்கும் என்னை போன்ற பெண்களுக்கும் நீதி வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்துள்ளோம்.
1: நீ யாரம்மா? எதற்கு நீதி கிடைக்க வேண்டும், விவரமாக சொல்.
4: மன்னா, என் பெயர் மங்கையர்க்கரசி. என் கணவர் இறந்து விட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான். நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் சொல்லுங்கள் மன்னா.
1: உன் கணவன் எப்படி இறந்தான் அம்மா? போரில் இறந்திருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகை உனக்கு வந்திருக்குமே.
4: காசிக்கு செல்லும் உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க காவலர்கள் கூட்டத்தை அனுப்பினீர்களே, அதில் என் கணவரும் ஒருவர். இதோ இங்கே நிற்கும் பெண்களின் கணவர்கள், சகோதரர்கள் மற்றும் மகன்கள் என்று பலரும் சென்றனர். அவர்களில் யாருமே திரும்ப வரவில்லை. எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் அனாதைகளாக இறந்து விட்டார்கள் என்றும், அவர்கள் உடல்கள் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது என்ற தகவல் மட்டுமே வந்தது. இனி நாங்கள் எப்படி வாழ்வோம், எந்த நம்பிக்கையில் வாழ்வோம்? உங்கள் பெற்றோரும் இதே போல இறந்து விட்டார்கள். அதனால் எங்கள் துன்பத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மன்னர் அறையின் கதவை அடைத்து கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கிறார் என்கிறார்கள். எங்களுக்கு அடுத்த வேளை உணவில்லை மன்னா, உணவில்லை. எங்கள் சோகத்தை கூட உணர முடியாமல் வறுமை எங்கள்

0: துயரமே பெரிது என்று இருந்துவிட்டேன். உங்கள் மகன்களை, சகோதரர்களை, கணவனை உயிர்ப்பிக்கும் சக்தி இப்போது எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை செய்து பிழைக்க தேவையான உதவிகளை அரசாங்கமே செய்யும். இது சத்தியம்.
1: மிக்க நன்றி மன்னா, மிக்க நன்றி. ஆனால் ஆண்டுதோறும் இது போல பலரும் காசி யாத்திரைக்கு கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரை திரும்ப வருகிறார்கள். இது மிகவும் கொடுமையான விஷயம் மன்னா. என்னை போல இனியும் விதவைகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள்.
0: கண்டிப்பாக செய்கிறேன் சகோதரிகளே. நீங்கள் இப்போது சென்று வாருங்கள்.
2: வா பராக்கிரமா, வா.
0: வணங்குகிறேன் குருவே. நேற்று அரசவைக்கு வந்திருந்த பெண்கள் சுயநலம் என்ற இருளால் நிறைந்திருந்த என் இதயத்தை விளக்கேற்றி வைத்து வெளிச்சமாக்கி விட்டார்கள். என் சுயநலம் என்னை விட்டு சென்று விட்டது. அன்று நீங்கள் சொன்னதன் அர்த்தம் இன்று எனக்கு புரிந்தது.
2: மிக்க மகிழ்ச்சி மன்னா. நீ கட்டாயம் இப்படி மாறுவாய் என்று எனக்கு தெரியும்.
0: ஆனால் குருவே, அந்த சகோதரிகள் சொன்னது போல இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடவாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கு புரியவில்லை குருதேவா.
2: இது உன்னால் தான் முடியும் பராக்கிரமா. அன்று நீயும் செண்பகவல்லியும் என்னை காண வந்தீர்கள் அல்லவா? அப்போது நான் சொன்னது நினைவிருக்கிறதா?
3: காரணமின்றி காரியம் இல்லை என்றீர்கள். அதோடு ஒரு காரியமே காரணமாக அமையலாம் என்றும் சொன்னீர்கள்.
2: ஆம் பராக்கிரமா, அன்றைக்கு நான் உன்மேல் கோபப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நீ உன் பெற்றோர்கள் அவர்கள் நலன் என்றுதான் சிந்தித்தாயே தவிர உடன் சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று கவலைப்படவில்லை. இன்னொன்று, உன் மனைவி உனக்காக பதில் சொன்னபோது ஆண்கள் இருக்கும்போது பெண் பேசுவதாவது என்றும், அதோடு மன்னன் இருக்க மனைவி பேசலாமா என்று கூறினாய். நினைவிருக்கிறதா?
0: உண்மைதான் குருநாதா. அதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன்.
2: இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம். இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதை விளக்கத்தான் சிவபெருமானே தன் உடலில் பாதியை உமையவளுக்கு அளித்திருக்கிறார்.
0: நீங்கள் கூறுவது நன்றாக புரிகிறது குருதேவா.
3: ஆனால் அந்த பெண் சொன்னது?
2: சொல்கிறேன். நீ நினைத்தால் இதனை மாற்றலாம் பராக்கிரமா, மாற்றலாம்.
0: புரியவில்லையே குருநாதா.
2: காசியிலிருந்து ஒரு பிடிமண் எடுத்து வந்து இங்கேயும் விஸ்வநாதருக்கு ஒரு கோயிலை எழுப்ப உன்னால் முடியாதா பராக்கிரமா? உன்னால் முடியாதா
0: குருநாதா? இது மிக பெரிய கடினமான பணியாயிற்றே.
2: அதனால்தான் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
0: ஆனால் எங்கு ஆலயம் அமைப்பது?
2: செண்பக மரங்கள் நிறைந்த வனம், அங்குதான் ஆலயம் அமைக்க வேண்டும். அதனை சுற்றி நகரமும் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அதுவே உனது தலைநகரமாக விளங்கும்.
0: ஆஹா, ஆஹா, என்ன பாக்கியம் செய்தேன் நான். இப்போதே காசிக்கு சென்று பிடிமண் எடுத்து வர ஆட்களை அனுப்புகிறேன். செண்பக வனத்தை திருத்தி ஆலயம் அமைக்கும் பணியை உடனடியாக தொடங்கி விடுகிறேன்.

0: கோயில் திருப்பணிகள் மிகவும் சிறப்பாக நடக்கின்றன. பராக்கிரமா, இந்த கோயிலின் சிற்பங்கள் பாண்டிய சிற்பக்கலையின் காவியமாக வருங்காலத்தில் போற்றப்படும். இந்த கோயில் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும்.
1: எல்லாம் இறைவன் அருள் குருதேவா. இன்னமும் பொருள் தேவை என்று கேள்விப்பட்டேன்.
0: ஆம் அண்ணா, காசியிலிருந்து பிடிமண் வந்துவிட்டது. கட்டுமான பணிகளும் தொடங்கிவிட்டது. காசி விஸ்வநாதர் தென்னாட்டிலும் எழுந்தருள தயாராகிவிட்டார். இனி உலகம்மை சன்னதியை வடிவமைக்கவும் ஆபரணங்கள் செய்யவும்

0: பொருளும் தேவும்.
1: கவலை வேண்டாம் குருநாதா, நாம சென்று பொருள் தேட தேவையே இல்லாமல் சேரன் குற்றாலத்தில் நம் மீது போர் தொடுக்க போவதாக தகவல் வந்துள்ளது. அதை சொல்லிவிட்டு ஆசியும் பெற்று செல்லவே நான் இப்போது இங்கு வந்தேன்.
0: வெற்றி புனதே, சென்று வா பராக்கிரமா.
1: இங்கே ஒளி செதுக்கி முடிப்பதற்குள் வாள் வீசி சேரனை வென்று பெரும் பொருள் சம்பாதித்து வருவேன். வருகிறேன் குருநாதா.
2: கவலையின்றி சென்று வாருங்கள் மன்னா. இறைவன் அருளும், குரு அருளும், என் கற்பும் உங்களை காக்கும். அதுவரை கோயில் பணிகளில் குருதேவருக்கு என்னால் என்றளவு உதவுவதே என் கடமை.
1: அப்படியே செய், சென்று வருகிறேன். கூடவே வென்று வருகிறேன்.

0: புரட்சி சென்று அவனிடம் கப்பம் வசூலித்து வாருங்கள்.
1: சேரனை வென்ற பராக்கிரம பாண்டியர் வாழ்க வாழ்க! உற்சாகம் கொண்டான், உள்ளம் கொண்டான் புகழ். ஓங்குக ஓங்குக!
2: வணக்கம் குருதேவா, உங்கள் அருளால் தேவையான பொன்னும் பொருளும் கிடைத்து விட்டது. இனி திருப்பணிகள் தடையின்றி நடக்கும் தானே?
3: ஆம் அண்ணா.
2: இந்த கோயிலை பார்க்க பார்க்க என் மனதில் பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் பிறக்கிறது குருதேவா. நான் மறைந்தாலும் இந்த கோயில் மறையாது என்ற நம்பிக்கை என் மனதில் வந்துவிட்டது. இக்கோயிலுக்கு எவர் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி வணங்க இந்த பராக்கிரம பாண்டியன் கடமைப்பட்டுள்ளார். இதனை நான் ஒரு செய்யுளாக எழுதி இத்திருக்கோயில் சுவர்களில் கல்வெட்டாக வைக்க விரும்புகிறேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கல்லில் எழுதிய சொல் அப்படியேதான் இருக்கும், இல்லையா குருநாதா?
3: மிக்க மகிழ்ச்சி பராக்கிரம, அப்படியே செய்து விடுவோம். நாளை சுவாமியின் லிங்கத்திற்கு பீடம் நாட்ட இருக்கிறோம். அப்போது நீ உனது செய்யுளை கூறு, அதனை கல்வெட்டில் எழுத ஏற்பாடு செய்து விடுகிறேன்.

0: பராக்கிரமா செய்யுள் எழுதி விட்டாயா?
1: செண்பக பொழில் என்று எழுதத் தொடங்கினால் ஏதாவது தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
2: ஒருவேளை இறைவன் இந்நகரத்துக்கு வேறு பெயர் வைக்க முடிவு செய்து விட்டாரோ என்னவோ?
1: ஆனால் அதனை நாம் எப்படி அறிவது? என்னால் கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஒரு செய்யுள் கூட எழுத முடியவில்லையே.
0: பராக்கிரமா, உனது செய்யுளில் என்ன சொல்ல விரும்புகிறாய் நீ?
1: குருநாதா, இந்த நகரில் குடிகொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யார் இனி வரும் காலங்களில் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி இந்த பராக்கிரம பாண்டியன் பணிந்து வணங்குவேன் என்ற அர்த்தத்தில் எழுத நினைக்கிறேன். உங்கள் ஆணைப்படியும் இறைவனின் ஆணைப்படியும் தான் இந்த கோயிலை கட்டுவித்தேன். ஆனால் எங்கோ தவறு செய்து விட்டேன் போலிருக்கிறது. அதனால் தான் இப்படி ஒரு செய்யுள் எழுத முடியாமல் போகிறது என்று நினைக்கிறேன்.
0: சற்று பொறுமையாக இரு.
1: அப்படியே குருதேவா, பீடத்தை அமைக்கும் பணியை தொடங்கி விடுவோம். எனது செய்யுளை இறைவன் ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டான் போல.
2: மன்னா, நீங்கள் இப்படி ஒரு மனக்குறையோடு பீடக்கற்களை வைத்தால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் மனக்குறை எப்படி நீங்கும்? ஆகையால் நீங்கள் செய்யுள் எழுதும் வரை இந்த நிகழ்வை தள்ளி போட்டு விடலாமே.
1: இல்லை சண்பகா, இல்லை. கோயிலுக்கு, அதுவும் சிவன் கோயிலுக்கு பீடக்கற்களை ஏற்ற நாள் குறித்து விட்டு அது தவறினால் அவசகுணமாகிவிடும். ஆகையால் பீடக்கற்கள் ஏற்றப்படட்டும்.

0: வடகாசி போல் இது தென்காசி தம்பி, இதன் பெயர் தென்காசி.
1: ஆமண்ணா, இது தென்காசியே தான். இனி இதுதான் நம் பெற்றோர்களின் வீடு.
2: என்ன அந்த சிறுவன் என்ன சொன்னான்? தென்காசி. ஆம், தென்காசி தான் இது.
3: ஆமண்ணா, அந்த சிறுவர்கள் தென்காசி என்றுதான் சொன்னார்கள்.
4: செண்பகவல்லி, நீங்கள் மட்டுமல்ல, இந்த தென்காசி நகரமே மிகவும் பாக்கியம் செய்த நகரம். இந்நகரத்திற்கு பெயரிட்டவர்கள் யாரென்று நினைக்கிறாய்? அம்மையப்பரின் புதல்வர்களான ஐங்கரனும் ஆறுமுகரும் தான். இந்த தென்காசி நகரம் செல்வ செழிப்போடு என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுவே சான்று.
3: இறைவா, உன் கருணையே கருணை.
4: பராக்கிரமா, இதோ இந்த கல்லை நீ உன் திருக்கரங்களால் எடுத்து பீடத்தில் ஏற்றி ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கியிருக்கிறாய் பராக்கிரம். இங்கே இந்த ஆன்றோர் நிறைந்த சபையில் உன் செய்யுளை கூறு.
2: காசி விஸ்வநாதர் திரு ஆலய திருப்பணி, மண் காசி செய்யும் அடியாரை தன் காசி கல்லாதான் யானும் வணங்குவேன். காசினி மேல் சொல்லாதான் பராக்கிரம பாண்டியன்.
4: ஆஹா, அற்புதம், அருமை, அடக்கம், பணிவு, இதோடு வீரமும் கலையும் இணைந்தவன் நீ. தென்காசி என்ற பெயர் இந்த உலகில் இருக்கும் வரை பராக்கிரம பாண்டியன் என்ற பெயர் நிலைத்து நிற்கும். பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
4: பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
4: தென்காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டிய பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
4: தென்காசி நகர் கண்ட பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
6: நேயர்கள், இதுவரை கேட்டது வானொலி நாடக விழா நாடகம் தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருந்தோர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.

0: நேரம் 9:30
1: ஆகாஷ்வாணி நாடகமலரில் நேர்கள் கேட்கவிருப்பது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் எஸ். ஜெகசண்முகம், கே. ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர். விஜயலட்சுமி, ஆர். சிவகாமி, மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்,

0: சுப்பு சுப்பு, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா.
1: தோ வந்துட்டங்க. இந்தாங்க காயர் வெயில் உடம்ப உறிஞ்சு எடுக்குது. கொஞ்சமா தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா இந்த மோரை குடிங்க. ஏங்க, நம்ம தர்மகர்த்தா ஊர் பெரியவங்க எல்லாரும் காலங்காத்தாலேயே உங்களை பார்க்கணும்னு வந்தாங்க.
0: அப்படியா?
1: நீங்க களத்து மேட்டுக்கு போயிருக்கிறதாவும் அங்க போனா உங்களை பார்க்கலாம்.

0: நானும் சொல்லிட்டேங்க.
1: சித்திரை பிறந்துட்டது இல்ல, வீரன் கோயில் திருவிழா சம்பந்தமா தான் வந்திருப்பாங்க. இந்த வருஷம் திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்து நான் இல்லாதப்போ என்னை தேடி வந்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாவை அவங்ககிட்ட கொடுத்துரு. அவங்கள அலைய விடாத. என்ன அப்புறம் இந்த வெள்ளியூர் பொண்ணுரங்க வருவான், அவன் மகளுக்கு கல்யாணமா, அவன் வந்தான்னா அவங்ககிட்ட ஒரு 20,000 கொடு.
0: ஆ சரிங்க, எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கு, நான் வரேங்க.
1: சுப்பு, சமையல் அப்புறம் கவனிக்கலாம், இப்படி கொஞ்சம் உட்கார்.
0: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு சரிக்கு சரியாவா?
1: ஆமா.
0: நான் நிக்கிறேன். என்ன சங்கதி, அதை சொல்லுங்க.
1: அது வந்து சுப்பு, நம்ம கம்மாக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை நம்ம ஆறுமுகத்துக்கு குத்தகைக்கு விட்டுருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அதை அவர் 2 வருஷமா வெள்ளாம பண்ணாம கரம்ப போட்டு வச்சிட்டான். கேட்டா போன மழை வெள்ளத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி கலங்குறான். அதனால அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து அவனை கை தூக்கி விடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற?
0: ஏங்க, நீங்க செய்ய போற நல்ல காரியத்துக்கு என்கிட்ட கேட்கணுமா?
1: அதுக்கு இல்லம்மா, எங்க அப்பா இருக்க காலத்துல அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். அவரு தலை மறைஞ்சதும் உன்னை கேட்காம நான் எதுவுமே செய்யறது இல்லையே.
0: என்னங்க, விளையிற நிலத்தை கரம்பா போட்டு வைக்கிறது விவசாயிக்கு அழகு இல்லைங்க. கொடுத்து உதவுறது ஒன்னும் தப்பு இல்லைங்க.
1: அப்புறம் என்ன
0: கொடுங்க? ஆனா நம்ம கையில அவ்வளவு தொகை இருக்கிறாப்புல தெரியலையே. மொத்தமா 5 லட்சத்துக்கு எங்கெங்க போவீங்க?
1: அதுக்கு வழி இருக்கு. உன் 5 பவுன் வலையில விவசாய வங்கியில அடமானம் வச்சு கொடுத்துடலாம். அறுவடை முடிஞ்சு 6 முகம் கொடுத்ததும் திருப்பிடலாம். என்ன?
0: அதுவும் சரிதாங்க, நான் போய் வலையில எடுத்துட்டு வரேங்க.
1: வா வா.
2: பார்வதி, உன் பொண்ணு வள்ளி அப்படியே மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கா. இப்படி ஒரு அழகு தேவதை தான் என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கணும்.
3: என் சம்சார சரசுக்கு பொண்ணு புடிச்சு போச்சு. அவ சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பிலே இல்லை எங்க வீட்டுல. மேற்கொண்டு விஷயத்தை பேச வேண்டியதான்.
2: பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாருங்க, பொண்ணும் பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற பார்வைய
3: கண்ணு கண்ணு கலந்தாச்சு, காதல் வலையிலும் விழுந்தாச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கல்யாண தேதி குறிக்க வேண்டியதுதான்.
4: என்னங்க இது, திடுதிப்புன்னு வந்தீங்க, பொண்ண பாத்தீங்க, உடனே நாள் குறிக்கணும்னு சொல்றீங்க. 4 நட்சத்திரம் பொருத்தம் இதெல்லாம் பார்க்க வேணாமா? கல்யாணம் காட்சின்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்க தயாராகவே இல்லையே. இதுக்கும் மேல உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குமே, அதுக்கெல்லாம் நாங்க இன்னும் தயாராகலைங்க.
2: அட, பொருத்தம் என்னமா பொருத்தம்? மன பொருத்தத்துக்கு அப்புறம் தான் மத்த பொருத்தம் எல்லாம். நேரம் நாழின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் நம்ம வசதிக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டது தானே. கண்ணுக்கு அழகான பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள, இதுக்கு மேல என்ன பொருத்தம் வேணும்?
3: சரசு, அவங்க அத சொல்லல. சீர்சனத்தைய பத்தி பேசலையேன்னு சொல்றாங்க.
2: நாம அப்படி என்ன கொட்டிட போறோம்? அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியத செய்ய போறாங்க, அதுவும் நம்ம வசதிக்கு தகுந்தா போல. இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு?
3: அப்போ கல்யாண தேதிய முடிவு பண்ணிடலாம்னு சொல்றியா சரசு?
2: ஆமா, இத வேற விளக்கமா உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கணும். வள வளன்னு பேசுறத விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிங்க.
3: ஆமா ஆமா, சரசு சொல்றா போல இந்த மாசத்திலே கல்யாணம் வச்சுக்கலாங்க.
1: இந்த மாசத்திலேவா?
3: ஆமா,
1: 2.5 மாசம் தள்ளி வச்சுக்கலாமே.
3: என்ன தள்ளி வச்சுக்கலாமா? என்னப்பா நீ சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கிறிய. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுப்பா. அப்படியே தள்ளி போடலான்னு யோசிச்சாலும் சித்திரை மாசம் போயிடும்ல. சித்திரைக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு நல்ல முகூர்த்த நாளே இல்ல. சித்திரையில இன்னும் 20 நாள் கிடக்குது. அது போதும், இந்த 20 நாள்ல உலகத்தையே புரட்டி போடலாங்க.
1: அதுக்குள்ள கந்தவேலு, நீங்க கல்யாணத்துக்கு தயாராயிட்டு பெண்ணு தேட ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க எந்த வகையிலும் கல்யாணத்துக்கு தயாராகலையே, அதுக்காகத்தான் சொன்னேன்.
2: என்னன்னு நீங்க பேசுறது, உங்களால முடியாதது எதுவும் இல்லைன்னு. பார்வதி அண்ணே, நீங்க பேசாம அங்கேயே நின்றுட்டு

0: எப்படி வாங்க இப்படி வந்து அண்ணன் பக்கத்துல நின்னு நீங்களும் நாலு வார்த்தை சேர்ந்து பேசினதானே அண்ணனுக்கு ஒரு தெம்பு வரும்.
1: அது அது வந்துமா, அவரு தான் எல்லாம்.
0: என்ன நீங்க சந்தர்ப்பம் ஒரு முறை தான் தேடி வந்து கதவை தட்டும். இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கிறதா புத்திசாலித்தனம்.
2: இத பாருங்க வெங்கடாபதி, சித்திரை 20ஆம் தேதி நல்ல முகூர்த்தம், அதோட பிரம்ம முகூர்த்தம் வைக்கிறதுக்கு ஏத்தா போல நல்ல நேரமும் கூடி வருது. இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற வெங்கடாபதி?
3: விழுந்தே எழுந்தேன்னு ஒரு முயற்சி செஞ்சு பாத்துடலாம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன்.
0: அண்ணா இப்ப சொன்னீங்க பாரு, அது நூத்துல ஒரு வார்த்தை. மனசுல தெம்பு இருந்தா வானத்தை கூட வில்லா வளைக்கலாம்.
2: புரிஞ்ச வெங்கடபதி சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தயக்கம் என்ன தங்கச்சி? போய் தாமலை தட்டி எடுத்துட்டு வா.
1: இதோ இதோ எடுத்துட்டு வரேன்.
4: என்னப்பா இது, எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுலயே குறியா இருக்கீங்க. ஆளை தூக்குங்கப்பா.
5: என்னப்பா இது, பெரியவர் மோட்டார் சைக்கிள்ல சாதாரண வேகத்தில் தான் வந்துகிட்டு இருந்தாரு. யாராவது இடிக்கவும் இல்லை, ஒண்ணுமே இல்லையே. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு ஆள் ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம்னு உருண்டு அப்படியே விழுந்துட்டாருப்பா.
4: இந்த தண்ணிய பழிச்சுன்னு அவர் மூஞ்சில் அடிங்கவா,
5: பெரிய கண்டுபிடிச்சு. அவர் யாரு என்னன்னு நம்ம விசாரிப்போம்பா.
3: எனக்கு எனக்கு மயக்கமா இருக்கு.
4: கை தாங்களா, ஆளை கொஞ்சம் தூக்குங்கப்பா.
5: ஒண்ணு இல்லம்மா, வண்டியில நல்லாதாம ரோட்ல வந்துகிட்டு இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல. அப்படியே வண்டியோட உருண்டு விழுந்துட்டாரு. நல்ல நேரமா, அந்த நேரம் ரோட்ல காரு பஸ் எதுவுமே வரலம்மா.
6: உட்கார வைங்க, உட்கார வைங்க.
3: எனக்கு ஒண்ணும் இல்லை, லேசான மயக்கம்தான். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உங்களுக்கு எல்லாம் வீணா சிரமம்
1: கொடுத்துட்டேன்.
3: இங்கேயே கொஞ்ச நேரம் படுத்துட்டு நான்
1: கிளம்புறேன். தலகானே கொண்டு வரேன். கையை காலை கொஞ்சம் நீட்டி இப்படி படுத்து தூங்குங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா கிளம்பி போகலாம்.
3: உங்களுக்கு எதுக்கு மாவீன் சிரமம்? கொஞ்ச நேரம் தானே, சரியானதும் கிளம்பிட போறேன்.
1: ஐயா உங்களை பார்த்தா அசப்ல எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிறீங்க. எப்படி உங்களை வெறும் தென்னையில படுக்க வைக்கிறது? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க ஐயா, இந்தாங்க தண்ணி, தண்ணி குடிங்க. இந்த பாயி தலகாணி போடுறேன், அதுல கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுங்க. ஐயா படுங்க, படுத்துக்கோங்க.
3: ரொம்ப நன்றிம்மா.
4: சரி பெரியவரே, உடம்ப பாத்துக்குங்க. அம்மா இவரை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, நாங்க வரோமா.
7: நீங்க ரெண்டு பேரும் யாருகிட்ட பேசுறோங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற கதை எதுவும் நம்பும்படியா இல்ல.
1: ஐயா நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்த பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேர் எங்க திணையில கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. நான் தான் பாயும் தலகாணியும் கொடுத்து அவரை படுக்க வச்சேங்க ஐயா.
7: அப்புறம்
1: அப்போ எங்க வீட்டுக்காரர் இல்லைங்க, வெளியில போயிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையை கவனிக்க போயிட்டேன் உள்ள.
3: ஐயா என் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் கூடி வந்துடுச்சு, அதுக்காக நான் ரெண்டு நாளா பணத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பண விஷயமா வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தப்போ திண்ணையில பெரியவர் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் பார்வதி மூலமா நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு நான் தான் பெரியவரை தட்டி எழுப்பினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பெரியவர் செத்து கிடக்கிறார்.

0: ஆமாங்கய்யா, வேங்கடபதியும் பார்வதியும் ஓன்னு அழுகிற சத்தம் கேட்டு ஓடி வந்த பெரியவருக்கு இப்படி ஆகும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட்டு 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துட்டுது.
1: ஆமா, நீங்க யாரு?
0: என் வீடு பக்கத்து வீடு தாங்க. என் பேரு கணபதி.
1: எப்பா இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேக்குறேன், உங்கள யாராவது பெரியவர் விழுந்ததையும் இந்த வீட்டு திண்ணையில கொண்டு வந்து கிடத்தினதையும் நேர்ல பார்த்தவங்க இருக்கீங்களா?
2: நான் இருக்குங்க. என் பேருங்க குமரன், பக்கத்துல தான் என் வீடு. ஐயா, காலையில 10 இருக்கும், ரோட்ல டமால்னு ஒரு பெரிய சத்தம் கெடுதுங்க. ஓடி வந்து பார்த்தேன், பெரியவர் அவர் வண்டியோடு தலை குப்புற விழுந்து கிடந்தாருங்க. கொஞ்ச நேரத்தில் பெரும் கூட்டம் கூடி போச்சுங்க. அங்கே நானும் இன்னொருத்தருமா சேர்ந்து இந்த திண்ணையில் கொண்டு வந்து நாங்கள் படுக்க வச்சுங்க. அப்போ அவருங்க அரைகுறை மயக்கத்தில் இருந்தார். பெரியவர் கொஞ்ச நேரம் இங்கே படுத்திருந்துட்டு போகிறான்னு கூட சொன்னாருங்க.
1: சரி சரி, இந்த தகவல் போதும். கான்ஸ்டபிள்,
3: எஸ் சார்.
1: இந்த ஸ்டேட்மெண்ட்ல இவங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க.
0: எஸ் சார்.

0: சூப்பர். புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துகிட்டு ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம என் காதுல பூசுத்த பாக்குறீங்க.
1: ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி பொய் சொல்ற ஆளுங்க நாங்க இல்லைங்க.
0: என்ன என்ன சொன்ன, என்ன சொன்ன? நான் நினைக்கிற மாதிரியா? நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உனக்கு தெரியுமா? ஓ, நீ வில்லங்கமான ஆளுதாயா?
2: ஐயா ஐயா, பொய் பித்தலாட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க.
0: ஓஹோ, அப்படியா? இவரு ஹரிச்சந்திரன், இவரு பொண்டாட்டி சந்திரமதி, ரெண்டு பேருக்கும் பொய்னா என்னன்னே தெரியாது. அப்போ பெரியவர் கொண்டு வந்த 5 பவுன் தங்க வளையல் காலு முளைச்சு நடந்து போயிட்டுது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. இத நான் நம்பணும். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர் வயசுக்கும் மதிப்பு கொடுத்துதான் வெறும் வார்த்தையால உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யோ சுப்பிரமணி, என்ன ஆச்சு?
3: போயிருக்காங்க,
0: பாருங்க. வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாதீங்க. அன்னைக்கு உன் வீட்டுல விசாரிக்கும் போதே நீ சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, என் பொண்ணுக்கு கல்யாணம் கூடிடுச்சு, பணத்துக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கேன்னு நீ சொன்ன இல்லையா?
1: ஆமாங்க, நான் சொன்னேன். அதுக்காக இப்படி ஒரு திருட்டு பட்டமா?
0: வீணா எதிர்த்து பேசி உடம்ப புண்ணாக்கிக்காத, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கு.
1: சொல்லுங்க ஐயா.
0: பெரியவரு 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடகு வைக்கத்தான் கிளம்பி போயிருக்காரு. வழியில தான் இப்படி ஆயிடுச்சு. அவர் வந்த வண்டி உன் வீட்டுலதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. வண்டி பாக்ஸ் காலியா இருக்கு, திறந்து கிடக்குது. உன் வீட்டுல விசாரணை நடந்தப்போ தங்க வளையல் பத்தின கம்ப்ளைண்ட் எதுவும் அப்ப இல்ல, அதனால அத பத்தி அப்ப நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. இப்ப உண்மைய சொல்லுங்க. இதுக்கு மேலையும் நான் உத்தம ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேரும் உண்மைய ஒத்துக்கிட்டு வளையலை கொடுத்துட்டா போனா போகுதுன்னு உங்களை மன்னிச்சு விட்டுடுவேன். இல்லன்னா
2: நாங்க வளையல கண்ணால கூட பாக்கலீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்ட நேரத்துல எங்க மேல இப்படி ஒரு பழி வரும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலையா? ஐயா, நாங்க பாவப்பட்ட ஜென்மம் ஆயிட்டையா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க.
0: நீங்க என்னதான் நைய பாட்டு பாடினாலும் வளையல் வராம உங்களை விட மாட்டேன்.
2: ஐயா ஐயா, உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குற ஐயா, நாங்க திருடல ஐயா, நாங்க திருடல. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ஐயா, எங்களை விட்டுடுங்க.

0: சுபலட்சுமி அம்மா.
1: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எப்படி நடிக்கிறாங்க பாத்தீங்களா?
1: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, அவங்கள பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலைங்க ஐயா. நல்ல காரியம் நடக்க போற வீட்டில் எங்க ஐயா தான் சங்கடத்தை உருவாக்கிட்டார் ஐயா.
0: என்னம்மா சொல்றீங்க?
1: ஆமா ஐயா, பாவம் ஐயா, அவங்க அவங்கள விட்டுடுங்க ஐயா. ஐயா, நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா.
0: பாத்துங்க, உங்க மேல பரிதாபப்பட்டு கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்கதான் தவறி போன பெரியவர் ராஜலிங்க ஐயா உடைய சம்சாரம் சுபலட்சுமி அம்மா.
2: அம்மா, அம்மா, எங்களை நம்புங்கம்மா. நம்ம ஐயாவுக்கு திணையில இடம் கொடுத்தது தவிர வேற ஒரு பாவம் அறிய மாட்டோம். ஐயா
3: போச்சா ஐயாவுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்து கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுக்கட்டுமேனு பாயும் தலைக்கணையும் கொடுத்தம்மா, அவ்வளவுதான்மா எனக்கு தெரியும்.
1: மனுஷத்தன்மையோட நல்லது செஞ்ச உங்களை இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிக்க வச்சுட்ட ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
2: ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்க.

0: வாங்க வாங்க வாங்க. பார்வதி பார்வதி இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்க பாரு.
1: என்ன சம்பந்தி இப்படி சொல்லாம கொள்ளாம திருத்துப்புன்னு வந்து நிக்கிறீங்க? ஒரு போன் பண்ணிருக்க கூடாது.
2: ஆமா, உங்க லட்சணத்துக்கு போன் ஒண்ணுதான் குறைச்சல்.
3: வாங்க வாங்க வாங்க, வேகாத வெயில வந்திருக்கீங்க. இந்தாங்க இல்லன்னு மோர் குடிங்க சம்பந்தி.
2: மோர் குடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடுறத நிறுத்துங்க.
3: சம்பந்தி என்ன சொல்றீங்க?
2: அடா அடா அடா, உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற மாதிரியா நீங்க நடந்திருக்கீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. சம்பந்தியா சம்பந்தி, உங்க வாயால் அந்த வார்த்தையை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது.
1: கந்தவேலு, தங்கச்சி பேசுறதுதான் சரியில்லை. நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் சரியில்லை.
4: இந்த பாருப்பா, நானும் வள வளன்னு பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல, நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பந்தக்கால் நட்டு மூணா நாளே உங்க வீட்டுல சாவு விழுந்துட்டு அப்பவே உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, ஒரு திருட்டு குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டாங்கிற கெட்ட பாரு எங்களுக்கு வேணாம்.
1: கந்தவேலு, நீ என்ன சொல்ற? நாங்க திருட்டு குடும்பம்.
4: ஆமா.
1: வேண்டாம் கந்தவேலு வேண்டாம், இது அடுக்காது. வார்த்தையை கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாது. எங்க வீட்டு திண்ணையில இறந்து போனவர் எங்களுக்கு எந்த வகையிலும் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அது எப்படி எங்க வீட்டுக்கு துக்கமாகும்?
2: உயிர் விட்டது உங்க வீட்டுல தானே, ஆக இது இழவு வீடு தானே.
3: சரசு, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க பொண்ணுக்கு இப்போ நாங்க கல்யாணம் பண்ற எண்ணத்திலேயே இல்ல. நீங்களா வந்தீங்க, பொண்ண புடிச்சு போச்சுன்னு சொல்லி அவசரப்படுத்தினீங்க. இப்போ இப்படி ஒரு அபாண்டமான காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா, என் பொண்ணு நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
5: என்ன எல்லாரும் மும்முரமா பேச்சு சுவாரஸ்யத்துல இருக்கிறீங்க போல இருக்கு.
1: அம்மா சுமலட்சுமா, நீங்களாம்மா? வாங்கம்மா, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லம்மா. எங்கம்மா இவ்வளவு தூரம்?
5: கந்தவேல, நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எங்க இவ்வளவு தூரம்? என்ன சரசு, சௌக்கியமா? பொண்ணு சௌந்தரவல்லி எப்படி இருக்கா?
2: நல்லா இருக்காம்மா, அவளுக்கு என்னமா ஒரு குறைச்சல் இல்ல.
4: ராஜலிங்க ஐயா கையால தாலி எடுத்து கொடுத்து நடந்த கல்யாணம் ஆச்சே, என் பொண்ணு கல்யாணம் சௌக்கியத்துக்கு குறைஞ்சா போயிடும். ரெண்டு பிள்ளைங்களோட சீரும் சனத்தியுமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா.
2: ஆமாம் ஆமாம்மா,
5: நல்லா இருந்தா சரிதான். ஆமா, நீங்க இவங்களுக்கு சொந்தமா?
2: சொந்தம் ஒண்ணுதான் குறைச்சல்.
1: என்னம்மா காலையிலே வந்திருக்கீங்க, ஏதாவது அவசரமான சங்கதி அம்மா?
5: பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன கந்தவேலு, நான் கேட்ட கேள்விக்கு உங்கள் ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் பதிலே வரல.
3: அம்மா நான் சொல்ல மறந்துட்டேம்மா, இவங்க எங்கள் சம்பந்திங்க.
5: ஓ பார்வதி, நீங்கள் இவங்கள உங்கள் சம்பந்தின்னு உரிமையாக சொல்கிறீங்க.

0: கால சம்பந்தின்னு சொல்ல தயங்குறாங்களே.
1: அது வந்துமா, இவங்க பொண்ணை பார்த்து நிச்சயம் மட்டும்தான் பண்ணோம், இன்னும் கல்யாணம் முடியல.
0: ஓ, அதனால இன்னும் சம்பந்தி ஆகலன்னு சொல்றீங்க?
1: ஆமாம்மா, ஆமாம்மா. அதோட கல்யாண தேதி குறிச்ச 3 நாள்லயே அபசகுணமா இவங்க வீட்டுல சாவு விழுந்துட்டுது. தீட்டான வீட்டுல சுபகாரியம் செய்யறது நல்லது இல்லல்ல, அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
0: சரசு, முடிவு பண்ணிட்டோம்னா யாரு?
1: நான் தான்மா. கல்யாணம்னு நல்ல செய்தி பேசி முடிச்ச 3ஆம் நாளே கெட்ட காரியம் நடக்குதுன்னா என்னமா அர்த்தம்? இது நமக்கு உதவாதுன்னு தானே அர்த்தம்.
0: ஓ, அப்படியா? நல்லாவே வாதம் பண்ற சரசு. இதே கெட்ட காரியம் உங்க வீட்டுல நடந்திருந்தாலும் இதே முடிவு தானா? ஆமா, இந்த வீட்டுல இறந்து போனது யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா?
2: யாரோ ரோட்ல விழுந்து அடிபட்டவர்னு கேள்விப்பட்டமா?
0: யாரோன்னு சொன்னியே கந்தவேலு, அந்த யாரோ வேற யாரும் இல்லப்பா. உன் பொண்ணு சவுந்தரவல்லிய போல பல சவுந்தரவல்லிங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச பெரியவர்.
2: இந்த வீட்டுல இறந்து போனது நம்ம ஐயாவா?
0: ஆமா கந்தவேலு, வாழ்நாள் முழுசு ஊருக்கு உபகாரம் செய்துட்டு இருந்த உங்க ஐயாதான். அவரோட உயிர் பிரிஞ்ச இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அவரோட ஆன்மாவை தரிசிக்கலான்னு தான் நான் வந்தேன்.
1: ஐயோ,
0: நான் வந்தது தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாம் கேட்ட முகம் தெரியாத ஒரு வேத்து மனுஷனுக்கு தன்னை ஆசுவாசப்படுத்திக்க பாயும் தலையணையும் கொடுத்து ஆதரிச்ச மனிதாபிமானம் மிக்க குடும்பத்துக்கு நாங்க கொடுத்த தண்டனை போதாதுன்னு நீங்க வேற தண்டனைக்கு மேல தண்டனை கொடுக்க வந்திருக்கீங்க. கந்தவேலு, இறப்புன்றது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இவங்க வீட்டுல நடந்த சம்பவம் நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்கலாம். வாழ்க்கைன்றது நதியோடு செல்லும் ஓடம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரண காரியம் பார்த்துக்கிட்டு இருந்தா நின்ன இடத்திலேயே நிக்க வேண்டியது. விடியல்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும்.
1: அம்மா, நாங்க அவசரப்பட்டுட்டோம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா.
2: தவறு என்னுடையதாம்மா. இந்த சரசு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நான் ஒரு தலையாட்டி பொம்மையா இருந்துட்டேன்.
0: வேங்கடபதி, பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சுட்டீங்க.
3: என்னமா பேச்சு?
0: கூடி வந்த கல்யாணம் நின்னு போக காரணம் நான் தான்.
3: இல்லம்மா, இல்லம்மா.
0: அவசரப்பட்டு மேல திருட்டு பட்ட கட்டி போலீஸ்ல புகார்
1: கொடுத்துட்டேன்.
0: ஐயா கொண்டு போன வலையில விவசாய வங்கியில அடவு வச்சு பணம் 5 லட்சத்தை கையில வாங்கியிருக்கார். பணத்தோட வீட்டுக்கு திரும்பும் போது களைப்பா இருக்குதேன்னு ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கார். டீ குடிச்சிட்டு கிளம்பும் போது பணப்பையை எடுக்க மறந்துட்டார். டீ கடைக்காரர் அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்கார். பணத்தை யாரும் தேடி வராததால அவரோட பையில இருந்த கைச்சாத்து புத்தகத்துல இருந்த முகவரிய பார்த்து காலையில தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு அந்த மகராசு. ஐயா வீட்டுக்கு திரும்பி வரும்போதுதான் ரோட்டுல மயங்கி விழுந்திருக்கார். இந்த பணம் மட்டும் அப்பவே கைக்கு வந்திருந்தா வேங்கடபதியும் பார்வதியும் போலீஸுக்கு போய் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியதால வந்திருக்காது. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
1: அம்மா, என்னம்மா நீங்க சொல்லுங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அம்மா,
3: அம்மா, அம்மா, நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. அம்மா,
0: சரசு, உனக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்றா போல நீயே இந்த வீட்டு பெண்ணுக்கு எதிரியாயிட்டத நினை

0: நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. சரசு சரசு, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி இந்த குடும்பம் திருட்டு குடும்பமும் இல்லை, கொலதார குடும்பமும் இல்லைன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா.
1: ஆமாம்மா, ஆமாம்மா.
0: இனிமே இந்த குடும்பத்தில் நீங்க பொண்ணு எடுக்க ஆட்சேபனை எதுவும் இருக்காது. நம்ம தர்மதுரை ராஜலிங்கம் ஐயா உயிர் விட்டது இந்த வீட்டு திண்ணையில தான். அதனால அந்த புண்ணிய ஆத்மாவை தரிசிக்க ஆண்டுதோறும் நான் இங்க வருவேன். இனிமே இந்த குடும்பம் என் உறவு குடும்பம்.
2: அம்மா,
0: வேங்கடபதி மக வள்ளியம்ம கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம்.
1: ரொம்ப நல்லதுங்கம்மா.
0: கந்தவேலு, சரசு,
1: சொல்லுங்கம்மா.
0: ரெண்டு பேரும் இப்படி வாங்க வாங்க.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
0: ஐயா மனசு எல்லாருக்கும் வாரி வழங்குற நல்ல மனசு.
1: ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா.
0: கடைசியா அவர் கொடுத்துட்டு போன இந்த 5 லட்சம் இப்போ நான் கொடுக்கற பொண்ணு வீட்டு சீதனம்.
1: அம்மா,
0: இத வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை கோலாகலமா நடத்துங்க. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சாதி மதம் சம்பிரதாயம்னு நமக்கு நாமே ஒரு வலைய பின்னிக்கிட்டு அதுக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். வானத்து நீல நிறத்து கடல் பிரதிபலிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க மனசுல அன்பையும் அருளையும் பிரதிபலிக்க செய்யணும்.
1: உண்மைதாமா, உண்மைதாமா, கண்டிப்பாமா.
3: அம்மா, ஐயா மனசு போலவே உங்க மனசும் நல்ல மனசும்மா, நல்ல மனசு.
0: அது கோயில் மணி கூட அடிக்குது, நல்ல சகுனம் தான்.
4: நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ராஜலிங்கம் மற்றும் வேங்கடபதியாக எஸ் ஜெகசண்முகம், கந்தவேலுவாக கே ரவிக்குமார், சரசுவாக ஷர்மிளா நசீர், சுபலக்ஷ்மியாக ஆர் விஜயலட்சுமி, பார்வதியாக ஆர் சிவகாமி, இன்ஸ்பெக்டராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கணபதியாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர். சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
5: அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகள்.
6: आकाशवाणी है, कृपया हमारे अगले प्रसारण की प्रतीक्षा कीजिए। ये आकाशवाणी है। अभी आप आज राज्यसभा में प्रश्नकाल के दौरान हुई कार्यवाही की रिकॉर्डिंग सुनेंगे। दिस इज द दिल्ली स्टेशन ऑफ आकाशवाणी। प्लीज स्टैंड बाय फॉर आवर नेक्स्ट ब्रॉडकास्ट। यू विल नाउ लिसन टू द प्रोसीडिंग्स ड्यूरिंग द क्वेश्चन आवर इन राज्यसभा टुडे।
7: नाउ क्वेश्चन आवर, क्वेश्चन नंबर 121, श्रीमान कॉन्स्टेंटाइन रविंद्रन जी।
8: क्वेश्चन नंबर 21।
9: प्रश्न संख्या 121। क्या पर्यावरण, वन और जलवायु परिवर्तन मंत्री ये बताने की कृपा करेंगे कि क्या सरकार ने हाल ही के उन अंतर्राष्ट्रीय आकलनों की जांच की है जो ये दर्शाते हैं कि कुनमिंग मॉन्ट्रियल वैश्विक जैव विविधता ढांचे के अंतर्गत पारिस्थितिक तंत्रों के संरक्षण और सतत प्रबंधन में जनजातीय एवं स्थानीय समुदायों के महत्वपूर्ण योगदान को मान्यता देते हुए जैव विविधता संबंधी वित्त पोषण का एक बड़ा हिस्सा प्रत्यक्ष रूप से इन समुदायों को प्रदान किया जा रहा है। ख, जैव विविधता से संबंधित वित्तीय सहायता को पात्र वनवासी एवं जनजातीय समुदायों तक पारदर्शी, जवाबदेह और न्याय संगत रीति से पहुंचाया जाना सुनिश्चित करने के लिए सरकार द्वारा क्या उपाय किए गए हैं। ग, ऐसी निधि के उपयोग के संबंध में निर्णय लेने में सामुदायिक भागीदारी हेतु स्थापित संस्थागत तंत्र क्या है। और घ, परिणामों की निगरानी करने तथा प्रभावी संरक्षण सुनिश्चित करने के लिए क्या रक्षोपाय स्थापित किए गए हैं।
7: ऑनरेबल मिनिस्टर
9: श्री भूपेंद्र यादव, पर्यावरण

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:01. நிகழ்ச்சிகள் தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிருக்க. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. நான் நலம் பேணுவோம் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவருக்கான செய்திகள். இதில் முள்ளங்கி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தவ செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு தொடர்ச்சி. வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயாளிகளும் பாத பராமரிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பகுதி 1. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை சென்னை அஞ்சல். 12:00 நாடகம். 12:30 பன்னிசை மாலை. நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் ஏற்றிய திருப்புகள். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ABஎலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். பெண்களின் உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்க்ரேட் ரோஸ்டின் அவர்களுடன் நேர்முகத்தின் நினைவு பகுதி. நேர்முகம் கண்பர் RJ ஆஷா. 2:15 என்று நினைவை. 2:35 சேர்ந்து செய் பாடல் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 முதல் மாலை 5:00 வரை வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மாலை 5:00 தொடங்கும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது ஆனந்தம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30

இருக்க தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி 6 மணி முதல் 6:10 வரையிலும், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும் திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவருக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இதில் உழவருடன் சந்திப்பு, கடலூர் மாவட்டம் பன்னுட்டி வட்டம் உளுத்தம்பட்டு கிராம உழவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பது மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 வானொலி நாடக விழா 2026 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம், எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு குவஸ்டின் ஆர் இன் பார்லிமெண்ட், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும்,

எம் ரமேஷ் ஆகியோர் படைப்பு, ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 குவஸ்டின் ஆர் இன் பார்லிமெண்ட். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:03 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.